இறைவனை பாடும் குரலாய் உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் பரவச் செய்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

ஜாமங்களை கடந்து விடியும் இவ்வேளையில் நாமங்களை பாடி நல்வழி நடக்க நம்மை தயார் செய்யும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைவனின் அன்பை இசைப்பாக்களால் இதயத்தில் ஊற்றி பக்தி மனம் கமல ஒழித்து சென்றது கோடை பண்பலையின் இன்றைய அருள்மாலை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கான உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவைக்கு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. அதிகாலையின் அமைதி மனதுக்கு மருந்து, பறவையின் குரல், இயற்கையின் இசை, மலர்களின் புன்னகையில் தென்றல் கதைகள் சொல்கிறது. இந்த அழகான இள்ளம் காலை பொழுதில் கோடை பன்மலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மேரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1163.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
4: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது,
5: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: மனதுடுராகம்
1: Viking, Bunions and Briefs.
2: இனிந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று மதுரை மாவட்டம் தவிட்டுச்சந்தை திரௌபதி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம். திரௌபதி

வழிபாட்டோடும் இணைத்திருப்பார்கள். அப்படி மதுரை மக்களின் வழிபாட்டில் திரௌபதியும் பஞ்ச பாண்டவர்களும் அரவானும் இணைந்தது குறித்து நாட்டுப்புற குறிப்பு ஒன்று காணப்படுகிறது. கோவலன் பாண்டிய மன்னனால் கொலை செய்யப்பட்ட போது கண்ணகி மதுரையை தீக்கிரையாக்கினாள். மதுரை முற்றிலும் அழிந்தது. அதன்பின் மதுரை மீண்டு எழுந்த போது எங்கே மீண்டும் மதுரைக்கு ஏதேனும் கெடுதல் நேருமோ என்று அஞ்சினர் மக்கள். அவ்வாறு தீவினை ஏதும் நிகழாதிருக்க வேண்டும் என்று பார்வதி பரமேஸ்வரரை வேண்டினர். அப்போது அவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கிய பார்வதி தேவி அசரீரியாக பதில் சொன்னாள். பஞ்ச பாண்டவர்களின் தேவியான திரௌபதி ஆதிசக்தியின் அம்சமாகவும் பஞ்சபூதங்களையும் அடக்கியாலும் சக்தி கொண்டவளாகவும் விளங்குபவள். அப்படிப்பட்ட திரௌபதி அம்மனை மதுரையில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தால் தீவினை பயமின்றி வாழலாம் என்று வாக்குரைத்தாள் தேவி. இதை கேட்ட மக்கள் பக்தியோடு திரௌபதியினை வழிபாடு செய்ய தொடங்கினர் என்கிறது அந்த நாட்டுப்புற குறிப்பு. அப்படி மதுரை மக்களின் வழிபாட்டில் கலந்த திரௌபதி வழிபாட்டின் அடையாளமாக திகழ்கிறது மதுரை தவிட்டுச் சந்தை தெற்கு மாசி வீதியில் இருக்கும் திரௌபதி அம்மன் கோவில்.

மதுரை மண்ணில் எங்கு தொட்டாலும் அது சிலப்பதிகார கதையோடு பிணைக்கப்பட்டிருக்கும். அதிலும் இளைய மக்கள் சிலப்பதிகார கதை சார்ந்த நம்பிக்கைகளை தம் வாழ்வியலோடும்

0: இந்த கோயில் கிபி 1884 கட்டப்பட்டது. ஆரம்பத்தில் அத்திமரத்தில் அம்பாளை செய்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தவர்கள் பிற்காலத்தில் சிலா விக்ரமாக மாற்றினர் என்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இரண்டு கருவறைகள் உள்ளன. ஒன்று அன்னை திரௌபதிக்கு, மற்றொன்று தர்மராஜனுக்கு. 2 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் திரௌபதி அம்பாள் கருணையே வடிவாக காட்சி கொடுக்கிறாள். அன்னையின் பெரிய திருவள்ளிகள் காண்பவரின் குணத்துக்கு ஏற்ப காட்சி கொடுக்குமாம். இங்கு அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அரளி மலர்கள் சாத்தி வழிபடுவதன் மூலம் வேண்டும் வரம் பெறலாம் என்பது நம்பிக்கை. மற்றொரு கருவறையில் தர்மராஜன் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். கருவறையை அடுத்த அர்த்த மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் சன்னதியும் காளியம்மன் கமலக்கன்னியம்மன் சன்னதியும் உள்ளன. இந்த ஆலயத்தின் சிறப்புகளில் ஒன்று சந்தோஷி மாதா சன்னதி. சந்தோஷி மாதா விநாயக பெருமானின் மகளாக கருதப்படுபவர். வேண்டும் வரம் தரும் சந்தோஷி மாதா வழிபாடு வடநாட்டில் மிகவும் பிரபலம். தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்களில் மட்டும் இருக்கும் சந்தோஷி மாதா சன்னதி இந்த ஆலயத்தில் உள்ளது. விநாயக பெருமானோடு சந்தோஷி மாதா இருக்கும் சன்னதி இங்கு குடியிருக்கும் வட மாநில பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் சன்னதியாக இருக்கின்றது. சந்தோஷி மாதாவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். வெள்ளிக்கிழமை உணவில் புளி சேர்க்காமல் இருந்து சந்தோஷி மாதாவுக்கான துதிப்பாடல்களை பாடி வழிபாடுகள் செய்கின்றனர் பக்தர்கள். கோயிலின் மகா மண்டபத்தில் 25 தூண்கள் உள்ளன. இந்த மகா மண்டபத்தில் உபதேச கிருஷ்ணன், முத்தாலு ராவுத்தர் சுவாமி, ஸ்ரீ சத்யநாராயணன், ஸ்ரீ சுப்பிரமணியர், பஞ்சலோக சித்திரகுப்தர், குரு பகவான், சனி பகவான் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு அரவான் சன்னதி. இங்கு அரவான் ஸ்ரீ நல்லமுடி அரவானாக காட்சி கொடுக்கிறார். ஆதிசக்தியின் அம்சமாகவும் பஞ்சபூதங்களையும் அடக்கியாளும் சக்தி கொண்டவளாகவும் விளங்கும் திரௌபதி அம்மன் நமக்கு நல்வாழ்வை அருளட்டும். இன்று மதுரை மாவட்டம் தவிட்டுச் சந்தை திரௌபதி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

கொடைக்கானல் பாக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி. கொடைக்கானல் உகார்த்தே நகர் புனித ஆரோக்கிய அன்னை திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி. ராமநாதபுரம் உப்பூர் அருள்மிகு ஸ்ரீ வெயில்கந்த விநாயகர் திருக்கோவிலில் பசலி சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை 6:30 சிம்ம வாகனம்.

0: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல்.
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட்.
3: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
5: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்

0: இணைப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஜெகநாத்.
0: ஜெகநாத், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: ஓடத்தாடு பள்ளிப்பாளையம்.
0: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்டி மெட்ரி தயார் செகண்டரி ஸ்கூல்.
0: ஓ, அங்கே படிக்கிறீங்களா? இது என்ன கையில் ஒரு பச்சை கலர் கயிறு கட்டியிருக்கீங்க?
1: சாமி கயிறு.
0: என்ன சாமி கயிறு இது?
1: பச்சையம்.
0: எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
1: ஏபிசிடி.
0: ஏபிசிடியா? எங்கள் சொல்லுங்கள் கேட்போம்.
1: ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே டே எல் எம் என் ஓ பி க்யூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எச் ஒய் ஹிஜெட்.
0: வா, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சரி, ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறீங்களா எனக்கு?
1: அதர முதல் எழுத்தெல்லாம் மாதிபாதவன் முளத்திலே உள்ளது. தர்த்தே தஸ்தர தற்பவை தத்திர நிறுத்ததர்த்தத தீனால் சொற்பன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுத்தவிடு. தர்த்தே தஸ்தர தற்பவை தத்திர நிறுத்ததர்த்தத செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை.
0: அஞ்சு திருக்குறள் சொல்லிட்டீங்க. நான் ஒரு திருக்குறள் தான் கேட்டேன், ஆனாலும் உங்கள் தத்தை மொழியில் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சரி சரி, உங்கள் வீட்டில் யார் யார் இருப்பாருங்க?
1: அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா.
0: பெரியப்பா பேர் என்ன?
1: ஸ்ரீதர்.
0: தாத்தா பேர் என்ன?
1: ஜெயபால்.
0: பாட்டி பேர்?
1: யமுனா ராணி.
0: அம்மா பேர் என்ன சொல்லும்?
1: சுதன்யா.
0: அப்பா பேர்?
1: பிரதாஸ்.
0: அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: டெய்லர் வேலை.
0: நீங்கள் படிச்சு பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டரை என்ன செய்வீங்க?
1: பிளட் செக் பண்ணி மருந்து மாத்திரை எடுத்துணும்.
0: எதுக்கு செக் பண்ணுவீங்க? யாருக்கெல்லாம் செக் பண்ணுவீங்க? நோயாளிகளுக்கா? நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
4: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது,
5: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த விடியல். நேரம் 6:41.

0: ஆகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கோடை பண்பலை 100.5 இல் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த விடியல். நேரம் 6:41.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30

0: இதற்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
2: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: ஒரு நீரோட்டம் கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பணியங்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னவரின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நீர்களுக்காக. 8:10 புமக்ஸ் மணியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் மணியன்சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்றைய வண்ணம், வேண்டாம் நோ முடியாது நோ சொல்லலாமா. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். பத்து மணிக்கு பன்மலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலம் அறிய. 11:00 கல்லூரி கலாட்டா, ஈரோடு வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து. நண்பகல் 12:00 மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜென் கேன்சர் சென்டரின் மாய வலை நீள வழி. காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பிற்பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் துள்ளலிசை பாடல்களோடு. 2:00 டோல் தாமாக்கா தோல். 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தருமபுரி மாவட்டம் செல்வராஜ் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். இன்று மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்கள், மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். இடைக்கால இணை கீதங்களோடு மாலை 5:00 சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் மணின்சன் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம மலர்கள். 6:01 விளக்கேற்றும் வேளை. 6:50 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். கட்சவி குறுந்தகவல் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்க 7:00 ஆசையிலூர் குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். இரவு 8:00 இளமை பேசுகிறது சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகளோடு. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9:00 தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல். 10:00 நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நீர்களுக்காக. இடைவிடாத பாடல்களோடு 11:00 இரவு சிறகு அவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். இனி இன்றைய இருங்கள் நேயர்களை கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12:00 வரை.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிய வசந்த விடியல்.
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட்,
3: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

மகிழ்ச்சி என்பது பெரிய விஷயங்களில் மட்டுமில்லை, ஒரு நல்ல வார்த்தையில் புன்னகையில் இனிய நினைவிலும் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜெயமேரி. நன்றி நேர்களே, இனி சுகமான காலை.

காலை தென்றல் மெல்ல வருடும் இனிய வேளையில் மனதில் பூக்கும் மகிழ்ச்சியின் எண்ண கதிர்கள். இனிய பாடல்களோடும் மிதமான நினைவுகளோடும் காலை கதிரவனின் செங்கதிரொளியோடும் இசைப்பாடும் புள்ளினங்களின் மகிழ்வான இசை பயணமாக கோடை பண்பலை நூற்புள்ளி ஐந்தின் சுகமான காலை. நிகழ்ச்சியினான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள மக்காச்சோளம் ஒன்று, பருத்தி ஒன்று, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் ஒன்று, பருத்தி ஒன்று, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

7:13 சிவோவியம் தீட்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழை ஐந்தின் சுகமான காலை. காலையில 7 மணிங்க, காலையில 7 மணிங்க, ரொம்ப ரொம்ப பரபரப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படின்னு உடனே அடடா நிறைய பேர் ஐயோ ஆஃபீஸ் போகணுமே, ஸ்கூலுக்கு போகணுமே, காலேஜுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அடாடா இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த ஒரு நமக்கு பிடிக்காத விஷயம்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அடாடா இன்றைக்கெல்லாம் இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிடணுங்க முதல் நாள் வாரத்தில், அதனால் எந்த தடங்களும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சிருப்பீங்க. அது எல்லாமே சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்றோம். இன்று காலை 11 மணிக்கு, அதாவது முற்பகல் 11 மணிக்கு வர இருக்குதுங்க கல்லூரி கலாட்டா. இந்த கல்லூரி கலாட்டா அப்படின்னோடனே எல்லாரும் அடடா சூப்பருங்க, திங்கக்கிழமைனாலே கல்லூரி கலாட்டா அருமையாக இருக்குங்க அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த கல்லூரி கலாட்டா எங்கேருந்து வர இருக்குது அப்படின்னா, ஈரோடு வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வர இருக்குதுங்க. கேட்க நீங்களும் தயாராக இருக்கீங்களா?

0: கோடை பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: அமரம்,
1: கண் சூட்டு நோய்
0: அல்லது
1: படகோட்டும் தண்டு
0: அல்லது
1: நஞ்சுக்கொடி
0: அல்லது
1: இதழியம் என்ற பாதரசம்.
0: அமரம்,
1: படகோட்டும் தண்டு.

பாட்டும் பதமும் புத்துணர்வேசையோடு புது விடிகளை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தின் சுகமான காலை நிறைய பேர் வாக்கிங்லாம் போயிட்டு அடடா செம்மையான பாடலாம் கொடுத்துட்ருக்காங்களே நம்ம கோடை பண்பலையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டீ கடை ஓரமாக நின்று டீயெல்லாம் குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் டைம் சொல்ல மறந்துருப்பீங்க, டைம் பார்க்க மறந்துருப்பீங்க. அதில் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பணும், அவசரமாக ஸ்கூலுக்கு போகணும், நிறைய பேர் வந்து பஸ்க்கெல்லாம் கூட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் நேரம் சொல்லிடலாம். நேரம் சரியாக 7:22:34 இன்று காலை 8 மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஸின் மனதோடு ராகம். அடடா மனதோடு ராகமா, என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்கள் மாவட்டத்து பேரை சொல்லுங்கள், உடனே நாங்கள் இணைப்பில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி யாருக்காக மனதோடு ராகம் வர இருக்குது அப்படின்னா அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
1: அந்த குழந்தையோட பேரு காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோத்து போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாம என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு.
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
2: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, இன்று இரவு 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

7:30 ஆயாச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் கோடை பண்பிலை நொறுப்புழி ஐந்தின் சுகமான காலை. இன்று காலை 9 வர இருக்குதுங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில் இன்று தர இருக்கக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டானோ முடியாதுனோ சொல்லலாமா? நிறைய பேர் ஏதாச்சும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியவே முடியாதுப்பா, எனக்கு வேணவே வேணாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எதனால் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு

0: வானொலி பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மண்ணா வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் அமைச்சரை, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்னமண்ணா இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிறீர்கள், என்னானது?
4: அமைச்சரை, வரும் வழியில் நம்முடைய வாயில்

0: காவலர்களிடம் யாரென்றே தெரியாத நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அமைச்சரே, நான் மறைந்திருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேனா? சண்டை ஒரு கட்டத்தில் கைகலப்பாகிவிட்டது அமைச்சரே.
1: அடடா, பிறகு என்ன ஆனது?
0: வந்த அந்த கும்பல் நம்முடைய வாயிற்காவலர்களை கடுமையாக தாக்க துவங்கி விட்டார்கள்.
1: அடடா மன்னா, நீங்கள் சென்று அவர்களை காப்பாற்றினீர்களா இல்லையா?
0: ஆடப்போங்கள் அமைச்சரே, வந்தவர்கள் எதிரி நாட்டு ஒற்றர்களாக இருந்து இடுப்பில் ஏதாவது கத்தி ஏதாவது வைத்திருந்தால் என்ன செய்வது என்று குடுகுடுவென்று அரண்மனைக்கு ஓடி வந்து விட்டேன். அப்படி ஓடி வந்ததனால் தான் இப்படி வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்திருக்கிறேன்.
1: அட என்ன மன்னா, இதற்கெல்லாம் இப்படி பயந்தால் எப்படி? அன்று நீரஜா பானட் பயந்திருந்தால் 3 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி இருக்க முடிந்திருக்காது தெரியுமா?
0: என்ன அமைச்சரே, திடீர் என்று சென்டிமெண்ட்டுக்குள்ளும் கண்டென்ட்டுக்குள்ளும் தாவி விட்டீர்கள். யார் அந்த நீரஜா பானட்? என்ன 3 குழந்தைகள் உயிரை காப்பாற்றினார்கள் என்று சொல்லுகிறீர்களே, விளக்கமாக சொல்லுங்கள்.
1: மன்னா, இன்று செப்டம்பர் 7 நீரஜா பானட் அவர்களின் பிறந்த நாள். 1963 சண்டிகரில் பிறந்திருக்கிறார். விமான பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்த அவர் செப்டம்பர் 5, 1986 கராச்சியில் நடைபெற்ற Pan Am 73 விமான தீவிரவாதிகள் கடத்தலில் தன் இன்னுயிரை நீத்திருக்கிறார்.
0: அடடா, மிக இளம் வயதிலேயே அவருக்கு இப்படி ஒரு கோர நிகழ்வா?
1: ஆமாமண்ணா, செப்டம்பர் 5 நம்முடைய இந்தியாவின் மும்பையிலிருந்து நியூயார்க் நகரை நோக்கி ஒரு விமானம் புறப்பட்டிருந்திருக்கிறது. அது பாகிஸ்தானின் கராச்சி வழியாக செல்வதால் கராச்சி விமான நிலையத்தில் அதிகாலை தரையிறங்கியிருந்திருக்கிறது. காலை 6 மணி அளவில் தீவிரவாதிகள் பயணிகளோட உட்புகுந்து பயணிகளை இணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டார்களாம். அந்த தகவலை Pan Am 73 விமானத்தில் பர்சராக பணியாற்றி வந்த, அதாவது விமான பணிப்பெண்களின் தலை பணியாற்றி வந்த நீரஜா பானட் மிக விரைவாகவும் ரகசியமாகவும் விமானிகளுக்கு தெரிவித்திருந்திருக்கிறார். உடனே அந்த விமானத்தின் விமானிகள் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர வழிகள் மூலம் விமானத்தை விட்டு வெளியேறிவிட்டார்களாம். பிறகு விமான பணிப்பெண்களின் தலைவியான நீரஜா பானட் அந்த பொறுப்பை ஏற்று பயணிகளை வழி நடத்தியிருந்திருக்கிறார்.
0: ஓஹோ, பிறகு என்ன நடந்தது அமைச்சரே?
1: விமானத்தில் இருந்த பயணிகளையும் விமான பணிப்பெண்களையும் இணைய கைதிகளாக பிடித்துக் கொண்ட தீவிரவாதிகள் தங்கள் கோரிக்கைகளை வைத்திருந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் தங்கள் நண்பர்களையும் சைப்ரஸ் தீவில் இருக்கும் தங்கள் நண்பர்களையும் விடுவிக்க வேண்டும், இந்த விமானத்தை சைப்ரஸ் தீவிற்கு நாங்கள் எடுத்துச் செல்ல, விமானிகளை உடனடியாக அனுப்ப வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை வைத்திருந்திருக்கிறார்கள்.
0: ஓ, அப்படியா?
1: நேரம் செல்ல செல்ல ஒரே ஒரு அமெரிக்க பயணியை மட்டும் கண்டறிந்து அவரை சுட்டு விமானத்தை விட்டு வெளியே தூக்கி விசிறி இருந்திருக்கிறார்கள். பிறகு அனைத்து பயணிகளின் பாஸ்போர்ட்டை வாங்கி தங்களிடம் கொடுக்க சொல்லி இருந்திருக்கிறார்கள். அமெரிக்க பயணியை சுட்டதால் இவர்களுடைய இலக்கு அமெரிக்கர்களாக இருக்கும் என்று எண்ணிய நீரஜா பானட் அவர்கள் பயணிகளிடமிருந்து வாங்கப்பட்ட பாஸ்போர்ட்டில் அமெரிக்க பாஸ்போர்ட்டுகளை மட்டும் தீவிரவாதிகளுக்கு தெரியாமல் எப்படியோ மறைத்து விட்டாராம். அவரால் இயன்றவரை இந்த விமானத்தில் வேறு எந்த அமெரிக்க பயணியும் இல்லை என்றே தீவிரவாதிகளிடம் சொல்லி வந்திருக்கிறார்.
0: பிறகு அமைச்சரே,
1: 9 மணி அளவில் விமானத்தின் முழு ஆற்றலும் தீர்ந்து விமானம் முழுவதுமாக இருளில் மூழ்கிவிட்டதாம். அப்போது தீவிரவாதிகள் தங்களை பாதுகாப்பு படையினர் தாக்கப் போகிறார்கள் என்று அஞ்சி வெளியே குண்டு வீசியதோடு விமானத்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகளை சுட துவங்கி விட்டார்களாம். அப்போது விமானத்தில் இருந்த 3 குழந்தைகள் மீது குண்டு பாயாமல் இருக்க அவர்களை காப்பாற்ற முற்பட்ட போது நீரஜா பானட் தன் மீது குண்டுகளை வாங்கி கொண்டு அந்த இடத்திலேயே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்.
0: பிஞ்சு குழந்தைகளின் உயிரை காக்க தன்னுயிரை துச்சமென மதித்து இப்படிப்பட்ட வீரதீர செயலை செய்ய அசாத்திய துணிச்சல் வேண்டும் அமைச்சரே.
1: ஆமாம் ஆமாமண்ணா, அவருடைய வீர செயலை போற்றும் வகையிலும் சுய தியாகத்தை மதிக்கும் வகையிலும் நம்முடைய இந்திய அரசு 1987 அசோக் சக்ரா விருது வழங்கியிருக்கிறது. அதே ஆண்டு பாகிஸ்தான் அரசு உயரிய கௌரவ விருதான தம்காயே பாகிஸ்தான் விருது வழங்கியிருக்கிறது. அமெரிக்காவில் 2005 ஜஸ்டிஸ் ஃபார் கிரைம் விருதும் 2006 ஸ்பெஷல் கரேஜ் அவார்டும் வழங்கப்பட்டிருந்திருக்கிறது. மேலும் நீரஜா பானட் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான பாடமாகவும் சில கல்வி முறை பாடத்திட்டங்களில் இருக்கிறது மண்ணா.
0: ஓ, நல்லது நல்லது அமைச்சரே. நீரஜா பானட் அவர்களின் பிறந்த இந்த நாளில் அவர்களின் வீரதீர செயல்களை மீட்டியமைக்கு நன்றி. அவருக்கு தர்பாரின் சார்பில் ஒரு சல்யூட் செய்து கொள்ளுவோம் அமைச்சரே.
1: நல்லது நல்லது மண்ணா. சரி மண்ணா, வாருங்கள், வாயிற்காவலர்களுக்கு என்னானது என்று உடனடியாக சென்று பார்ப்போம்.
0: அது அது அது அமைச்சரே, அவர்களை நீங்களே சென்று பார்த்து விட்டு வாருங்களேன். ஏனென்றால் எனக்கு பாருங்கள், மேசையின் மேலே எத்தனை கோப்புகள் இருக்கிறது, அவைகளையெல்லாம் நான் கையெழுத்து போட வேண்டும். இதையெல்லாம் சென்று பார்த்து கொண்டிருந்தால் அந்த வேலைகளை எப்போது முடிப்பது? அதனால் நீங்களே சென்று பார்த்து விடுங்களேன்.
1: நீரெல்லாம் ஒரு
0: மன்னன்.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். கோடை பண்பலை 100.

0: 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
2: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

7:42 ஆயாச்சுங்க. கோடை பண்பலையின் 1:05 சுகமான காலை. கொஞ்ச நேரத்தில் வர இருக்குதுங்க மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக தான் வர இருக்குது. தயாராக இருங்கள் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்கள்.

0: பிருத்வி, வுமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி, வுமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி.
1: இன்று
2: செப்டம்பர் 7, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த நாள் என்று
1: ஆண்டு 1867. பல மொழிகளில் நடித்த இந்திய திரைப்பட நடிகை,
2: இயக்குனர்,
1: இசையமைப்பாளர்,
2: பாடகி,
1: தயாரிப்பாளர்,
2: எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர்.
1: இவரின் பெரும்பாலான திரைப்பட பங்களிப்புகள்
2: தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளிலேயே அமைந்திருந்தன.
1: திரைப்பட துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக
2: 2003 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டார்.
1: இவரின் நிறைவான திரைப்படம் செம்பருத்தி.
2: இந்திய திரைப்பட நடிகை பானுமதி பிறந்த நாள் என்று
1: ஆண்டு 1925. இந்திய வங்காள மொழி கவிஞர்,
2: எழுத்தாளர்.
1: வங்காளத்தின் பிரீத்பூரில் பிறந்த இவர்
2: கொல்கத்தா பல்கலைக்கழகத்திலிருந்து இலக்கியத்திற்கான முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார்.
1: காகாபாபு என்ற கற்பனை கதாபாத்திரம் இவரின் பல புதினங்களுக்கு உயிர் தந்தது.
2: குறிப்பாக சிறுவர்களின் மனதில் நிலைத்து நிற்கிறது.
1: அந்த நாள்கள், அதாவது செய் சமோய் புதினம் பெற்று தந்தது சாகித்ய அகாதமி விருது.
2: பல புனை பெயர்களில் எழுத்துலகிற்கு பல படைப்புகளை தந்த வங்க எழுத்தாளர்
1: கங்கோபாத்யாயா என்ற சுனில் கங்குலி பிறந்த நாள் இன்று
2: ஆண்டு 1934. 4 தேசிய விருது பெற்ற நடிகர்,
1: இயக்குனர்,
2: தயாரிப்பாளர்.
1: பல இந்திய மொழிகளில் நடித்துள்ள இவர்
2: 1998 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை பெற்றார்.
1: அவரது வாழ்வில் கால் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக முன்னணி நடிகராக இருந்ததோடு
2: 400 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் உள்ளார்.
1: 1971
2: கே எஸ் சேதுமாதவன் இயக்கிய
1: அனுபவங்கள் பாலிச்சக்கள் என்ற திரைப்படத்தில் முதன் முதலில் தோன்றினார்.
2: நன்மதிப்பை அப்படம் தராவிட்டாலும் பின்னால் வந்த படங்கள் இட்டு சென்றன புகழின் உச்சிக்கே.
1: முகமது குட்டி என்ற இயற்பெயர் கொண்ட இந்திய நடிகர் மம்முட்டி பிறந்த நாள் இன்று
2: ஆண்டு 1951.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை,
2: பரதநாட்டிய கலைஞர்,
1: கர்நாடக இசைப்பாடகி,
2: நடிகை வை ஜெயந்தி மாலாவின் தாயார் நடிகை வசுந்தரா தேவி.
1: மங்கம்மாள் சபதம் படத்தில் மங்கம்மாவாகவே வாழ்ந்து நடித்திருந்ததினால் சென்றார் புகழின் உச்சிக்கே.
2: மகளோடு சேர்ந்து நடித்த படம் பைஹாம் என்ற இந்தி படம்.
1: தமிழிலும் வெளிவந்தது இரும்பு திரை என்ற பெயரில்.
2: அதிலும் அரிதாரம் பூசி நடித்திருந்தார்.
1: இந்திய நடிகை வசுந்தரா தேவி நினைவு நாள் இன்று
2: ஆண்டு 1988.
1: தமிழில் சிறுகதைகள் எழுதி
2: இலக்கிய உலகிற்கு அறிமுகமானார்
1: புதுக்கோட்டையில் பிறந்த கவிஞர் கிருஷ்ணமூர்த்தி.
2: நன்றிக்கு ஒரு விலை
1: மனிதம் இவர் எழுதி வெளியிட்ட குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்பாகும்.
2: ஆங்கில மொழியிலும் வந்துள்ளன இவரின் சிறுகதை தொகுப்புகள்.
1: வங்காள மொழியிலிருந்து தமிழுக்கு ஏராளமான புனைவிலக்கியங்களையும் கட்டுரைகளையும் மொழியாக்கம் செய்தவர்.
2: திருக்குறள்,
1: பாரதியார் கவிதைகள்,
2: குருதிப்புணல் உட்பட 50 மேற்பட்ட தமிழ் இலக்கியங்களை வங்க மொழியில் மொழிபெயர்த்தவர்.
1: இந்திய எழுத்தாளர் சுப்பிரமணியன் கிருஷ்ணமூர்த்தி நினைவு நாள் இன்று
2: ஆண்டு 2014.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
0: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
3: வத்தலகுண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50 பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 ஒவ்வொரு 1000 பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50 பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலகுண்டு.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்.

காலை தென்றல் மெல்ல நகர்ந்து சிங்கதிரொலியோடு கனவுகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் நேரத்தில் காற்று மெதுவாக காதோரம் சிக்கும் இன்பராகங்கள் கடந்து போன நிமிடங்களை எண்ணாமல் காத்திருக்கும் நொடிகளை நம்பிக்கையோடு வரவேற்று ஒவ்வொரு விடியலும் ஒரு புது வாய்ப்பு, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம், அதில் இன்னிசையோடு பயணிப்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நிற்புழி ஐந்தின் சுகமான காலை. நிகழ்ச்சியிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2 மற்றும் 3 நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு

நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுபக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவைக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. இசை தென்சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோட ராகம். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் 2 மாவட்ட நேயர்களை நாம சந்திக்க போறோம். புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயில் அமைந்துள்ள மாவட்டம், சிமெண்ட் பூமி என்று அழைக்கப்படும் அரியலூர் மாவட்ட நேயர்களையும், அடுத்ததா சின்ன வெங்காயம் உற்பத்தியில் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பெறும் மாவட்டம் ரஞ்சன்குடி கோட்டை இருக்கிற பெரம்பலூர் மாவட்ட நேயர்களையும் வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 42. நிகழ்ச்சியோடு ஜி மீரி. இப்ப முதல் நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: பெரம்பலூர் மாவட்டம் புளியம்பாடியில இருந்து சிவகுமார்.
1: பேருங்க?
5: சிவகுமார்.
1: சிவகுமார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு
1: இருக்கேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க?
5: எல்லாம் இது போட்டு சோளம் போட்டுருக்கேன்.
1: என்ன பாடல் கேக்கலாம்?
5: விடுதலை படத்துல இருந்து பாட்டு மொழி பாடல் கேட்கலாமா?
1: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
1: வத்தலக்குண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவில்.

0: மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50வது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
6: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
7: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
8: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
11: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: புமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் புமெக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
11: வழங்கும் நல்லதாக 4 வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
14: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமாக இருக்கீங்களா? மாதத்தில் 2வது சனிக்கிழமையில் புத்தக கடைக்கு போய் புது வரவு புத்தகங்களை வாங்கிறது பழக்கம். அப்படி போனப்போ அங்கே 5-6 பேர் புத்தகங்களை தெரிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேணுங்கிற புத்தகங்களை வாங்கிட்டு பணம் செலுத்த நின்னப்போ ஒரு பெரியவர் 7-8 புத்தகங்களை வச்சுருந்தார். எல்லாமே குறிப்பிட்ட நாட்களில் மொழிகளை சொல்லித்தர்ற மாதிரி தெரிஞ்சிக்க வைக்கிற பக்குவத்தில் இருக்கிற புத்தகங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன் ஆச்சரியத்தோடு, ஐயா தப்பாக நினைக்காதீங்க, மொழிகளை பற்றின புத்தகங்களாக வாங்கியிருக்கீங்க, நீங்கள் படிக்கிறதுக்கா இல்லை யாருக்கும் கொடுக்கறதுக்கா அப்படின்னு கேட்டு நிறுத்தின உடனே அந்த பெரியவர் சொன்னார், தம்பி எல்லாமே நான் படிக்கிறதுக்கு தான். ஏற்கனவே எனக்கு வெவ்வேறு 5 மொழிகள் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் தெரியும், அர்த்தங்களும் புரியும். இப்போ வாங்கியிருக்கிற புத்தகங்களை படிச்சுக்கிட்டா மேற்கொண்டு பல மொழிகளை தெரிஞ்சிக்க முடியும். அது மூலமாக அந்த மொழி இலக்கியங்களை மாறாமல் படிச்சிடலாம்ல. மொழிபெயர்ப்புனா அங்கே இங்கே கொஞ்சம் சேர்க்கறது நீக்கிறதெல்லாம் இருக்கும் தானே. அதனால தான் தொடர்ந்து நான் படிச்சுக்கிறேன். வேறுபாடு வேணாம் வேறுபாடு வேணாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? வேற்றுமையில் ஒத்துமை காண்கிற நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேகமாக பதில் சொல்லிட்டார். மேற்கொண்டு, தம்பி நீங்கள் டால்ஸ்டாயோட கதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். டால்ஸ்டாயோட கதைகள் நிறையா இருக்குது, அவர் கேட்குற கதை என்னங்கிறது தெரியல. கேட்டேன், நானும் விட்டு கொடுக்காக 1-2 படிச்சிருக்கேயா டால்ஸ்டாய் கதையை அப்படின்னு சொன்னேன். சரி, மனிதன் அப்படிங்கிற கதை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். எனக்கு நினைவில் இல்லை, நான் கொஞ்சம் யோசித்தேன். அவரே சொன்னார், அந்த ஊரில் ஒரு வீட்டில் நடந்த திருமணத்துக்கு நிறைய ஆட்க வந்தாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரர் தன்னோட வேலையாளை கூப்பிட்டு, நீ போய் அந்த விழாவில் எத்தனை மனுஷங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாப்பான்னார் வேலைக்காரர்கிட்ட. வேலைக்காரரும் போனார். முக்கியமான இடத்துல ஒரு கதவுக்கு பக்கத்தில் ஒரு மரக்கட்டையை வச்சுட்டு வெளியே ஸ்டூலில் உட்காந்து எத்தனை பேர் வெளியே வர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தராக வெளியே வர்றாங்க. வழியில் மரக்கட்டை கடந்ததால்

0: ஒருத்தரும் எடறி எடறி கீழே விழ பார்த்தாங்க. விழுந்தவங்க எந்திரிச்சும் போயிட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு வயசான கிழவி வெளியே வந்து கட்டையில் எடறி கீழே விழுந்தாங்க. எந்திரிச்ச கிழவி திரும்ப போய் பாதையில் கிடந்த கட்டையை எடுத்து ஓரமாக யாருக்கும் இடையூர் இல்லாமல் இருக்கிற மாதிரி விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேலைக்காரர் தன்னோட முதலாளிகிட்ட திரும்ப போனார். முதலாளி அவர்கிட்ட, என்னப்பா அங்கே நிறைய மனுஷங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு வேலைக்காரரு, ஒரே ஒரு மனுஷி, அதுவும் வயசான ஒரு கிழவியை மட்டும்தான் அங்கே நான் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பதில் சொன்னாராம். அதைப்படிப்பா அப்படின்னு முதலாளி ஆச்சரியமாக கேட்குறாரு. மரக்கட்டையை வச்சது, பல பேர் விழுந்தது, அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வேலைக்காரரு, எல்லாருமே செம்மறி ஆடுகளை மாதிரி தான் இருந்தாங்க, ஆனால் கிழவி மனுஷி மட்டும்தான் அந்த மரக்கட்டையை அப்புறப்படுத்தினாங்க. அது மூலமாக யாரும் தடுக்கி விழ மாட்டாங்க அப்படிங்கிற மனித நேயம் அந்த கிழவிக்கு இருந்தது. மனித நேயம் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த கிழவியை நான் மனுஷின்னு சொன்னேன். நீங்கள் எத்தனை மனுஷங்க வந்தாங்கன்னு கேட்டுக்கு, அதுக்கு ஊர் மனுஷி தான் வந்தாங்கன்னு பதில் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு வேலைக்காரர் பதிலளித்ததா டால்ஸ்டாய் எழுதியிருக்கிறார். மனுஷன்னு சொல்லப்படுறவங்க வேறுபாடுகளையோ பயனோ கருதாமல் உதவி செய்கிற மனப்பான்மை கொண்டவங்களாக இருக்கணும் இல்லைங்களா. நாம் மனுஷங்கன்னா மனிதநேயத்தோடு நடந்துக்கணும். நம்மவங்க சொன்னது தான், இருந்தால் கூட வேற்றுமொழியில் இருக்கிற டால்ஸ்டாய் கதையை படித்ததுனால உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது இல்லையா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதனால் மற்ற மொழிகளை தெரிஞ்சாக்க நம்ம ஆர்வப்படுறதுக்கு அதிக காரணம் உண்டாகும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னதும் சரிதானே. மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம். பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: பண்பலையின் 1.5 மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. அறிமுக நேயர்களுக்கு 24, 24, 24, மகளிருக்கு 24, 24, 29 மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24, 24, 26, 290, 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0452.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்வெளி 5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடராகும்
2: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில். ராசிபுரம் முத்தாயமாலை இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வண்ணம் வேண்டாம்னோ முடியாதுனோ சொல்லலாமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில். ராசிபுரம் முத்தாயமால இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். வேண்டாம்னோ முடியாதுனோ சொல்லலாமா அப்படிங்கிற தலைப்பில் வேற இருக்குங்க. நேரம் வந்து 8:44 ஆயிடுச்சு. மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இருக்கும். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. நேயர்கள் வரலாம். அறிமுக நேயர்களுக்கு 24, 24, 24, மகளிருக்கு 24, 24, 29 மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24, 24, 26, 290, 333. கொடைக்கானலின் முன் இணைப்பியன் 0454-42.
7: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
1: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பந்தலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: கோடை பந்தலை நூறு புள்ளி ஐந்தில் சைபால்
6: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்குறது மாதிரி இருக்குது. இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். ஆ அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல, கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேன்னா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே

0: வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான். முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க. அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
2: முகத்தில் தருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்
2: இணைந்து வழங்கியோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயருக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மேரி, நன்றி நேயர்களே. இனி விரிகிறது வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு திருச்சிமலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்,

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கும் வானவில்.
5: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதோட ஒவ்வொரு பக்கமும் பல சுவாரஸ்யமான மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்படியான வாழ்க்கை புத்தகத்தின் தினம் தினம் ஆயிரம் வண்ண மிகு சுவாரஸ்யங்கள். அந்த சுவாரஸ்யங்களின் ஒரு பகுதியாக கோடை பண்பலை 100.5 வானவில். இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் முடியாதுனோ வேண்டான்னோ சொல்லலாமா? வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எங்கே சம்மதிக்கணும், எங்கே மறுக்கணும், எப்போ வந்து வேண்டான்னு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு கூட யோசிக்கலாங்க. இந்த தெளிவு தான் நம்மளுடைய முடிவுகளை அழகாக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படியான நம் வாழ்க்கையின் வாழ்க்கை புத்தகத்தின் அழகிய பக்கங்களை சுவாரஸ்யமானதாக மாற்றும் நம் செயல்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது. சூழ்நிலைகள் எதுவாயினும் எந்த நேரத்திலும் வேண்டான்னோ முடியாதுன்னோ சொல்லலாமா? சொல்ல வரலாம் அன்பு உறவுகளை. இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 26 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம் 24 24 29 மற்றும் 290 330 33. முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4542. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.
6: படிப்பு மட்டும் கேரியர் இல்ல, ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை கண்டுபிடிச்சு கடினமா உழைச்சா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகலாம்டா.

0: அதெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
1: உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உன்கிட்ட சொல்லும் போது, உன் வாழ்க்கை உன் கையில தான். உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது, தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா?
2: வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும், அதுல இருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு.

0: ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய வண்ணம் என்னென்னா, முடியாதுன்னோ வேண்டாம்னோ சொல்லலாமா? வாழ்க்கையில் தினமும் நம்ம முன்னாடி ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து நிற்குங்க. சரின்னு சொல்லணுமா வேண்டான்னு சொல்லணுமா? என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான், போகலாமா? வேலை இருக்குது, வேண்டான்னு சொல்லிடலாமா? யாராச்சும் உதவி கேட்குறாங்களா, முடியாதுன்னு சொல்லலாமா, முடியும்னு சொல்லலாமா? நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் மறுக்கலாமா? இது மாதிரி எந்த இடத்துல வேண்டான்னு சொல்லலாம், எந்த இடத்துல வேண்டும்னு சொல்லலாம், எந்த இடத்துல முடியவே முடியாதுன்னு சொல்லலாம்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதில் எதை முடியாதுன்னோ வேண்டான்னோ சொல்லலாமா? சொல்ல வரலாம். யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
0: ம், சொல்லுங்க மகாராஜன்.
1: முடியாதுன்னு சொல்லக்கூடாது மேடம், வேண்டாம்னு சொல்லக்கூடாது.
0: ஆ,
1: ஒருவேளை கடினமான வேலையா இருந்தா கூட ஒரு சம்சாரிட்ட முடிச்சிருவோம், முடிச்சிரும் செஞ்சுக்கிட்டே இருங்க, அந்த வேலை முடியாம கூடாது பரவாயில்ல. அந்த சம்சாரி வந்து நம்மளை மெச்சு போவாங்க.
0: அதாவது
1: நம்ம முடியும் முடியும் செஞ்சுக்கிட்டே இருப்போம், அது சாயந்தரம் ஆயிரும், அது முடியாம போயிடும், நாளை கூட வந்து அந்த குறைய செஞ்சுக்கலாம். ஆனா அந்த சம்சாயத்தை நம்ம வந்து நீங்க பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவாப்ல. அதே மாதிரி ஒரு விருந்துக்கு போனாலும் எல்லாம் வைக்கிறது வேணாம் வேணாம்னு சொல்லக்கூடாது,
0: அளவா
1: வைங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு, சாப்பாடு சமையல் நல்லா இருந்துச்சு, இவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படி பாராட்டி அப்படி வந்துடும் மேடம்.
0: சரிங்க சரிங்க. அதுக்குன்னு அதாவது விருந்து அப்படின்னு சொன்னீங்க, எல்லா பலகாரத்தையும் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, அளவா வாங்கி சாப்பிட்டுட்டு வீணாக்காமல் நம்ம எந்திரிச்சு வந்துட்டோம்னா அது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா போதும், போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உணவு மட்டும்தான். இருந்தாலும் அதை வீணாக்கக்கூடாது. நம்ம வீணாக்கிற ஒவ்வொரு பருக்கை சோறுமே வந்து மற்றவருடையது, அதை எப்பயுமே நினைவில் வச்சுக்கணும். நன்றிங்க.
2: நாங்களும் போகணும்
0: தேவையில்லாத பேச்சுக்கள். அதாவது
2: இப்ப நம்ம ஒரு காரியத்துக்கு இறங்கியாச்சு, அதுல பாதியில போய் இறங்கிட்டு பாதியில வேண்டாம் நம்மளுக்கு அது வேண்டப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் பாதியில் நிறுத்தக்கூடாது. எடுத்தா முடிச்சா பார்த்துட்டு அது என்ன ஆனாலும் சரி பார்த்துருவோன்னே சரி பார்த்துட்டு தான் வரணும் அந்த வேலையை.
0: சரிங்க. அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து முன்னாடியே யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். பாதியை செஞ்சுட்டு என்னால் இதுக்கப்புறம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் எந்த ஒரு வேலையும் நிறுத்தக்கூடாது. அது எப்படின்னா, நம்ம ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடு ஆற்றுல நின்றுட்டு பின்னாடி போகலாமா முன்னாடி போகலாமான்னு யோசிக்கிற மாதிரி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். 9:11 ஆயாச்சு. கொடை பண்பலை 100.5 வானவில். வானவில் இன்னைக்கு முடியாதுன்னோ வேண்டாம்னோ சொல்லலாமா? யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: அன்பு தோழி பௌத்தியா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் மேடம். நலமா மேடம்?
0: நலமா இருக்கும் குணசேகரன், சொல்லுங்க.
3: மேடம் வேண்டாம்னு சொல்றது மேடம், ஒரு தீய பழக்கங்களை வந்து நண்பர்களை வந்து கற்றுக்கொள்ள கூடாது மேடம். அப்பாம் போது நம்ம வேணாம்னு சொல்லிடும் மேடம்.
0: கண்டிப்பா.
3: ஆமா மேடம், அது மாதிரி மேடம் முடியாதுன்னு சொல்லி மேடம் ஒரு நம்ம திறமையில பொறுத்து ஒரு வேலை கொடுப்பாங்க மேடம். அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் மேடம், முடியாதுன்னு சொல்லவே கூடாது, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நம்ம வெற்றி அடையணும் மேடம்.
0: அதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முயற்சி பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணாதான், முயற்சியும் பயிற்சியும் இருந்தாதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் தேனி மாவட்டத்துல இருந்து, தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து சுபா பேசுறேன்.
0: சொல்லுங்க சுபா.
4: நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஒவ்வொரு வானவில் ப்ரோக்ராம்லயும் கலந்துக்கறணும்னு.
0: சரிங்க.
4: கிட்டத்தட்ட 1 hour ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கிடைச்சிருக்கு, வெரி ஹாப்பி.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. சொல்லுங்க.
4: நம்ம குழந்தைங்க விஷயத்துல முடியாது அப்படின்ற இடத்துல

0: கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிடணும்.
1: கண்டிப்பா
0: ஏன் அப்படின்னா, நம்ம முடியும்னு சொல்லி நம்ம ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சு கொடுத்துறோம் அவங்க ஆசைப்படுற விஷயங்களை. பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள் கூட நம்ம பேரண்ட்ஸால செஞ்சு கொடுக்க முடியும். நம்மளோட நிலைமையை பத்தி தெரியாம நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: கண்டிப்பா.
0: அதனால இது முடியும் இது முடியாது அப்படிங்கிற விஷயத்த பிள்ளைங்க கிட்ட தெளிவா சொல்லணும்.
1: கண்டிப்பா. அதாவது குழந்தைகள் இடத்துல வந்து எப்பயுமே வந்து முடியாது அப்படின்னு சொல்றதை விட, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவங்க வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து அவங்களே வந்து இது வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு அவங்கள பக்குவப்படுத்துறது தான் வந்து ஒரு நல்ல, அவங்களோட வாழ்க்கைக்கு அது ரொம்பவுமே உதவக்கூடியதாக இருக்கும். நன்றிங்க.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
10: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: 9:15 கோடை பண்பலை 100.5 வானவில் இணைந்திருக்கிறோம். முடியாதுனோ வேண்டானோ சொல்லலாமா? நம்ம சுற்றி இருக்கிறவங்க கேட்கறதுக்கெல்லாம் சம்மதிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும், என்ன ஆகும் சொல்லலாம். யார் இப்ப இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம். பேசுங்க பேசுங்க, யார் வந்திருக்கீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க ஐயா.
1: போகக்கூடாது.
0: அதாவது ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க, தேவையில்லாத விஷயம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வரல, என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம். சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க. அதாவது ஏதோ ஒரு தகராறுங்க, ஏதோ வந்து நமக்கு மனசுக்கு வந்து அது பிடிக்கலை, இது இப்படி நடந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரங்களில் வந்து கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடி சத்தியமூர்த்தி காலனிலேருந்து பேசுறேன்.
0: என்ன பேருங்க?
2: பிரேமாம்மா.
0: பிரேமா, ஆ சொல்லுங்க பிரேமா.
2: அதாவது நம்ம வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம தவிக்கிறது நல்லது.

0: ஏன்னா இப்ப நம்ம கைத்தறி நெய்யறோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா 10,000 டிசைன் இருக்கு, 40,000 டிசைன் இருக்கு.
1: சரிங்க,
0: அது நாம வந்து நம்மளால முடியாது, இந்த 40,000 நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம ஒதுக்க கூடாது. நாமளும் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்து அந்த டிசைன் இப்படி ஏதேன்னா கூர்மையா கவனிச்சு செய்ய ஆரம்பிச்சா அதுல நம்ம முன்னேற்றம் காணலாம்.
1: அதாவது ஒரு வேலையை எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த நேரம் வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த வேலையை ஒரு நாள் நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஓகே சரி பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, முடியும் என்னால் முடியுங்க நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கான அந்த பிளானை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறலாம். அந்த அம்மா சொன்ன மாதிரி 10,000 டிசைனும் இருக்கும், 40,000 டிசைனும் இருக்கும், அதை ஒரு நாளில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதற்கான பிளான் எல்லாமே வந்து அவங்க கிட்ட தான் இருக்கணும். நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: அந்த ஒரு சக்தி, நம்ம சக்திக்கு தாத்த வேலை செய்யணும்னா செஞ்சு கொடுக்கலாங்க, ஆனா தகுதிக்கு மீறிய வேலைன்றப்ப செய்ய முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் உதவி கேட்கறாங்கன்னா முடிஞ்சா நம்ம செஞ்சு தரேன்னு சொல்லலாம், இல்லாட்டி செய்யறேன்னு அவங்க ஏமாத்தக்கூடாதுமா. குழந்தைகிட்ட அந்த மூணு வார்த்தையை கண்டிப்பா பயன்படுத்தமா, நோ நத்திங் எனப் இல்ல, அவ்வளவுதான் முடியாது. ஏன்னா அப்பதான் அந்த பிள்ளைய வந்து கண்டிப்பா ஒரு தலைவலியில வருவாங்கம்மா. அதனால அந்த மூணு வார்த்தையை நான் வந்து குழந்தைகிட்ட அடிக்கடி
1: பயன்படுத்துறேன். சரிங்க சரிங்க. அதாவது நோ நத்திங் எனப், அதாவது முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும், போதும்னா போதும்னு சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: சகோதரிக்கு இளைய காலை வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பண்ணன்.
1: சொல்லுங்க கருப்பண்ணன்.
3: சகோதரி, முடியும்னு சொல்லணும், அதாவது ஒரு நேர்மறையான சிந்தனை செயலை செய்யும் போது முடியும்னு தான் சொல்லணும். அதாவது போல ஒரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம இழக்க வேண்டியது இருக்கும், ஒரு சொந்தக்காரங்களையோ ஒரு செயலை செய்யும் போதோ. இதனால நம்மளுக்கு வந்து பிரிவினை தான் ஏற்படும் அதிகம். நம்மளால ஏதோ ஒரு செயல் முடியும், இதனால நம்மளுக்கு தன்னம்பிக்கை இழக்க கூடாது. விடாமுயற்சி, இந்த வாழ்க்கையின் புதிய வழிகளை கண்டறிதல், இந்த மாதிரி நிறைய வழியை நம்ம அதனால முடியுங்கிறது நம்ம நம்மளுக்கு சாதகமா அமையும்.
1: சரிங்க சரிங்க. அதாவது எல்லா இடத்துலையும் உறவுகளை வந்து காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம முடியும்னு சொல்லி பழகணும் அப்படின்னு கருப்பண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு இப்போ வந்து நம்மளால் ஒரு விஷயம் முடியாது, நமக்கு பிடிச்சவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க வந்து இதை வந்து செஞ்சுட்டாங்க, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது முடியும் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாவது கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்றதுக்காக நம்மளை நம்ம வருத்திக்கக்கூடாது. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நாகக்கண்ணி பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்கம்மா.
4: இப்ப வந்து சின்ன பசங்க வந்து 4 பேரோ 5 பேரோ சேர்ந்துட்டாங்கன்னா இங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க. என்னோட பேத்தி வந்து சின்ன பொண்ணு இப்படித்தான் ஒரு பர்த்டேக்கு போகணும்னு சொல்லிச்சு, ஆனா அங்க கொஞ்சம் தூரமா இருக்குது, அதனால அந்த இடங்கள்ல வந்து இப்படி இருக்கும், அதனால போக கூடாது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா எல்லா ஃப்ரெண்டுகளும் போறாங்கல்ல, நான் ஏன் போக கூடாது அப்படின்ச்சு. அப்படிலாம் இல்லப்பா, இந்த வயசுக்கு இப்படி தேப்பா இருக்கணும் அப்படின்னு
1: சொல்லிருக்கேன்.
4: அது ஒண்ணு. அடுத்து வந்து வேண்டாங்கிறது ஒண்ணா தெரியாது அப்படிங்கறத வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதத தெரியாதுன்னு தான் சொல்லணும். அத போய் அதுதான் இதுதான் நம்மளா செக் பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அதனால நல்லா தீர்க்கமா தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் சரி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொன்னாலும் சரி சொல்லிக்கலாம்.
1: சரிங்க சரிங்க. அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து கேள்வி செவிவெளி சேதியாக இருக்கும், இருந்தாலும் அதை வந்து அவங்க சொன்னாங்க உண்மையாக தான் இருக்கும், நானும் அவங்க சொன்னால் தப்பே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள ஒரு சில அதாவது பொய்ன்னு சொல்ல முடியாது உண்மை இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதை வந்து தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும். இப்போ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அது அப்படியே ஆமாம் சரி அப்படி தான் இருக்கும் என்னால் முடியுங்க நான் செய்வேன் அந்த மாதிரி அதே மாதிரி விஷயத்த செய்வேன் அப்படின்னு ஏற்றுக்கவும் கூடாது. அதே நேரத்தில் இது எனக்கு வேணும் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணவும் கூடாதுங்க. கொடை பண்பலை 100.5 வானவில் முடியாதுன்னோ வேண்டான்னோ சொல்லலாங்க. முக்கியமாக வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கேற்கக்கூடிய ஒரு நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் காத்துட்ருக்கு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: 9:25 ஆயாச்சு. கொடை பண்பலையின் 1.5 வானவில் வானவில் இன்று தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வண்ணம், முடியாதனோ வேண்டானோ சொல்லலாமா, முடியாதுனோ வேண்டானோ சொல்லலாமா. எல்லா நேரங்கள்லேயும் நம்ம வந்து என்னால் முடியும், நான் வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டேன், அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அனுபவித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சில நேரங்களில் வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்க, அது வந்து அவங்களோட ஈகோ. அப்படி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, வேண்டான்னு சொல்லிடுவாங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, சரியான ஈகோ பிடிச்சவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. தினமும் ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் நம்ம நண்பர்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வெளியே கூப்பிடுறாங்க அப்படி டெய்லியும் ஒரு நாள் போகலாங்க, சரி ஓகே ரெண்டு நாள் கூட போகலாம், டெய்லியும் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா நம்மளோட வேலையை பாதிக்கும், நம்மளுடைய நேரத்தை வந்து வீணாக்கும். என்றைக்கோ ஒரு நாள் வந்து முடியாதுன்னு சொல்லி பார்க்கறதுனால தப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா அதை புரிந்து கொள்பவர்கள் தான் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு சிறந்த நேயருக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் காத்துட்ருக்கு. ஒருவேளை நாங்களாம் ஏற்கனவே வென்றார் வந்தாருக்கு வந்துட்டோங்க, அப்போ நாங்களும் வரலாம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, புதிய நேயர்களுக்கு மட்டுமே. ஏற்கனவே வென்றார் வந்தாருக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கம்மா.
0: ம், சொல்லுங்க ஐயா.
1: முடியாதுன்னா முடியாதுதாங்கம்மா சொல்லணும்.
0: ம்,
1: ஏன்னா பூசி மழுப்பினோம்னா அது வந்து கேட்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக போயிடும்.
0: கண்டிப்பாக.
1: ஏன்னா இப்போ வந்து மற்ற விஷயங்கள் கூட விட்டுருலாங்க, இந்த பண விஷயத்தை மட்டும் கொடுக்கறனா கொடுக்கறனா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணுங்க.
0: கண்டிப்பா.
1: அந்த இடத்துல வந்து நான் பார்க்கறேன், நான் செஞ்சு தரேன், இந்த அதனால முடியாது அப்படின்னு நண்பர் ஒருத்தர் அப்படிதான் கேட்டாருங்க. நம்ம வானொலி நண்பர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டாரு,

0: ஆனா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒரு 5000 ரூபா வேணுங்கன்னா கொஞ்சம் மாத்தி கொடுங்க, எங்கேயாச்சும் யாராச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னாருங்க. நான் முடியாதுங்க, அந்த மாதிரி யாருக்கும் வாங்கி கொடுக்கறது இல்லைங்க, அப்படி வாங்கி கொடுத்தாலும் நிறைய பிரச்சனை வருதுங்க, அதனால யாருக்கும் வாங்கி தரதுன்னு சொல்லிட்டேன்.
1: அதாவது இப்ப ஒருத்தவங்க இந்த பண விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து முடியும் அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து பண தேவைகள் இருக்கதாங்க செய்யும். அதுக்காக வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தவங்க தர்றாங்கன்றதுக்காக அவங்க கிட்ட போய் வாங்கிட்டே இருக்க கூடாது. ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்றாங்கன்றதுக்காக அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நச்சரிக்கவும் கூடாதுங்க. அதுக்காக அவங்க கேட்கறாங்க ன்றதுக்காக நோன்னு சொல்லக்கூடாது. சரி கொஞ்சம் இழுத்து அடிப்போம் அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வாங்க நாளானிக்கு வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இழுத்தடிச்சு அவங்களுடைய கஷ்டத்தை வந்து மேலும் அதிகரிக்க கூடாது. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இனி இப்போ யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: ம், சொல்லுங்கம்மா.
2: மேடம், இப்போ ஒரு சொந்த பந்த வீடுகளுக்கு ஒரு விசேஷங்களுக்கு போகிறோம் மேடம். அங்க போகும்போது அந்த விஷயம் அந்த வீட்டுக்காரங்க நம்மளால உபசரிக்கிறாங்க. அப்ப நமக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒரு 4 பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்துதான் நம்ம சொந்தக்காரங்க நம்ம உபசரிக்கிறாங்க. அந்த இடத்துல நமக்கு பிடிக்காதவங்க இருக்காங்களே, நம்ம அதை வேண்டாம்னு சொல்லி தந்துருவோம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. அவங்க நம்ம நம்ம பிடிக்காதவங்க முன்னாடியுமே நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு மனசு புண்படக்கூடாதுன்னு அவங்க என்ன இருக்கிறாங்களோ அதை நம்ம வேண்டாம்னு சொல்லாம அதை நம்ம வாங்கிக்கிறோம்.
1: சரிங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் செய்ய தெரியும், நமக்கு அது தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அவங்க நமக்கு பிடிக்காதவங்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம முடியாதுன்னு சொல்லக்கூடாது, எல்லா விஷயத்தையும் வேணான்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை அவங்க நமக்கு பிடிக்காதவங்களாகவே இருந்தாலும் அவங்க சொல்றதுல நல்லது இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. அதுக்காக ஒரு சொங்க பிடிச்சிருக்கும், அவங்க வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க, அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவசியம் இல்லை. கோடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 இணைந்து இருக்கிறோம் வானவில்.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிய வானவில்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
6: அந்த குழந்தையோட பேரு காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில தோத்து போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதா நினைச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமா போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாம என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு.
5: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
7: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, இன்று இரவு 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம்.

0: 9:33 ஆயாச்சு. கொடை பண்பலை துருப்புழியந்தன் வானவில் இன்று தீட்டி கொண்டிருக்கிறதும் முடியாதுனோ வேண்டானோ சொல்லலாமா, முடியாதுனோ வேண்டாமோ சொல்லலாமா. ஒரு குழந்தை வரையக்கூடிய கிறுக்கல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிறுக்களை ஓவியமாக பார்ப்பதும், இல்லைங்க இது வந்து வேஸ்ட் பேப்பர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் நோ சொல்லவும் கூடாது, எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லவும் கூடாது. எல்லாத்துக்குமே ஒருவேளை முடியாது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்யாமலே எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பை, ஒரு வேலையை, ஒரு அனுபவத்தை தள்ளி வைக்கிறோம். நம்மக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பை வந்து நம்ம உணராமல் தள்ளி விடுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நம்ம எஸ் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்னால் முடியும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாதது எல்லாமே ஆபத்தும் கிடையாதுங்க. சில நேரங்களில் அது நமக்கான அடுத்த வாய்ப்பாக கூட இருக்கலாம். இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: காத்து மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியை அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொப்பிளிங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது நல்லது செய்ய கூப்பிட்டா முடியும்னு சொல்லி போய் முடிச்சு கொடுக்கலாம், கெட்டது செய்ய கூப்பிட்டா அதுக்கு துணை போக கூடாது, முடியாதுன்னு சொல்லிடலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளை மதிச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுக்கு போய் உதவி செய்யலாம். நான் வரேங்க, என்னால் முடியும், நான் அவங்களுக்கு உதவி செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒருவேளை ஒரு சின்ன விஷயம் வந்து நமக்கு நெருடலா இருக்கு, இது தப்பு அப்படின்னு நமக்கு நம்ம மனசாட்சிக்கு தோணுது அப்படின்னா நம்ம அதை முடியாதுன்னு சொல்றதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: அன்பான் அன்பு சுவரிக்கு பௌசிய சுவரிக்கு இனிய காலை வணக்கம்ப்பா.
0: வணக்கம்.
2: மதுரை
0: சொல்லுங்க.
2: மதுரை ஜவகர்புரத்துல உங்கள் அன்பு அந்தனைப்பா.
0: சொல்லுங்க.
2: சாட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருப்பா. அதாவது சரி, மோட்டிவேஷனோட வாழணும். எப்படி விடியும் என்று நம்புறோமோ அது மாதிரி நம்மளால முடியும் என்று நம்பணும். விடியும் என்று நம்பு, நீ உன்னால் முடியும் என்று நம்பு. அழகா சொல்லியிருக்காரு சரி, பகவத்கீதையில கிருஷ்ணர் அழகா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நீங்களே எதிரி, ஆகையால் உங்கள் மனதை புடமிட்டு பார்த்து உங்கள் மனதை அடிக்கடி தட்டி கொடுத்து நீங்களே பாராட்டி கொள்ளுங்கிறாங்க. மோட்டிவேஷனோட நீங்களே ஒரு ஒரு முடியும் என்று நம்பினா ஒரு உங்களே ஸ்ட்ரென்த் எனர்ஜி பூஸ்ட் எனர்ஜி கொடுங்கிறாங்க. எப்படி சேற்றில் வந்து தாமரைப்பூவும் அழகா மலருது, அள்ளிப்பூவும் அழகா மலருது சேற்றில், எப்படி பாத்தீங்களா? அது மட்டும்தான் வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். நம்மளால முடியாது எதுவுமே கிடையவே கிடையாது. நீரோடைகளா இருக்கணும்.
0: கண்டிப்பா. அதாவது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு புத்தகம் மாதிரி, அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு. நம்ம வந்து இப்போ ஒருத்தர் கை நீட்டி இப்படி விரல் நீட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுட்டு விரலை காட்டும்போது ஒரு விரல் நம்மளை பார்த்து, ஒரு விரல் இல்லைங்க, ஒரு விரல் அவங்கள பார்த்துட்டு இருந்தாலும் மீதி நாலு விரல் நம்மளை பார்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்போயும் நினைவில் வச்சுக்கணும். நன்றிங்க. இப்ப இப்படி யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம்மா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் விளங்குளம் அண்ணா இருந்து எஸ் செல்வராஜுங்கம்மா.
0: சொல்லுங்க.
3: அதாவதுங்கம்மா, முடியும் முடியாது.

0: நம்ம நம்ம வந்து ஒரு கவிஞர் கூட இப்ப வேல் ரவிச்சந்திரன் சொல்லி எவ்வளவு அழகானது வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு ஒரு கவிதையை குடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு புக்கை. அது என்னால முடியும்னு சொல்லிதான் நான் வாங்கி வச்சிருக்கேன்.
1: சரிங்க,
0: என்னால முடியும், முடியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதையும் வெல்ல முடியும். இது வந்து அழகானது தானே, வாழ்க்கை அழகானது,
1: அதை மேலும் அழகாக்குறது நம்ம கையில தான் இருக்கு.
0: நான் ஒன்னாம் கிளாஸ் தான் படிச்சேன், என்னால முடியும்னு தான் நான் வாங்கி வச்சிருக்கேன்.
1: சரிங்க சரிங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகானது, அதை மேலும் அழகாக்குறது நம்மளோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு புத்தகத்தையும் வாங்கி வச்சுருக்கீங்க, அதையும் படித்து முடிங்க. நிறைய பேர் இந்த புத்தகம் படிக்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இருக்குது, படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்கிட்டருந்து கூட நம்ம எல்லோரும் சொல்லிகிட்டே வரோங்க. ஆனால் நானும் புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு படிக்காமல் இருக்கிறது வந்து எப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பக்கத்தை எழுதாமல் அப்படியே வெறும் பக்கமா எதுவுமே எழுதாத திருப்பிட்டு போறதுக்கு சமம். அதனால அதை படிச்சிருங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: கோடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இணைந்து வழங்குவோர் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு.
6: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல் ஈரோடு.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இணைந்து வழங்குவோர் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு.
6: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல் ஈரோடு.

0: நமக்கு நம்ம தான் எல்லை, நமக்கு நம்ம தான் தடையாகவும் இருக்கும். எப்படின்னா, நம்ம யோசிக்கிற விஷயங்கள், நம்மளை நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் பொறுத்து சில நேரங்களில் நம்ம முடியாதுன்னு சொல்லணும், சில நேரங்களில் நம்ம வேண்டான்னு சொல்கிறோங்க. அதனால் ஒரு சிலர் நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து நம்ம முடியும்னு சொல்லலாம். அதுக்காக முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனைகளை நம்ம நம்மளோட பிரச்சனைகளாக நினைத்து பயணிக்கிறது வந்து ரொம்பவுமே தவறான செயல் அப்படின்னு சொல்லறாங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க, முடியாதுன்னு வேண்டாம்னு சொல்லலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார்? காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மாரியம்மா.
0: சொல்லுங்க. எல்லாரும் நல்லமா இருக்கும், சொல்லுங்க மாரியம்மா.

0: நன்றி சொல்லிடலாம் கலைவாணி. நன்றி.
1: எனக்கு நான் வந்து உறவு எனக்கு வேணும் மேடம். அவங்களோட அன்பு எனக்கு நிறைய வேணும். அதை எனக்கு கூட பிறந்த அக்கா எனக்கு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு நீங்க நன்றி சொல்லணும். அவங்க எல்லாம் என்னை நல்லா பாப்பாங்க.
0: இன்னொரு
1: அக்கா இருக்காங்க, அவங்க வந்து பாத்தவே மாட்டாங்க. அந்த அக்கா எனக்கு அந்த அக்கா பேசினாட்டி எனக்கு அப்படியே அழுது வந்துடும் சொல்லிட்டு மேடம்.
0: நன்றி சொல்லலாம். உங்களை நல்லா பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: இணைப்பு தந்த மோத அந்த நல்ல உலகத்துக்கு மோத வணக்கம் சொல்லிடுறேன்.
0: சரிங்க, வணக்கம் சொல்லிடலாம்.
2: இப்ப நீங்க சொன்ன உடனே ஒரு நாலு வரி மட்டும் மோத நான் எனக்கு யாவது அதை மோத சொல்லிடுறேன்.
0: சரி சொல்லுங்க.
2: அழகு நீ மண்மலாக இருக்க
0: சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க.

0: அவங்களுக்கு அந்த மனசுக்கு பிடிக்கலனா முடியாதுன்னு சொல்லிரணும்.
1: கண்டிப்பா
0: இந்த மாப்பிள்ள எங்களுக்கு பிடிக்கல, இந்த பொண்ணு எங்களுக்கு. ஹலோ,
1: கேக்குது?
0: அதே போல எதா இருந்தாலும் படக்குன்னு சொல்லிட்டா ரெண்டு பேருக்கும் மனக்கசப்பு வராது. என்னதே அவங்க பண வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி, இல்ல அவங்க சொல்றாங்கிறதுக்காக மன வாழ்க்கையில நம்ம ஒத்துக்கூட கூடாது மேடம்.
1: சரிங்க சரிங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படி அப்படின்னு பார்த்தோன்னா அது திருமணம். ஒருத்தவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்களாக இருக்காங்க, அவங்க சொன்ன மாப்பிள்ளை அப்படின்றதுக்காக அதை அக்செப்ட் பண்ணவும் கூடாது, அவங்க சொன்ன பொண்ணு அப்படின்றதுக்காக அதை ஏற்றுக்கவும் கூடாது. எல்லாத்தையும் தீர விசாரித்து யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு முடிவு பண்ணுறது ரொம்பவுமே நல்லதுங்க. ஒரு சில முடிவுகள் வந்து எந்த முடிவுகளாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய முடிவுகளை நம்மளே எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறது நீங்கள் தான், அதனால் உங்களுடைய விளைவுகளை வந்து சந்திக்க போகிறதும் நீங்கள் தான். அப்படிங்கும்போது அதோட முடிவுகளும் நீங்கள் தான் எடுக்கணும். நன்றிங்க. இப்போ நீ யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: எங்கள் அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நிறைவேற்ற சேலம் கேர்த்தபர் கோமதி குப்பச்சாமி. சகோதரி நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: எல்லாரும் நலமா இருக்கும். சொல்லுங்க கோமதி.
2: சகோதரி நான் ரெண்டு சொல்ல போறேன். இப்போ எங்கள் சேலை வந்து ஸ்கூலில் தன் சேலை கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் தன் சேலை இந்த வாரத்தில் கொடுத்தாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரிங்க.
2: எங்களால் அது முடியும்னா அந்த ஒரு நாள் முன்னாடியே ஓட்டிகிட்டு போய் கொடுத்துருவோங்க சகோதரி. அதேமாரி நம்ம ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோவேன், நம்ம கிட்ட பாதி அமௌண்ட் இருக்குது, ஆனால் அங்கே தாராங்கன்னு நம்ம கடனை வாங்கி வாங்கிதான் அவங்க அப்படி கேட்டுருக்குறாங்க இப்படி கேட்டுருக்குறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அதை கடனை வாங்கி போட்டு அந்த வீட்டை கட்டி அப்புறம் இருக்கிற வீட்டுமான வீடு எல்லாம் இழக்கிறது அது ரொம்ப நல்லது இல்லைங்க சகோதரி. எதுவுமே இது முடியும் இது முடியாது, நம்மளால அளவோட தான் இது நம்ம கட்டணும் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா எதுவுமே நம்மளை விட்டு போகாது சகோதரி. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம உறவினர்களுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்.
1: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது முக்கியமாக சொல்ல போனோம்னா வீடு கட்டுறது, வீடு கட்டுறது அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவாக இருக்கலாம். அதுக்காக கடன் வாங்கி ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவங்க அப்படி வீடு கட்டியிருக்காங்க அதே மாதிரி நான் வீடு கட்டணும். ஒரு சிலர் வீடெலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க பெரிய வீடு கட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக அதே மாதிரி நான் கட்டுவேன் அப்படின்றதுக்காக கடன் வாங்கி கட்டி பெரிய சிக்கலில் போய் நம்ம மாட்டிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒருவேளை நம்ம பிள்ளைங்களோ நம்ம வீட்டில் இருக்கவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வீடு கட்டலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடியாது அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. நன்றிங்க.
3: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: இதை வந்து நம்ம சரிங்க யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டிருக்காங்க, இல்லை நம்ம யாருக்கோ உதவுறோம், இல்லை நம்ம யாருக்கிட்டே உதவி கேட்டிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ஒன்று கொஞ்சம் யோசிக்கலாம். இப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா, அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாமா, இதை அவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத அந்த பாலம் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த பக்கத்தை திருப்புறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: உதவும் குணம், உதவும் குணம் உண்மையானால் உலகம் உனக்கானது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலம்பட்டியிலிருந்து எஸ் ராமர் மேடம்.
0: சொல்லுங்க மேடம். வணக்கம்.
1: முடியாதுன்னும் வேண்டாம்னு சொல்லலாமா? நாம் பத்து உண்மையும் நேர்மையும் உதவும் குணம் உள்ளவரா என்று நம்மிடம் உள்ளதா என்பது உறுதியானால் ஒருவருக்கு தைரியமாக முடியாதுன்னு வேண்டாம்னு சொல்லலாம். முடிவில் அவை நல்லதாக முடிய வேண்டும். முக்கியமா நேரத்தையும் நல்ல மனிதரையும் இழந்து விடக் கூடாது. உள்ளம் உறுதியானால் உதவலாம். நன்றி மேடம்.
0: கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளம் வந்து உறுதியாக இருக்குது, இவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக உதவி செய்யலாம். ஒரு சிலர் வந்து நம்ம உதவி கேட்க தயங்குவாங்க, இந்த விதம் இவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி தயக்கத்தோடையே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நமக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள அறியாமலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தன்னைத்தானே வருத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம உதவி செய்கிறதுல தப்பு கிடையாதுங்க. அவங்க கேட்கலனாலும் நம்ம உதவி செய்யலாம். அதுக்காக ஒரு சிலர் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து சரி நம்மளும் போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவை லாம போய் உள்ள சிக்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் பௌசியாவிற்கு.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மாவட்டம் சின்னமுல் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: நமக்கு பிடிக்காத யாராச்சும் வற்புறுத்தி செய்யும் சொன்னா எந்தவித தயக்கம் இல்லாம முடியாதுன்னு சொல்றதும் தவறே இல்லப்பா.
0: கண்டிப்பா.
2: ஏன்னா அது நமக்கு மன அமைதிக்கு, நம்மளுக்கு மன அமைதி தான் முக்கியமானது. அதனால எதற்கும் பயப்பட தேவையில்லைப்பா. நம்ம அந்த அவங்க வற்புறுத்தி செய்யக்கூடிய காரியத்தினால நம்மளுக்கு வந்து எதிர்மறை விளைவுகள் தரலாம்ப்பா. அதனால ஏன் முடியாதுன்னு சுருக்கமாக சொல்லி ஒதுங்கி கொள்ளலாம்ப்பா. நமக்கு வந்து ஏதாவது பொருள் அன்பளிப்பா கொடுத்தா அந்த பொருள் தேவைப்பட்டாலும் தேவைப்படாட்டையும் நன்றின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி ஒரு கனிவா சொல்லிருந்தப்பா. அப்படி தொடர்பு நாகரிகமான ஒரு செயலாகும்ப்பா. எந்த விஷயத்துமே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசக்கூடாதுப்பா. நம்ம பெற்றவர்கள் வந்து அங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி கொடுப்பான்னு சொல்றாங்க. நம்மகிட்ட அப்ப பணம் இல்ல, ஏமா நாளை கட்டாய வாங்கிட்டு தந்துறேமான்னு சொல்லி சொல்றது வந்து அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும், நம்மளுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும்ப்பா. இப்ப இருக்க காலகட்டத்துலப்பா குழந்தைகள் வந்து பிடிவாதமாக கண்ணில் கண்ட பொருளை போற வாங்கி கொடுன்னு சொல்லி வற்புறுத்துறாங்கப்பா, பிடிவாதம் பிடிக்கிறாங்கப்பா. அப்ப வந்து நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பது எதுக்குனாப்பா? குழந்தைகளுடைய மனசுல வந்து ஆசையை விதைக்காமலும் எது கேட்டாலும் கிடைக்கின்ற மனப்பான்மைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும்ப்பா. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை பச்சை மாதிரி மாத்திக்கிறனுப்பா. நலம் வியப்பதற்கு முடியும் சொல்லலாம், நலம் பயப்பாததுக்கு வந்து வேண்டான்னு சொல்லி சொல்ற வந்து எந்த விதமான தவறே இல்லைப்பா.
0: கண்டிப்பாக. அதாவது வேண்டாத விஷயத்துக்கு வேண்டான்னு சொல்லலாம், முடியும்னா முடியும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கம்மா.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: கொடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: இணைந்து வழங்குவோர் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு.
7: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000-க்கும் மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி திண்டல் ஈரோடு.

மனசு, நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். நம்ம ஒரு செயலை வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம மனசு தான் காரணம், நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு உடனே நம்ம வந்து நோ சொல்கிறோம் இல்லை எஸ் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த இடைவெளி தான் நம்ம உணர்வுக்கும் அறிவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் அப்படின்னே சொல்லலாம்.

0: வீரல் படையப்பா.
1: 9:54 ஆயாச்சுங்க. கொடை பண்பலின் 1.5 வானவில் வானவில் இஞ்சி தீட்டி கொண்டிருக்கக்கூடிய வண்ணம் முடியாதுன்னோ வேண்டான்னோ சொல்லலாமா? இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் சுக்காங்கல்பட்டி கங்காதரன்.
1: சொல்லுங்க கங்காதரன்.
2: மேடம், முடியாதுங்கிற அகராதி ஒன்றுமே கிடையாது.
1: சரிங்க.
2: நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறது மாவீரனோட பொன்மொழி. அதாவது நாம மனசு வச்சா எதையுமே செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு இது இருக்குது. இப்ப ஒருத்தவங்க கடைக்கு போக சொல்றாங்க, போயிட்டு வந்துடுறோம். அவங்களுக்கு வயசு 80 வயசு 85 வயசு ஆகுது அவங்களுக்கு. ஆனா ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு போயிட்டு வந்தா அவங்க 10 ரூபா கொடுப்பாங்க, 5 ரூபா கொடுப்பாங்க. அவங்க பெரிய கோடீஸ்வரம் இருந்தாலும் நாங்க ஒரு மனசுல ஏத்துக்கிடாம நாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வரலாம்.
1: சரிங்க சரி.
2: இருந்தாலும் அந்த அம்மா ஒரு வேலையை சொன்னாங்க, நீ போய் தோட்டத்துல போய் 8 மணிக்கு மேல அங்க உட்காந்துரு அப்படின்னாங்க. அம்மா என்னாலே நீங்க நான் என்னோட நடத்தையை பாக்குறீங்க இல்ல, என்னோட நடக்க மாட்டாம நடக்கிறேன், என்னோட உடல்ல ரொம்ப பாய்ச்சலே இருக்குது, இதுல போய் வெயில்ல போய் 8 மணிக்கு மேல வெயில்ல உட்கார சொல்றீங்க, இது என்னால முடியாதுன்னு சொல்ல அந்த அம்மா என்ன சொல்றாங்க, உனக்கு என்ன எழுத்துக்கிட்டா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க.
1: சரிங்க. அதாவது ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு தரக்குறைவான நம்மளுடைய மரியாதைக்கு இழுக்கு ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன்.
3: மேடம், தெரிந்த வேலைகள் தான் நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் முடியும் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுத்துடலாம். தெரியாத வேலையில வந்து நம்ம அனுபவம் 10வது 10வது வந்து நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு இறங்கக்கூடாது. அதனால நம்மளால முடியாது அப்படின்ட்டு விட்டுறணும் மேடம், அதான் ரொம்ப நல்லது.
1: சரிங்க. தெரிந்த வேலையை வந்து நம்ம சரின்னு சொல்லிக்கலாம், தெரியாத வேலையா இருந்தது அப்படின்னா என்னால முடியவே முடியாதுங்க அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க முருகன். இன்றைய வானவில் நிகழ்ச்சி வேண்டான்னோ முடியாதுன்னோ சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது. இதுல பங்கேற்கக்கூடிய சிறப்பான ஒரு நேயர் வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது யாருக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்னா தேனி சசிகலா. நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு கதவையும் திறக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதே நேரத்தில் ஒவ்வொரு கதவையும் மூடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் வேண்டாம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு, சில நேரங்களில் சரி முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்த்தோம். நம்மளால் முடியாததை ஏற்றுக்கொள்வது பலவீனமும் இல்லை, முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் முயற்சி செய்யாமல் இருப்பது தான் உண்மையான தோல்வி. யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்காதீங்க. சரி அப்படின்னு தோன்றுவதை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுடைய வாழ்க்கை தினமும் நமக்கு 2 விஷயங்களை கற்றுத்தருதுங்க. எங்க ஆம்னு சொல்லணும், எங்க இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிறது. எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து தொலைக்க வேண்டியதில்லைங்க. நம்மளால் முடியாத விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல தயங்கக்கூடாது. நமக்கு சரியில்லாத விஷயங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயப்படவும் கூடாது. அதே நேரத்தில் பயத்தோட காரணமாக முடியாதுன்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்புகளையும் இழக்கக்கூடாது. முடிவு உங்களை பின்னால் தாங்க இருக்குது, அதை மாற்றுறதுக்கு கற்றுக்கணும். ஒரு வாய்ப்பு உங்களால் முடிய முன்னால் அழைக்குது அப்படின்னா அதை முயற்சி செய்கிறதுக்கு துணிஞ்சு செயல்படணும். எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது புத்திசாலித்தனமும் கிடையாது. எல்லாத்துக்கும் நோன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது தைரியமும் கிடையாது. எப்போ எஸ் சொல்லணும் எப்போ நோ சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு செயல்பட்டோன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றின்னு சொல்லலாம். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுங்க. அந்த சரியான முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த அழகான அத்தியாயத்தை உருவாக்குது. உங்கள் முடிவை நீங்கள் எடுங்க, உங்கள் பாதையில் நீங்கள் செயல்படுங்க, அதை தேர்ந்தெடுங்க. ஏன் அப்படின்னா வாழ்க்கை உங்களுடையது, அதை அழகாக்குவதற்கான முயற்சியும் நம்மளுடையதாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் 1.5 வானவில். நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கோடைப்பன் விலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வானவில். கணினியாக்கம் சிக்கந்தர் ராஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி. இனிதம் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் எழுந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் தற்போது உரையாற்றி வருகிறார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வடக்குடி ஊராட்சியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிங்கமாகாளியம்மன் கோயில் பால்குட விழா இன்று நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசைமுகில் கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

0: நேர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம்.
1: வரலாற்று பக்கங்களில் இருந்து பல் சுவையான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்முடைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில இனி வரக்கூடிய வாரங்களிலிருந்து எங்கூட சேர்ந்து ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தரும் பயணிக்க போறாரு. யார் அவர், எங்கிருந்து வரப்போறாரு, இந்த தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நம்முடைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வரலாற்று பக்கங்களில் இருந்து சுவாரஸ்யமான செய்திகளை பேசுறது வழக்கம். அந்த வகையில இந்திய வரலாற்று பக்கங்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகள் சிலவற்றை இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. வழக்கம் போலவே செவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களும் தயாராக இருக்கு. சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோடு.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இணைந்து
3: வழங்குவோர் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஈரோடு.
4: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000-க்கும் மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல், ஈரோடு.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வரலாற்று பக்கங்களில் இருக்கும் சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

கடற்கரையை ரசிக்கிறது மனதுக்கு இதமான ஒரு அனுபவம். கடற்கரையை ஆழ்ந்து ரசிக்கக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம் குறையும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கடற்கரையில் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அதை ரசிக்கிறதும் கால் நனைக்கிறதும் சுகமான அனுபவம் தான் இல்லையா? கடற்கரையையும் சரி, துறைமுகங்களையும் சரி, நம்ம பார்க்கும்போது நிறைய வரலாற்று நினைவுகள் நமக்கு வந்து போகிறது வழக்கம். அந்த வகையில் இப்போ என்னுடைய நினைவுக்கு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு தகவலை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் ரொம்பவே பழமையானதும் செயற்கை துறைமுகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துறைமுகம் எது அப்படின்னா, அது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய துறைமுகம்தான். இந்த லோத்தல் துறைமுகம் சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் ஹராப்பா பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக கருதப்படுது. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்தினுடைய காலம் கிமு 3700 அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொல்லியல் களமாக இது கருதப்படுது. 1954 தொடங்கி 1963 வரைக்கும் அகழாய்வுகள் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தால் நடத்தப்பட்டுச்சு. இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அதனுடைய கால கணிப்பும் கூட செய்யப்பட்டிருக்கு. உலகிலேயே பழமையான செயற்கை துறைமுகம் இங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக இந்தியாவில் அந்த காலத்திலேயே கடல் கடந்த வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்றத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக மெசபட்டோமியா, எகிப்து நாடுகளோட ஹராப்பா மக்கள் கடல் வழியாக வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு லோத்தல் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்துட்டுருக்கு. இங்கே திட்டமிடப்பட்ட வீதிகள், மணிகள்

செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், முறையான வடிகால் அமைப்புகள், இதெல்லாமே காணப்படுது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கு திட்டமிட்ட நகர அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்றத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கி இருக்கிற அகமதாபாத் மாவட்டத்தில் தூல்கா தால்காவில் இருக்கக்கூடிய சரக்வாலா அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இந்த லோத்தல் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இங்கே அகழாய்வு செய்து எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமுமே அகமதாபாத் நகரத்தில் லோத்தல் தொல்பொருள் அருங்காட்சியகம் அப்படின்ற பெயரில் மக்களுக்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே கப்பலிருந்து பொருட்களை இறக்கவும் ஏற்றவும் பிரத்யேகமான களஞ்சியங்கள் கூட இந்த பகுதியில் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய நவீன துறைமுகங்களுடைய அடிப்படை நுட்பத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய இந்தியர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது.

0: கோடை பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: இணைந்து வழங்குவோர் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு.
3: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி திண்டல் ஈரோடு.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

செவிக்கு இனிய பாடல்களோடு சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

போர்கள் இருக்கக்கூடாது, அன்பு மட்டும்தான் அகிலத்தை ஆளணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். வரலாற்று பக்கங்களில் சில போர்கள் இடம்பெற்றிருக்கு. அதுலேயும் ஒரு போர் இன்ன சாதனை கூட படைச்சிருக்கு. அந்தளவுக்கு வரலாற்று பக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு போரை பற்றின தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு கால்பந்து போட்டியினுடைய இடைவேளை நேரம் கூட அளவுக்கு இந்த போர் நடக்கலை, ஆனாலும் வரலாற்று பக்கங்களில் இந்த போர் இடம்பெற்றிருக்கு. ஆமாங்க, உலக வரலாற்றிலேயே மிக குறைந்த நேரத்தில் நடந்த போர் இதுதான் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. 1896 ஆகஸ்ட் மாதம் 27 பிரிட்டனுக்கும் ஆப்பிரிக்கா நாடான சான்சிபார் நாட்டுக்கும் இடையில் இந்த போர் நடந்திருக்கு. பிரிட்டனுக்கு ஆதரவான சுல்தான் இறந்த உடனே அவர்களுக்கு பிடிக்காத காலித் அப்படின்றவர் புதிய சுல்தானாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அவரை பதவியை விட்டு விலக சொல்லிச்சு பிரிட்டன். அவர் மறுக்கவே போர் வெடிச்சது. பிரிட்டிஷ் கடற்படை போர்க்கப்பல்கள் சான்சிபார் அரண்மனை மீது தாக்குதல்கள் நடத்தினாங்க. சரியாக 38 சான்சிபார் படைகள் சரணடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போன போர் இதுதான். வரலாற்றின் மிக குறுகிய கால போர் அப்படின்ற அடிப்படையில் இது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆயுதங்களை விடவும் அன்பு மட்டும்தான் உலகத்தை ஆளணும் அப்படின்றதுல நம்ம எல்லோருக்கும் மாற்று கருத்து இல்லை இல்லையா? செவிகள் இணைந்தே இருக்கட்டும் கோடை பண்பலையோடு. இந்த பாடலை தொடர்ந்து நாம் சந்திப்போம்.

செவிக்கு இனிய பாடல்களோடு சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 நிமிடங்கள்.

தேநீர் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஏன் தேநீர் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கும் கூட தேநீர் மேலே மோகம் கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. காலை மதியம் இரவு அப்படின்னு எப்பெல்லாம் தோணுதோ அப்போதெல்லாம் தேநீர் அருந்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம ஊர் தேநீர் கடைகளில் பார்க்கும்போது ஒரு குவளையில் தேநீரை வாங்கி வச்சுக்கிட்டு நாளிதழ்களை படிக்கிறதும் அதை ரசித்து குடிக்கிறதையும் பார்க்குறப்போ நமக்கே பொறாமையாக தான் இருக்குது இல்லையா? ஒரு குவளை தேநீர் ஒரு உலக வரலாற்றையே மாற்றி அமைச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அந்த நாடு வேறு எதுவும் இல்லை, நம்முடைய இந்தியா தான். 17ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசு ஷாஜஹானுடைய செல்ல மகளான ஜஹானாரா பேகம் தீக்காயங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்கிருந்த அரண்மனை வைத்தியர்களால் அவங்கள குணப்படுத்தவே முடியல. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த மருத்துவர் கேப்ரியல் பவுட்டன் அப்படின்றவர் இளவரசியை குணப்படுத்துவதற்காக வந்தார். அவர்

கொண்டு வந்திருந்த மருந்துகள், அவருடைய ஆங்கில மருத்துவ சிகிச்சையின் மூலமா இளவரசிக்கு உடல்நலம் மேம்பட்டுச்சு. இதை பார்த்து மகிழ்ந்து போன ஷாஜஹான் உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அந்த மருத்துவர் தனக்கு பணம் எதுவும் வேண்டாம், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வங்காளத்தில் வரி இல்லாமல் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்டாரு. இளவரசியோட உயிரையே காப்பாத்தின அந்த ஆங்கில மருத்துவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஷாஜஹானும் சம்மதிச்சாரு. இந்த சலுகைகள் தான் பின்னால பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிலை பெறவும் இந்தியாவை 200 ஆண்டுகள் அடிமைப்படுத்தவும் ஆரம்ப புள்ளியிட்டது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. எது எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வு வரலாற்று பக்கத்தில் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் இடம்பெற்றிருக்கு.

செவிக்கு இனிய பாடல்களோடு சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 நிமிடங்கள்.

தகவல் தொழில்நுட்பம் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு தகவல் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய வழிமுறைகளை கையாள முடியும். அந்தளவுக்கு தொழில்நுட்பம் நம்ம கைகளில் இருக்குது. ஆனால் இந்த தொழில்நுட்பம் வளராத அன்றைய காலகட்டத்தில் எப்படி தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கும்? அதுலேயும் அஞ்சல் புறாக்கள் அப்படின்னு சொல்லப்படுற தூதாக அனுப்பக்கூடிய புறாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சின்ன புறா ஆயிரக்கணக்கான வீரர்களுடைய உயிரை காப்பாற்றியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயமாக நம்பிதான் ஆகணும். வாட்ஸ்அப், மொபைல் ஃபோன் இல்லாத அந்த காலகட்டத்தில் தகவல்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அஞ்சல் புறாக்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த 1918 காலகட்டத்தில் அமெரிக்க படையை சார்ந்த 194 வீரர்கள் எதிரிகளுடைய பகுதியில் சிக்கிக்கிறாங்க. அவங்கள சுற்றி துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருந்துச்சு. தங்களோட இருப்பிடத்தை தலைமையகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க செர் அமி அப்படின்ற அஞ்சல் புறாவை அனுப்புனாங்க. புறா பறந்து போகும்போது எதிரிகள் நடத்தின துப்பாக்கி சூட்டில் புறாவினுடைய ஒரு கண் பார்வை பாதிக்கப்பட்டுச்சு. நெஞ்சு பகுதியிலையும் காயம் ஏற்பட்டுச்சு, ஒரு காலையும் இழந்தது. இருந்தாலும் தன்னுடைய எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காயத்தோடையே கிட்டத்தட்ட 25 மைல் தூரத்தை 25 நிமிடங்களில் பறந்து போய் அது கொண்டு போன செய்தியை தலைமையகத்தில் சேர்த்துச்சு. இதன் மூலமாக அந்த செய்தி கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா எதிரிகள் கிட்ட சிக்கி தவித்த 194 அமெரிக்க வீரர்கள் உயிரும் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு வரலாறு நமக்கு சொல்லுது. கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த புறாவுக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய மிக உயரிய விருதான வீரச் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பண்பலை 100.5 முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இணைந்து வழங்குவோர் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு.
5: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி திண்டல் ஈரோடு.

செவிக்கு இனிய பாடல்களோடு சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

உலக நாடுகளுக்கு எல்லாமே பல விஷயங்களில் முன்மாதிரியாக இருக்கிறது நம்முடைய இந்திய நாடு. கல்வி விஷயத்திலையும் அப்படித்தான். வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி

உலக நாடுகளுக்கு எல்லாமே பல விஷயங்களில் முன்மாதிரியாக இருக்கிறது நம்முடைய இந்திய நாடு. கல்வி விஷயத்திலையும் அப்படித்தான். வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, கல்வி அப்படின்னாலே என்ன அப்படின்னு பல உலக நாடுகளுக்கு தெரியாத காலகட்டத்திலேயே பல்வேறு உலக நாடுகளிலிருந்து பல்வேறு மாணவர்கள் இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சிருக்காங்க. கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குல்ல. கிமு 700 அமைக்கப்பட்டது தட்சசீலம். இதுதான் உலகின் முதல் பல்கலைக்கழகம் அப்படின்னு கருதப்படுது. அதே மாதிரி 5ஆம் நூற்றாண்டில் உருவான நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 மேற்பட்ட மாணவர்களும் 2,000 மேற்பட்ட பேராசிரியர்களும் இருந்தாங்க அப்படின்னு வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லுது. இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை நடத்தணும் அப்படின்றதுக்காக நுழைவுத் தேர்வெல்லாம் கூட நடத்தப்பட்டிருக்கு. சீனா, கொரியா, ஜப்பான், பெர்ஷியா இந்த மாதிரியான நாடுகள்லிருந்து மாணவர்கள் வந்து இங்கே தங்கி படிச்சிருந்திருக்காங்க. இங்கிருந்த ஒரு நூலகத்தில் மட்டுமே 90,00,000 புத்தகங்கள் இருந்திருக்கு. கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதை விட ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, பக்தியார் கில்ஜி அவர்கள் படையெடுப்பு நடத்தும்போது இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தீக்கு இரையாக்குனாரு. அப்படி தீக்கு இரையாக்கும் போது இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எரிந்து சாம்பலாகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 ஆச்சான். பார்த்துக்குங்க, கல்வி அப்படின்னாலே என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்காத உலக நாடுகள் இருந்தப்பவே நம்ம ஒரு பல்கலைக்கழகத்தையே வச்சு கல்வியை புகட்டியிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குல்ல.

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நேற்று ஒரு பொண்ணு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க நீர் கட்டி இருக்கிறதுக்குன்னு கிரைட்டீரியா சொல்லியிருந்தீங்க, இந்த கிரைட்டீரியால நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கேன்லாம் நம்ம டாக்டர் போனால் கண்டுபிடிக்க முடியும், எங்களுக்கு வெளியில தெரியறது கூட என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னேன் இல்லையா, ஆண்களுக்கான ஹார்மோன் உடம்புல நீர் கட்டி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக சுரக்கும். ஆண்களுக்கான ஹார்மோன் சுரந்தா என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். ஹிர்சுட்டிசம்னா நமக்கு எங்க, நமக்கு பெண்கள் என்ன சொல்லுவோம், தலையில முடி நீளமா வளரணும், நல்லா திக்கா வளரணும், அடர்த்தியா வளரணும் யோசிப்போம். ஆனா நமக்கு என்ன ஆகும்னா, அந்த எங்க வளரணுமோ அங்க ஹேர் கொட்டிட்டு அதுக்கு பதிலாக தேவையில்லாத இடங்கள்ல ஹேர் வளர ஆரம்பிக்கும். இதை ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தா, ஹிர்சுட்டிசம் அப்படின்னா சில பேருக்குலாம் ஒரு இது லிப்ஸுக்கு மேல ஹேர் வளர்ந்துருக்கும், அது மட்டும் இருந்தாலே ஹிர்சுட்டிசமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஹிர்சுட்டிசத்துக்கு ஒரு ஸ்கோர் இருக்கு, அதுக்கு வந்து ஃபெர்மேன் கேலவே ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கோரில் என்ன பண்ணுறாங்கன்னா, எட்டு இடங்களை பாடியில் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த எட்டு இடங்களில் எவ்வளோ ஹேர் க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதை ஸ்கோர் போடுவாங்க. 0-4 லெவலில் ஒரு ஸ்கோர் போடுவாங்க. இந்த ஸ்கோரோட ஆவரேஜ் 8 மேலே போனால் தான் அதை ஹிர்சுட்டிசம் சொல்லுவோம். அதனால ஒரு வெறுமனா ஒரு நம்மளுடைய லிப்ஸுக்கு மேலே ஒரு ஹேர் வளருது அப்படின்னாலே நமக்கு வந்து ஹிர்சுட்டிசம் இருக்குது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அதுவே என்ன ஆகும்னா, எங்க வளரணுமோ அங்க ஹேர் வளராது. அதனால நம்ம கிரவுன்ல இருக்கக்கூடிய, தலையில இருக்கக்கூடிய ஹேர் விழுக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ஹேர் வந்து ரொம்ப மெலிஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப தின் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலா எவ்வளவு ஹேர் ஒரு நாளைக்கு நமக்கு விழுகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் போனா ஒரு 50 ஹேர்ஸ் விழுகலாம். 50 ஹேர்ஸுக்கு மேல நமக்கு ஹேர் ஒரு நாளைக்கு ஃபால் ஆகுதுனாலே ஹேர் ஃபால் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அதுக்கு பிசிஓடி ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது பிம்பிள்ஸ், நிறைய பேருக்கு முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் வரும். ஏன் இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கான ஹார்மோன் பாடியில அதிகமா இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வர்றதுக்கான ரீசன் அதிகமா இருக்கும். மூணாவது, பிசிஓடி பேஷண்ட்டுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கழுத்து பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, அந்த செயின் போடுற இடத்துல ஒரு பிளாக் கலராக ஒரு பேட்ச் மாதிரி வரும். வெல்வெட் தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் கருப்பு கலராக அடிச்சிருக்கும். நீங்கள் என்ன மாதிரி க்ரீம் போட்டாலும், என்னவே பண்ணாலும், அதை போடும்போது மட்டும்தான் சரியாகும், கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அது வந்துடும். இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஒரு மார்க்கர்னே சொல்லலாம். பிசிஓடி பேஷண்ட்ஸுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சடன் வெயிட் கெயின், திடீர்னு ஒரு வெயிட் அதிகமாகுது, நல்ல நம்மளுடைய வெயிட் வந்து நார்மல் பிஎம்ஐ விட கிடுகிடுன்னு கூடுது அப்படின்னாலும் நமக்கு பிசிஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா லீன் பிசிஓடி ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கவங்களுக்கும் நீர் கட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் மார்க்கர்ஸ் மூலமா நமக்கு நீர் கட்டிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கத்துக்கலாம். இன்னொன்னு, நமக்கு பீரியட்ஸ் ரெகுலரா குளிச்சுட்டு இருக்கவங்க கேலண்டர் மெயின்டைன் பண்றோம்னா பீரியட்ஸ் போயிட்டே இருக்கு, திடீர்னு இரகுலர்

0: மாறுது அப்படின்னா அதுவும் ஒரு இண்டிகேஷனாக இருக்கலாம். நான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே பிசிஓடின்னு சொல்ல வரல, பிசிஓடியோட டயக்னோஸில் இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஒரு க்ரைட்டீரியான்னு சொல்ல வரேன். அதனால நம்ம வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இருந்துச்சுன்னா பிசிஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: ஒரு மனிதன் வரலாறு படைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் வரலாற்றை படிக்க வேண்டும். வரலாறு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் நிகழ்காலம் புரியும். நிகழ்காலத்தை புரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியும் என்பார்கள் அறிஞர்கள். அந்த வகையில் நம்முடைய வரலாற்று பக்கங்களை நாம் தெரிந்து கொள்வதோடு நம்முடைய குழந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வரும் புதிய சாதனை முகங்களை அறிமுகப்படுத்தும் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.
1: என்னாச்சு உனக்கு?
2: இங்க பாரு.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.
1: வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2ம் நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இருந்த பேராசிரியர்கள் 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி திண்டல் ஈரோடு.
1: கிராமப்புற பெண்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க வேளாண் பெருங்குடி மக்களால் தொடங்கப்பட்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
0: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள் 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி திண்டல் ஈரோடு.
2: இனிய வணக்கம் நேயர்களே, உங்கள் உளம் கவர்ந்த கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. ஈரோடு வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வர இருக்கிறது. வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்க சுப்பிரமணியம் சுரேந்தர்.
3: வணக்கம் நேயர்களே, நம் கொடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியானது ஈரோடு வேளாளர் கல்லூரியிலிருந்து, மகளிர் கல்லூரியிலிருந்து தான் இன்னைக்கு நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வையும் கல்லூரியிலிருந்து முன்னெடுத்திருக்காங்க. சே நோ ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு முன்னெடுப்பா எடுத்து அதை சார்ந்து நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சார்ந்து நிறைய விழிப்புணர்வுகள் இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாணவிகளும் காத்துட்டு இருக்காங்க. முதலாவதாக செயலாளர் மற்றும் தாளாளர் சந்திரசேகர் ஐயா இருக்காரு, அவரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார்.
4: வணக்கங்க ஐயா. கோடையப்பங்கு முதல் மனநிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றிகளும் தெரிவித்துக்கிறோம். ஒரு நல்ல முன்னெடுப்பு இன்னைக்கு எடுத்திருக்கீங்க, அதற்கும் பாராட்டுகள் கோடை பண்பலை சார்பாக.
4: கோடை பண்பலை பொறுத்த வரைக்கும் நல்ல தமிழக மக்களுக்கு பல்வேறு நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து ஒரு நல்ல செய்தியாக இந்த ட்ரக்ஸ் அவேர்னஸ் வந்து எப்படி நோ ட்ரக்ஸ் என்கின்ற அந்த அவேர்னஸ் நல்ல முறையில் செய்துட்டு இருக்கிறீங்க. காரணம் இளைஞர் பத்தியில ட்ரக்ஸ் தான் நம்மளை வந்து இளைய சமுதாயத்தை மிரட்டி கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை ட்ரக்ஸ் இல்லாத தமிழகமாக மாற்ற வேண்டும் என்றால் கோடையப்பனுடைய முயற்சி பாராட்டுக்குரியது. அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கல்லூரி பொறுத்த வரைக்கும் கோடையப்பம்ல நிறைய நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், நிறைய செய்தி கேட்டுட்டு இருக்கிறோம். கல்வி நிகழ்ச்சியில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நல்ல மாணவ மாணவிகளுக்கு சிந்தனை அறிவிக்கக்கூடிய நல்ல அறிவுமிக்க செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: நன்றி ஐயா. உங்களுக்கு இன்னும் நிறைய வாழ்த்துக்களையும் சொல்லணும். மாணவிகள் எல்லாமே உற்சாகமாக இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில பங்கெடுக்க இருக்காங்க, அவங்களை அந்த அளவுக்கு நல்லா வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்க மாணவிகளை பத்தி சொல்லுங்க.
4: எங்களை மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களை வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எல்லா கல்லூரியும் கம்பேர் பண்ற போது எங்கள் கல்லூரி வந்து ஒரு சிறந்த கல்லூரியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பாரதியார் யூனிவர்சிட்டிலேயே ஒரு சிறந்த கல்லூரியை வழிதான் முதலிடத்தை எங்கள் கல்லூரி இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய மாணவிகள் தான்.
3: அவங்களுடைய அந்த ஒரு உற்சாகமான பங்கெடுப்பு, படிப்பை தாண்டி விளையாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியா நம்ம சமூக முன்னெடுப்புகளா இருக்கணும், அதுக்கு முன்னெடுத்து வராங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கீங்க. அடுத்ததாக பிரின்சிபல் பார்வதி அவர்கள் இருக்காங்க. இன்னும் என்ன சொல்ல போறாங்க? இன்னைக்கு நிறைய முன்னெடுப்புகளுக்கு மாணவிகளை தயார்படுத்திருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து எங்க குழந்தைங்களை ஒரு ஸ்டே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றது, இது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் உங்க மூலமா ரீச் ஆகுறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து இப்போ இந்த டைமுக்கு தேவைப்படுற விஷயம் குழந்தைங்களுக்கு. இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் இல்லை, பட் யூஸ் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பயனா இருக்கணும், குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கறதுல இது ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சி. எங்க எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: நன்றிங்க.
5: 1970 180 மாணவிகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரியானது இப்போது 7000 கிட்டத்தட்ட மாணவிகளை வைத்து மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். கிராமப்புற மாணவிகளுக்காக நாங்கள் இது வந்து ஒரு சேவையை பண்ணி கொண்டிருக்கிறோம். ரொம்ப அருமையான தேங்க்ஸ்.
3: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. கல்லூரியில தான் இந்த ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சியில் வரும்பொழுது கொண்டாட்டம் மட்டும் இல்ல, கொண்டாட்டத்தோடு ஒரு விழிப்புணர்வும் பண்ணணும் அப்படின்னு மாணவர்கள் மாணவிகள் கல்வி நிர்வாகம் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இப்ப மாணவிகளை சந்திச்சலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: தருணிகாங்கய்யா. இளங்கலை தமிழ் இலக்கியம் 3
3: இளங்கலை தமிழ் இலக்கியம் 3 படிக்கக்கூடிய மாணவி இன்னைக்கு என்ன சிறப்பாக நம்மளுக்காக சொல்ல காத்திருக்காங்க?
6: கவிதை சொல்ல போறேங்கய்யா.
3: கவிதை சொல்லுங்க கேப்போம்.
6: விழித்துக்கொள் இளங்கனே, போதை தரும் தற்காலிக மயக்கம் அல்ல உன் வாழ்க்கை, உன் இலக்குகளை நோக்கி ஓடும் விவேகமே உன் அடையாளம். அறியாமையால் நீ தேடும் 1 திறக்கம், உன்னை நம்பி இருக்கும் குடும்பத்தின் வாழ்நாள் இரக்கம். கல்லுண்ணாமை சொன்ன வல்லுவனின் வழி நடப்போம், கனவுகளை சிதைக்கும் போதை கரையானை விரட்டி அடிப்போம். மயக்கத்தில் வாழும் வாழ்க்கை அல்ல வாழ்க்கை, விழிப்போடு சிந்திக்கும் வாழ்க்கையே உண்மையான வாழ்வு. தாயின் கண்ணீருக்கும் சமூகத்தின் வீழ்ச்சிக்கும் பாழமாகாதே, போதை என்னும் நட்டுப்பொறியில் சிக்கி பழியாகாதே. நாளை

0: தமிழகத்தின் நம்பிக்கை சுடர் நீ, நாட்டின் எதிர்காலத்தை தாங்கும் வலிமையான தூண் நீ. கையில் இருக்கும் புத்தகம் உன்னை உயரத்திற்கு உயர்த்தும், பள்ளியில் இருக்கும் போதை பொருள் உன்னை பாலத்தில் தள்ளும். நண்பன் என்று சொல்லி நன்கை கொடுப்பவனை ஒதுக்கு, நல்வழி காட்டும் நட்பை மட்டும் நெஞ்சில் வைத்து நீ உயர்த்து. போதைக்கு வைக்கும் முற்றுப்புள்ளியே தமிழகத்தை வாழ வைக்கும், போதைக்கு சொல்லும் முற்றுப்புள்ளி. நன்றிங்கய்யா.
1: அருமை அருமை, நல்ல தமிழ நல்ல ஒரு கவிதை. அதை சார்ந்து வேற என்னென்ன பாராட்டுகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன்.
2: ஐயா, ஈரோடு மாவட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட 3 முறை மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் பரிசு வாங்கி பரிசு தொகை வாங்கியிருக்கோங்க ஐயா.
1: எதை எதை ஒட்டி நீங்க பேசுனீங்க, கவிதைக்காகவா இல்ல எதற்காக?
2: பேச்சு போட்டி பேசணுங்க ஐயா, 2 நிமிட பேச்சு போட்டி, 3 நிமிட பேச்சு போட்டின்னு பேசியிருந்தோம். அதுக்கு எங்க பேராசிரியர்களும் வழிகாட்டினாங்க, கூட கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றது, இந்த இடத்துல நீங்க இப்படி பேசினா நல்லா இருக்கும், நாங்க எந்த இடத்துல ஜெயிச்சு பரிசு பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னாலும் அதுக்கு முதல் காரணமா இருக்கிறது எங்க பேரவாசிரியர்களும். முதல்
1: திண்டுக்கல் மாவட்டத்தில், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் பகுதியில இருந்து நீங்க உங்களுடைய அந்த திறமையை வெளிப்படுத்தி எல்லா இடத்துலயும் பரிசுகளை வாங்கிருக்கீங்க. வாழ்த்துகள், நன்றிங்க. அடுத்து வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ராகை மாற்றி இளங்கலை தமிழிலும் 3ஆம் ஆண்டு பயில்கிறேங்க ஐயா.
4: நான் கனிஷ்கா, இளங்கலை தமிழிலும் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன்.
1: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏதோ தயார் பண்ணி வச்சிருக்கீங்களே, என்ன சொல்ல போறீங்க?
3: சின்னதா ஒரு நாடகம் நடத்தலாம் அப்படின்ட்டு.
1: கொண்டு வாங்க உங்களுடைய நாடகத்தை.
3: பொண்ணு பையனை தனியா பேசுதுப்பா, வாங்க நாம எல்லாம் போலாம்.
4: என்கிட்ட ஏதாவது பேசணுமா?
3: ஆமாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கா?
4: அப்படி பேசுறது நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது பயன்படுத்துறதுனால நுரையீரல் வீங்கி ரத்த அழுத்தம் குறைஞ்சு லிவர் கிட்னி எல்லாம் வீங்கி போய் நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீர்ணமாகாம ஹார்ட் அட்டாக் வந்து சிறகடிக்க வேண்டிய இந்த சின்ன வயசுல சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் சேருவீங்க.
3: ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் வேற பேஷன்னு நினைச்சு என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய ட்ரக்ஸ் வேற இன்ஹேல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து என்னால வெளியே வரவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க எப்படி என்னை வந்து இதுக்கு மேல ஏத்துப்பீங்களா?
4: அப்படி எல்லாம் இல்லைங்க, என் பொண்ணுங்கதான் பசங்களை திருத்தணுமா? என் பசங்க பொண்ணுங்களை திருத்த கூடாதா என்ன?
3: இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களை நம்ம மீட்க வேணும்.
1: அருமை, இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணுங்க. வேற எதற்காக எல்லாம் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்திருக்கீங்க, என்னென்ன உங்களோட தனி டேலண்ட் என்ன சொல்லுங்க?
3: நாடகம் நடிக்கிறதா சொல்லுவீங்க. இங்க எங்களோட கல்லூரியிலயே முன்னாடி வந்து ஸ்பீட் பிளே பண்ணி இருக்கிறோம், அதுல 2-3 தடவை நாடகங்கள் நிறுத்தி இருக்கிறோம். விழிப்புணர்வுக்காக தான் நிறைய நாடகங்கள் வந்து நாங்க நிகழ்த்தி.
1: நீங்களும் நாடகம் தானா? வாழ்த்துகள், தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. வணக்கமா, உங்க பேரு?
5: ரெஜினா.
1: என்ன படிக்கிறீங்க?
5: இளங்கலை ஆங்கில இலக்கியம் 3ஆம் ஆண்டு அரசு உதவி பெறும் தெரிவில.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க?
5: ஒரு ஊக்கம் ஊட்டக்கூடிய பாட்டு பாடலாம்னு.
1: பாடுங்க, கேட்கலாம்.
5: உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூட

0: அருமை அருமை அருமை, வாழ்த்துகள், நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சஹானா சிங் சார், நான் ஆங்கில இலக்கியம் இருந்து வந்திருக்கேன்.
0: உங்க பேரு?
1: சார் ஜி லிவேதா, ஆங்கில இலக்கியம் இரண்டாம் ஆண்டு.
0: என்ன பண்ண போறீங்க?
1: கான்வர்சேஷன் மாதிரி. டேய், போதை சேர்ந்தா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும்னு எல்லாரும் சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு தேதி 7, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு யார் சொன்னா? போதை எடுக்கிறதுனால பிரச்சனை தீந்துருமா?
0: பண்ணுங்க, நல்லா தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா. என் பேர்

0: தமிழ்மொழி. நான் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3 ஆண்டு படிக்கிறேன் ஐயா. இப்போ தமிழ் மொழியை பற்றி என்னுடைய கவிதையை உங்ககிட்ட வாசிக்கிறேன். அன்பு பாடங்கள் கற்றுக் கொடுத்த தமிழே, முச்சங்கம் வைத்து வளர்த்த மூத்த தமிழே, இளமை மாறாத இன்ப தமிழும் நீயே, ஒழுக்க நூல்களை தந்த நீதி நெறியும் நீயே, பக்தி இலக்கியங்கள் வளர்த்த ஆன்மீக தமிழே, சொற்றலக்கியங்கள் மூலம் பெரு இன்பம் தந்த தமிழே, அகத்தியரால் அறிமுகமான அன்பு தமிழே, புலவர்கள் பலரை பெற்று தந்ததும் தமிழே, நாட்டுப்புற இலக்கியங்கள் மூலம் உலகை வளம் பெறும் தமிழே, எனக்கு விழியாகவும் என் வாழ்க்கைக்கு வழியாகவும் திகழ்பவள் வாழியவே வாழியவே என் தாய்மொழி தமிழ் வாழியவே.
1: அருமை, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து இது போன்ற கவிதைகளும் சரி தொடர்ந்து சொல்லுங்க, அழகா சொல்றீங்க. 100.5 ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு சந்திப்போம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு.
2: கிராமப்புற பெண்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க வேளாண் பெருங்குடி மக்களால் தொடங்கப்பட்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள் 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல், ஈரோடு.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கிராமப்புற பெண்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க வேளாண் பெருங்குடி மக்களால் தொடங்கப்பட்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல், ஈரோடு.
8: வணக்க நேயர்களே, நம் கூட பண்பலை 100.5 கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியானது ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரியிலிருந்து சிறப்பா வளம் வந்துகிட்டு இருக்கு. மாணவிகள் எல்லாம் உற்சாகமா தயாராகிட்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே தயாரா இருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேர் முத்துரம்யா, ஆராய்ச்சி மாணவி, தமிழ் துறை.
8: சரி, என்ன தயார் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு புதுசா நிறைய சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல.
9: இப்போ நான் வந்து என்னோட தனித்திறமையான கவிதை வந்து ஒரு சில வரிகள் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அத்தி போட்டார் போல அதிசயமாக இல்ல.

0: அடிக்கடி நிகழ வேண்டும் நம் சந்திப்பு அன்றாடமும். கேமராவில் படம் பிடித்து கேலரியில் சேமிக்கவில்லையே தவிர கண்களால் படம் பிடித்து நினைவுகளில் தவறாமல் சேர்க்கிறேன் நம் ஒவ்வொரு சந்திப்பையும் உரையாடலையும். விஷம் போல அதிவிரைவாக பரவிவிட்டாய் என்னுள். எந்த விஷமுறிவும் பலனளிக்கவில்லை என்னிலிருந்து உன்னை பிரித்தெடுக்கின்ற முயற்சியில். மொழிக்கலப்பு ஆபத்து அறிவுக்கு, பொருட்கலப்பு ஆபத்து ஆரோக்கியத்துக்கு, ஆணும் பெண்ணும் காதலில் கலத்தல் நல்லது அன்பான அக வாழ்க்கைக்கு. நமது பிரியங்களுக்கு மட்டும் பல பெயர்கள், பிரியமானவர்களுக்கும் அதிதீவிர பசியில் இருக்கும் போது பழைய சோறும் பஞ்சாமிர்தமாம். அதுபோலத்தான் தேடி தேடி அடைந்த பிரியம் சன்னலை திறந்தால் போதும் என்றேன். சந்தோஷத்தையே திறந்து வைத்து அழகு பார்க்கும் பெருவானம் எனது பிரியம். நம்மை பார்த்ததும் ஓடி வந்து அணைத்துக் கொள்ளும் கைகள் ஒன்று வேண்டும் எப்போதும். பிடித்துக் கொள்ளுதல், பற்றிக் கொள்ளுதல் எல்லாவற்றை விடவும் அரவணைத்துக் கொள்ளுதல் ஆசுவாசம், அழகிய அன்பு, ஆகச்சிறந்த நேசம். நன்றி.
1: அருமை, வாழ்த்துகள். நல்ல ஒரு அது அழகா எடுத்து சொல்றது இல்லையா, கவிதையை கவிதை நடையில் அழகா சொல்வது ஒரு திறமை. அருமையா சொன்னீங்க, வாழ்த்துகள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேரு திவ்யா இளையராஜா.
1: என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க?
2: நான் இந்த கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு இங்கேயே பேராசிரியரா பணியாற்றேன். அதனால என்னோட பேராசிரியர்களை பத்தியும் என்னோட கல்லூரியை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு என்னுடைய ஒரு சின்ன படைப்பையும் பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். நான் பள்ளி பருவம் முடிச்சுட்டு வந்து கல்லூரியில சேரும் போது எனக்கு மைக் பிடிச்சு மேடையில ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு திணறக்கூடிய விஷயம். ஆனா என்னுடைய பேராசிரியர்கள் என வழி நடத்தி என்னாலையும் முடியும்னு சொல்லி எனக்கு பல ஊக்கங்களை கொடுத்து என்னை நெறிப்படுத்தினதுனால நான் இப்ப நிறைய மேடைகள்ல பேசிட்டு இருக்கேன். என்னுடைய மாணவிகளுக்கு நிறைய கருத்துக்களை தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்னுடைய சக தோழிகளுக்கு நான் ஒரு வழிகாட்டுதலா இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த வேளாளர் மகளிர் கல்லூரியும் என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் அத்தனை பேரும் தான் காரணம். அவங்களுடைய வழிகாட்டுதலும் அவங்களுடைய அறிவை எனக்கு புகுட்டியதன் காரணமா தான் நான் இதே கல்லூரியில ஒரு பேராசிரியரா பணியாற்றி என்னுடைய சக மாணவிகளை என்னை வழி நடத்துறதுக்கு பெரும் துணையா இருந்திருக்கு. அதனால அந்த பேராசிரியர்களுக்கும் என்னுடைய கல்லூரிக்கும் முதல்கண் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவங்களுடைய ஊன்றுகோலா இருந்து உந்துதல்னால நான் இப்ப ஒரு கவிதை நூல வெளியிட்ட ஒரு கவிஞரா இங்க முன்னாடி நிக்கிறேன். என்னோட கவிதை நூலையும் இதே கல்லூரி தான் தலைமை தாங்கி விழாவில வெளியிட்டாங்க. அதுக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு என்னுடைய கவிதையில இருந்து ஒரு மாவீரன் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல்லையும் என்னுடைய கவிதைகளை நான் வெளியிட்டிருக்கேன். அந்த ஒரு கவிதையை உங்க முன்னாடி இப்ப நான் சொல்ல போறேன்.
1: கவிஞர் திவ்யாவின் கவிதை.
2: ஆமாங்க ஐயா. காக்க வந்த கடவுள். யார் மாவீரன்? ஆள் இல்லா பாதையில் அன்றாடம் நடந்தேன் பயத்தால். அன்று சந்தித்த ஓர் முகம் வாடி இருந்தது பசியால். உணவில் உருவாதியே அளித்தேன் அவனுக்கு. வேறு எதுவும் செய்யவில்லை எனக்கு தெரிந்த அளவிற்கு. அன்று முதல் பின்தொடர்ந்தான் என்னை காவலனாக. கால்கள் நான்கை உடையவன், கருணை உள்ளம் கொண்டவன், வாளையாட்டி வந்தவன், வாயில்லா ஜீவனவன், உதவிட வருபவன் உயிருள்ள தெய்வம் அவன். ஊரார் உரைப்பர் அவனை நன்றியுள்ள நாய் என்று. உண்மையில் நான் அழைத்தேன் உன்னத மாவீரன் என்று. நன்றிகள்.
1: அருமை அருமை அருமை, வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். உங்க பேரை சொல்லுங்க.
3: வணக்கம் சார், நான் வி கலைவாணி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை. இதே கல்லூரியில தான் நான் வந்து யூஜி பிஜி படிச்சேன். கல்லூரி நிர்வாகத்துல பிரபாகரன் ஐயா தான் என்ன படிக்க வச்சாங்க. என் கல்லூரி நிர்வாகமே தான் எனக்கு திருமணமும் செஞ்சு வச்சது. இப்போ நான் இந்த கல்லூரியிலே நான் உதவி பேராசிரியரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு காரணம் எங்களுடைய கல்லூரி நிர்வாகம் தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன்.
1: உங்கள் கல்லூரி குடும்பம்?
3: நிச்சயமா எங்க கல்லூரி குடும்பம் தான். நான் வந்து இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பட்டிமன்ற பேச்சாளராகவும் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் வளம் வந்துட்டு இருக்கேன். அது இல்லாம தனியா யூடியூப்லயும் என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து என்ன பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இறையன்பு ஐயா சின்ன சின்ன மின்னல்கள் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல வந்து கவிதையை எழுதியிருக்காரு. அந்த கவிதையை வந்து சாதாரண பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையில அந்த கவிதையை நான் உங்களுக்கு கதையா சொல்ல போறேன். தலைப்பு வந்து பேரம். திருடன் ஒருத்தரும் செல்வந்தர் ஒருத்தரும் ரெண்டு பேருமே கோவிலுக்கு போறாங்க. அந்த செல்வந்தர் கும்பிடுறாரு, அப்பா நான் வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போறேன்பா, என்னோட சொத்தை எல்லாம் பத்திரமா காப்பாத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இத மனமுருக வேண்டிட்டு உண்டியலுக்குள்ள 10 ரூபாய் போடுறாருங்க. அடுத்த லைன்லயே வந்து திருடன் வராரு, அப்பா இப்ப கும்பிட்டு போனாரே ஒருத்தரு, அவருடைய வீட்டுல நான் கண்ணி வைக்க போறேன், அவர்கிட்ட இருந்து நான் மாட்டாம என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி அதே

0: 100 ரூபாய் போட்டாருங்க. ரொம்ப நேரமா யோசிச்சு பாத்துட்டு கடவுள் யார் பக்கம் சாஞ்சிருப்பாரு, 10 ரூபாய் பக்கமா 100 ரூபாய் பக்கமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்படிதான் பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான் பயணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, அழகா சொன்னீங்க, வாழ்த்துகள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பிரியதர்ஷினி, இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டுல இருந்து வந்திருக்கேன் ஐயா.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: சின்ன கவிதை தான், நல்லா இருப்ப பாருங்க. இளமை முடிந்து முதுமையின் உச்சம், எலும்பு கூடு அணைத்தது போல ஓர் உறக்கம், யாரும் வராத துறவு போன்ற கனவு, பறவையின் சத்தம் அழைப்பு மணியாக, பிறந்த குழந்தையை போல் வந்தது இளஞ்சிவப்பு சூரியன், புள்ளில் தூங்கிய பணியை முதல் முதலில் எழுப்பினேன் நான், இரு நாட்களில் வெளிப்படுத்தியது தேக்கிய பாசத்தை வீட்டு பிராணிகள், வீடு சாயத்தை விட்டுவிட்டு மூவரை தாங்கியது, சண்டைகள் நடந்தால் திருவிழாவாகும் கூட்டம் செய்த இடமும் சிறு பொருட்களுடன் காத்து கொண்டிருக்கிறது இன்றளவும், புதிய நினைவுகள் இணைந்த மகிழ்ச்சியோடு நானும் விடைபெறுகிறேன் மாற்றத்தை கண்டு வியந்த குழந்தையாக, என்னின் தவறாலோ காரணமின்றியோ வந்துவிட்டாய் என் உடலில், என்னை வதக்கி வழியில்லாமல் வழியை தந்துவிட்டாய் என் மனதில், மரணப்படுக்கையில் உள்ள போதும் கூட வேண்டினேன் இறைவனே, வேறொருவருக்கு செல்லாமல் என்னுள்ளே புதைந்து எரிந்து மறைந்தும் விட புற்றுநோயே.
1: அருமை, வாழ்த்துகள். கொடை பண்பலை 100.5 ரொம்ப உற்சாகமாக மாணவிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அடுத்து வாங்க, உங்க பேரை சொல்லுங்க.
3: என் பேர் கீர்த்தனா, நான் 3ஆம் ஆண்டு பிகாம் பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ல படிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு போதை பொருளை எதிர்த்த அருணை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு சொல்றேன். அருண் ஒரு பையனுக்கு வந்து வாழ்க்கையில பெரிய கனவு ஒண்ணு இருந்துச்சு, என்னன்னா ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு. அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த போதை பொருளை வந்து அவங்க அறிமுகப்படுத்துறான், இதை வந்து ஒரு டைம் மட்டும் நீ ட்ரை பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு அந்த அருண்ன்ற பையன் வந்து சிந்திச்சு பாக்குறான் அவங்க அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம். அவங்க அம்மா வந்துட்டு இந்த போதைப் பொருளெல்லாம் நீ பயன்படுத்தினா உன் வாழ்க்கையே வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு மாறிடும் அந்த மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு அதை பத்தி சொல்றாங்க. அவன் ஒரு நிமிஷம் அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை யோசிச்சு பார்த்துட்டு போதைக்கு நோ சொல்லி என் வாழ்க்கையை நான் வந்து இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போதைக்கு நோ சொல்றான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, போதை இல்லாம வாழ்க்கை போதைப் பொருளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். தவறான பொருளை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடாது, போதைன்றதை நம்ம வாழ்க்கையே மாற்றிவிடும், அதனால போதைக்கு வந்துட்டு யாரும் பயன்படுத்தக்கூடாது.
1: தீய விஷயங்களை அறிமுகம் செய்யும் நண்பர்களை ஒருபோதும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். புத்தகத்தை அறிமுகம் செய்யும் நண்பரை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஒரு புத்தகம் உங்கள் வாழ்வை மாற்றும், போதைப் பொருள் உங்கள் வாழ்வை அப்படி அடியோடு மாற்றிவிடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் கொடை பண்பலை 100.5 இப்பொழுது.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.

0: வசந்த் கோ.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கிராமப்புற பெண்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க வேளாண் பெருங்குடி மக்களால் தொடங்கப்பட்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல், ஈரோடு.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள். கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
5: யாருமா சும்மா உள்ள வாங்க.
6: டீச்சர், நானு
7: டீச்சர், இவங்கதான் காவியாவோட அப்பா தான்.
5: வாங்க வாங்க, காவியாவை பத்தி தான் இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
6: காவியா என் பேத்திதாமா?
5: ஏன் நீங்க காவியாவை பள்ளிக்கான

0: எடுக்க மாட்டீங்க?
1: அது வந்து
0: பிள்ளைகளா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேல வீட்டு பாடம், அதை திரும்பி பாத்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா.
2: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
3: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, இன்று இரவு 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
4: கிராமப்புற பெண்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க வேளாண் பெருங்குடி மக்களால் தொடங்கப்பட்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
5: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள் 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல், ஈரோடு.
6: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம் கல்லூரி கலாட்டா.
9: வழங்கியோர் வசந்த் அன்கோ.
10: இந்தியாவின்

0: வசந்த் அண்ட் கோ,
1: வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஈரோடு.
2: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல், ஈரோடு.
3: கிராமப்புற பெண்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க வேளாண் பெருங்குடி மக்களால் தொடங்கப்பட்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த பேராசிரியர்கள், 7000 மேற்பட்ட மாணவியர்களுடன் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல், ஈரோடு.

0: மாமனாரி பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியானது ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி வளாகத்திலிருந்து மாணவிகளோட உற்சாக பங்களிப்போட அற்புதமா வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு பாடலுக்காக காத்திருக்காங்க. உங்க பேர் என்ன?
1: தகிஷ்ணி.
0: என்ன படிக்கிறீங்க?

0: வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கனிஷ்கா, புனை பெயர் வந்து மதி. வணக்கம், என் பேர் மித்ரா. நான் இளங்கலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு பெயரேன்.
0: கவிதை இல்லையா?
1: ஸ்ரீராமர் பற்றின கவிதை. அரசனின் வனவாசம், மனைவியின் சிறைவாசம், காண்போரையெல்லாம் சகோதரனாக செய்தவனே, கார்மேகம் போல் அழகு கொண்டவனே, கம்பனின் பாடலால் புகழ் பெற்றவனே, காண வேண்டும் நினைப்போருக்கு ஆசி தந்தவனே, சீதையின் மணாளனே, சிற்பம் போல் வடிவம் கொண்டவனே, பிற்பிடித்து நின்றவனே, வீரக்கலல் அணிந்தவனே, மனவாசம் சென்றவனே, காலத்தினால் அழியாத காவியம் படைத்தவனே.
0: அருமை, வாழ்த்துக்கள். நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: நான் ஹனுமான் பத்தின ஒரு கவிதை சொல்றேன். அருணோதய கதிரொடியை அஞ்சாது விழுங்கினாய், அரக்கரின் நகந்தையை காற்றாய் சிதறடித்தாய், மலையையே மலராக ஏந்தி மருந்தையே உயிராக தந்தாய், முடியாது என்ற சொல்லை முழுதாக அழித்து காட்டினாய், ராமநாமம் உன் மூச்சாக, அன்பே உன் உயிரின் ஓசையாக, வலிமை உன் கரங்களில் தவழ, பக்தி உன் இதயத்தில் மலர்ந்தது, வானம் உன் பாய்ச்சலுக்கு வாசல் திறந்த நாளிலிருந்து பூமி உன் பாதச்சுவடுகளை புனிதம் என போற்றுகிறது, மாபக்தன் நீயானதால் ராகவன் தான் வரம் பெற்றானோ.
0: அருமை, அருமை. அடுத்து வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: எஸ், இந்துமதி சார்.
0: என்ன படிக்கிறீங்க?
3: செகண்ட் பிஏ தமிழ் லிட்ரேச்சர்.
0: அதையும் தாண்டி உங்களுடைய உங்களை பத்தி நிறைய சிறப்பு சொல்றாங்களே, என்ன சொல்லுங்க?
3: நான் மல்யுத்த வீராங்கனை.
0: அருமை.
3: டிஸ்ட்ரிக் கோல்ட், ஸ்டேட் கோல்ட், நேஷனல் ரெண்டு தடவை இந்த மாதிரி எல்லாம் போயிருக்கேங்க ஐயா.
0: அதாவது இங்க, அதாவது இங்க ஒரு தங்கல் எடுக்கலாம் போல உங்களை வச்சு.
3: கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நான் வந்து தோழியா என்ன இந்த போதை இல்லா தமிழகம் அப்படிங்கறத வந்து நான் சொல்ல போறேன். ஒரு தோழியா என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன்.
0: அதுவும் ஒரு இந்த மல்யுத்த விளையாட்டை சாதித்த ஒரு மாணவி சொல்றாங்க, கேளுங்க.
3: கண்டிப்பாங்க ஐயா. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க முதல்ல பெரியவர் வரைங்கிறது போதை பழக்கங்கிறது ரொம்ப சாதாரணமா உருவாக்கிட்டு இருக்குங்க. சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரை பண்றாங்க, நானும் பண்றேன் அப்படிங்கிறாங்க, இது ஸ்டார்ட் ஆகுது. ஆனா முடியும் போது ஒரு மொத்த குடும்பத்தோட நிம்மதியே தூக்கிட்டு போயிடுது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பையன் பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பெற்றோர்களா நம்ம இன்னுமே கொஞ்சம் விழிப்போட தாங்க இருக்கணும். நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசுங்க, உங்க பசங்க கிட்ட தினமும் ஒரு 15 நிமிஷம் மனசு விட்டு பேசுங்க, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அவங்களுக்கு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா விளையாட்டுல விடுங்க, பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாட்டுல விடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம இன்வால்வ் ஆகும் போது நமக்கு எந்த ஒரு இதுலயுமே நம்ம தப்பா போக மாட்டோம். பசங்க கையில ஸ்மார்ட் போனை மட்டும் கொடுத்தா போதாதுங்க, அவங்க கூட நேரத்தையும் செலவழிக்கணும். நம்ம குழந்தைகளோட எதிர்காலங்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. வாங்க எல்லோரும் சேர்ந்து போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தை உருவாக்குவோம்.
0: அருமை. மாணவர்கள் கையில் ஸ்மார்ட் போனை மட்டும் கொடுக்காதீங்க, ஒரு விளையாட்டு பொருளை கையில கொடுங்க. விளையாட்டு அவங்களை இன்னும் ஆரோக்கியமானவர்களாகவும் இன்னும் பண்படுத்தப்பட்டவர்களாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப மாணவிகள் 3 பேர் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க பேரை கேட்டலாம். வணக்கம், உங்க பேரு?
4: என் பேர் பவதாரணி. நான் வந்து முதலாம் ஆண்டு பிகாம் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் படிக்கிறேன்.
5: என் பேர் கிருத்திகா, நான் செகண்ட் இயர் பிகாம் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் படிக்கிறேன்.
6: என் பேர் காயத்ரி, நான் செகண்ட் இயர் பிகாம் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் படிக்கிறேன்.
0: என்ன சொல்ல போறீங்க? நாங்க
6: இன்னைக்கு வந்துட்டு போதை இல்லா தமிழகம் பத்தி மித்தா ட்ரூத் பேச போறோம்.
4: காயத்ரி, இந்த வாட்டி இந்த வாரம் ஃபுல்லா நம்ம காலேஜ்ல ஆன்டி ட்ரக் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி கண்ட கண்ட கதையை பேசுறதுக்கு இன்னைக்கு போதை இல்லா தமிழகத்தை எடுத்து அதை பத்தி ஏதோ ஒரு கதை பேசுனா என்ன?
6: காயத்ரி, எனக்கு போதை இல்லா தமிழகம் அந்த அதுல பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு, எனக்கு அதுக்கு பதில் சொல்றியா?
4: கண்டிப்பா சொல்லுவேன்.
6: போதை பொருள் வந்துட்டு யூஸ் ஒரு தடவை யூஸ் பண்ணா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா?
4: கண்டிப்பா இருக்கு. நாம ஒரு தடவை போதை பொருளை பயன்படுத்தினாலும் அது 48 நாள் நம்ம ரத்தத்துல இருக்கும்னு சொல்லி மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது அந்த போதை பொருளை நம்ம பயன்படுத்தி அடுத்த தடவை அது நம்மளை தூண்டுறதுக்கு தான் முயற்சி செய்யுமே தவிர அதை நம்ம நிறுத்தவே விடாது.
6: போதை பொருள் யூஸ் பண்றதுனால அந்த குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
4: எவ்வளோ பாதிப்பு ஏற்படும், ஒரு அப்பா யூஸ் பண்ணுறாருனாலுமே அவங்களுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே அதனால பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்க சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே தான் பாதிக்கப்படுவாங்க.
6: அதில் ஏதாவது போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு ஏதாவது நோய் அது மாதிரி ஏதாவது வருமா?
4: கண்டிப்பாக வெளி தோற்றமாக தெரியாமல்

0: நம்ம உடம்புக்குள்ள முதல்ல அது நுரையீரல தான் போய் பாதிக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது கிட்னியை பாதிச்சு கடைசியில நம்ம மரண படுக்கையில படுக்க வைக்கும் போதுதான் தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு நமக்கு நாமளே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அது வரையும் அது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தான் கொல்லுமே தவிர்த்து நம்மள வெளிப்படையா நம்ம இந்த ஒரு தப்பை செஞ்சிருக்கோம்னு சொல்லி நம்மள உணர்த்த வைக்கிறதே கிடையாது.
1: போதைப் பொருள் வந்துட்டு அந்த குடும்பத்தை பாதிக்குது, ஓகே சமூகத்துக்கு அது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துதா? எத்தனை பாதிப்பு ஏற்படுத்துது, ஒரு அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு பசங்க மட்டும் இல்ல இந்த காலத்துல பிள்ளைங்களும் தான் அதை பயன்படுத்துறாங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லா இடத்துலயும் தான் அது கிடைக்குது. அது எவ்வளவு சமுதாயத்துல கேடு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நம்ம சாப்பிடற பிரியாணி கூட டேஸ்ட் இல்லாம போயிரும் கடைசியில, அதுதான் நடக்கும்.
2: அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி அருகில இருக்கக்கூடிய எந்த இடங்கள்லயும் வைக்க கூடாதுன்னு அரசாங்கமும் சட்டம் போட்டிருக்காங்க. அது பெருமளவு காவல்துறையினரும் சரி இந்த மாதிரியான சேவையில இருக்கிறவங்க சரி அதை முன்னெடுப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் இப்ப நம்ம பயணமா போயிட்டு இருக்கோம். அதற்கு நீங்களும் உங்களுடைய பகலையும் கொடுக்குறீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. வாங்க உங்க பேரு சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா, என் பேரு சி சுஷ்மிகா, நான் இளங்கலை தமிழ் இலக்கம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன்.
2: என்ன சொல்ல போறீங்க?
3: நான் திருவள்ளுவரின் பார்வையில போதைப் பொருள்ன்ற தலைப்புல என்னோட கருத்தை பகிர்ந்துக்க போறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற மகாகவியின் வரிகளுக்கேற்ப உலக பொதுமறையா விளங்கக்கூடிய திருக்குறள்ல நம்ம வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போதை ஒரு மரண பாதைன்னு 93வது அதிகாரமான கல்லுண்ணாமையில சொல்லியிருக்காரு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நோ டு ட்ரக்ஸ். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு யூத்துக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம்தான் இது. ஏதோ சோகமா இருந்தா இல்ல ஒரு பெரிய கொண்டாட்டம்னா மது அருந்தணும்னு ஒரு தப்பான கலாச்சாரத்தை இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மது பழக்கம் ஒரு மனுஷனோட லைஃபை எப்படி எல்லாம் காலி பண்ணும்னு வள்ளுவர் கல்லுண்ணாமை அதிகாரத்துல பட்டுக்குரல்ல சும்மா தெரிக்க வச்சிருக்காருங்க. அதுல எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். எத்தனை நினைச்சா பல்ப் தான். ஆமாங்க, பசங்க நினைச்சுக்கிறாங்க கையில கிளாஸ் வச்சு நின்னா செம மாசு கெத்துன்னு. ஆனா வள்ளுவர் பஸ்ட் குரலே என்ன சொல்றாரு தெரியுங்களா? உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கல்காதல் கொண்டொழுகுவார். அதாவது நீங்க குடிக்க ஆரம்பிச்சா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்க மேல இருக்கிற மரியாதை பயம் எல்லாமே போயிடும். அப்போ குடிக்கிறது கெத்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது வெறும் பல்ப் தான். நம்ம லைஃப்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளை எப்பவும் வெறுக்காத ஒரே ஜீவன் நம்ம அம்மா தான். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்ற சான்றோர் முகத்து களி. பெற்ற தாயே தம் புள்ள கிடைச்சிருக்கான்னு தெரிஞ்சா முகத்தை சுழிப்பாங்களாம், வேதனைப்படுவாங்களாம். பெத்த அம்மாவே வெறுக்கிற ஒரு விஷயம் இந்த சொசைட்டில இருக்கிற நல்லவங்களுக்கு எப்படி பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தூங்குறவனுக்கும் செத்தவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்வாங்க. அதே மாதிரிதான் குடிக்கிறவனும் உயிரோட இருக்கிற பணம் தானு வள்ளுவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிக்கிற காசை நம்மளே நம்ம கையால கொடுத்து விஷத்தை வாங்கி சாப்பிடலாமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மது என்பது விஷமே. போதை மரண பாதைன்னு சொல்றதோட இல்லாம மாற்றத்தை நம்மிடம் இருந்து தொடங்குவோம். போதைக்கு சொல்லுங்க பாய் பாய், லைஃபுக்கு சொல்லுங்க ஹாய் பை. நன்றி
2: நன்றி நன்றி. அருமை, ரொம்ப அழகா விஷயங்களை சொன்னீங்க, வாழ்த்துக்கள். கொடை பண்பலை 100.5 இப்பொழுது

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்த

0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கொடிப்பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியானது ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி வளாகத்திலிருந்து வளம் வந்துட்டு இருக்கு. ஒரு மாணவி அற்புதமா பாட போறாங்க, பாடுங்க.

0: பேரை சொல்லுங்க.
1: என்னோட பேர் வந்து கோமதிங்க ஐயா. இளங்கலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன். என்னோட பாடுறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்னா இருந்துச்சு. இது வரைக்கும் நிறைய மேடைகள் வாய்ப்புகள்
0: இருந்துச்சுன்னு என்னமா பாஸ்டன்ஸ்ல சொல்றீங்க?
1: அதாவது நிறைய மேடைகள் கிடைச்சது, வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது, அதெல்லாம் வந்து தவற விட்டுட்டேன்னு சொல்லலாம். அத வந்து இந்த கோடை பண்பலை மூலமா வந்து என்னோட எப்படி சொல்றது திறமையை வந்து வெளிப்படுத்துறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க.
0: மகிழ்ச்சி. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல நல்லா பாடுவீங்க அப்படின்னா அந்த மேடையை நீங்களே உருவாக்கலாம். நல்லா பாடுங்க. இப்ப அடுத்து குரூப் சாங் பாட போறேன் அப்படின்னு இருக்காங்க. வாங்க, எங்க அந்த குரூப் சாங் பாட போறீங்க பாடுங்க. உங்க பேரை சொல்லுங்க. பேர் சொல்லாம ஒருத்தங்க கிளம்பிட்டாங்க, ஆனா பாட போறாங்க மொத்தமா. கேக்குமே, நீங்க பேசுறது எல்லாமே கேட்கும். வாங்க, என்ன பாடல் பாட போறீங்க? குரூப் சாங் சொல்லுங்க.
1: ஐயா கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன்.
0: பாடுங்க, கேட்கலாம்.
1: சாங் பாட போறோம்.
2: என்னோட பேர் சுபா, நான் இரண்டாம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறேன்.
0: பாடுங்க.

0: அருமை அருமை வாழ்த்துகள். இப்ப அடுத்து வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முத்துலீனா. சமுதாய நலத்துறையில இருந்து நாங்க வந்திருக்கோம். என்னுடைய வயசு வந்து 54. நான் இந்த காலேஜுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன விஷயம்னா, என்னுடைய குழந்தைங்களை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு செஞ்சப்போ, எனக்கு வந்து அதை படிக்கலாம் இதை படிக்கலாம், வந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இருந்தேன். அதை எப்படி ஒரு ஊடகத்து மூலியமா படிச்சா இன்னும் வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு இந்த காலேஜ்ல எனக்கு பெரிய இடத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன்.
0: ஒரு மாணவியாகவும் இங்க இருக்கீங்க.
1: ஆமா, அதனால மாணவிதான். அதனால எனக்கு வந்து இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்ன ஏதுன்னு பாக்குறது, ஜஸ்ட் ஒரு குடும்ப தலைவியா இல்லாம அத ஒரு ஊடகமா இல்ல ஊடகத்தின் மூலமா தெரிஞ்சு அதோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியறதுக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த காலேஜ். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரக் அடிக்ட பத்தி சொல்லணும்னா, மனித வளம் அப்படிங்கிறது ஒரு மகத்தான வளம். இயற்கையில இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம் இல்லைன்னா நம்ம மனிதன் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த இயற்கை வளங்களை வச்சுட்டு நம்ம வந்து மனித வளமும் இருந்ததுன்னா, அறிவியல் ரீதியாகவும் சரி, தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, மக்கள் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு கல்வியிலையும் வளர்ந்து தொழில்நுட்பத்திலையும் வளர்ந்து இன்னைக்கு நாடு எவ்வளவு டெவலப் கண்ட்ரியா போயிட்டு இருக்குன்னா, அதுக்கு மனித வளங்கிறது மகத்தான வளம். அப்படிப்பட்ட இந்த மனிதன் தன்னுடைய சாதாரண ஒரு உயிர்கொல்லி நோயா இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்துவை பயன்படுத்தி தன்னுடைய சிந்தனை, செயல்பாடு, உடல் இயக்கம் எல்லாத்தையும் பாதிக்க வச்சு தன் குடும்பத்தையும் தன்னுடைய சமூகத்தையும் அதை சார்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆகிறதுக்கும் காரணமா இருக்கிறது நம்ம விடக்கூடாது. நாம எல்லாருமே சேர்ந்து முழு ஒற்றுமையோட இருந்தோம்னா இந்த விஷயத்துல இருந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள், உடன்பிறவா, அண்ணன் தம்பிகள், யாரா இருந்தாலும் நமக்கு மனித வளம் தேவை. நமக்கு உயிர்கொல்லியான போதைப் பொருள் தேவையில்லை. நமக்கு அந்த அடிமைப்பட்ட அந்த மனிதனை நம்ம மீட்டெடுத்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி நாமும் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து வாழ எல்லோரும் ஒன்றுபடணும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆரோக்கியமான தெளிவான எதிர்காலத்தை உருவாக்க கண்டிப்பா

0: சமுதாயங்கிறது இளைஞர் கையில தான் இருக்கு. இந்த இளைய சமுதாயத்தை நாம் வந்து பலப்படுத்தணும் அதுதான் நோக்கம். அதுக்கு இந்த காலேஜுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டேன். இதை சார்ந்து
1: என்னோட தோழிகள் இருக்காங்க.
2: வணக்கம், எனது பெயர் ஆர் சபர்ணா. நான் இரண்டாம் ஆண்டு முதுகலை சமூக பணி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஈரோடுனாலே மஞ்சள் தான் ஸ்பெஷல். அந்த மண்ணோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சிங்கப்பெண்களை உருவாக்குறது. அந்த சிங்கப்பெண்களை உருவாக்குற இடம் தான் நம்ம VCW. வேளாளர் கல்லூரின்னு சொன்னாலே கல்விக்கு பெருசு, கல்வியில நல்லா சிறந்து விளங்குவாங்க மாணவிகள் அப்படின்னு நினைக்கிறோம். கல்வியில மட்டும் இல்லாம கல்ச்சுரல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பல விதங்கள்ல இருக்காங்க. இங்க நான் ஒரு பெருமையா விஷயம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இங்க சமூக பணித்துறையை வந்து உருவாக்குனதுதான் நான் வந்து பெருமையா நினைக்கிறேன். இப்ப வந்து சமூக பணித்துறை, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கடந்து போற மனிதர்கள் இருக்கிறாங்க இங்க நிறைய பேர். ஆனா நாங்க சமூக பணி மாணவர்களை நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த பிரச்சனை ஏன் வந்தது, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம், அவங்கள நம்ம எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பாணி. இப்ப நம்ம எடுத்துக்கிறோம்ல ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் அப்படின்னு, இதுல எங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் போதைப் பொருளுக்கு உள்ளாகிட்டான்னா அவன் மேல தப்பு, அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அதனால அவன் சரக்கடிக்கிறான் இது பண்றான்னு சொல்றோம். ஆனா ஒரு சமூக பணியாளரா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மனிதனுடைய அந்த மனிதனை அணுகி அவனுக்கு என்ன பழைய பிரச்சனைகள் என்ன இருந்தது, அவனுக்கு வந்து இதனால யாரு மூலியமா இந்த போதைப் பொருளை அவன் வந்து எடுத்துக்கிட்டான், இதுல இருந்து அவனை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் மூலியமா அவங்களை வந்து நாங்க கொண்டு வரோம். இப்ப இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல ஒரு சமூக பணி மாணவியா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத எங்க சக தோழி தர்ஷினி அவர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க.
3: வணக்கம் நேயர்களே, நான் வந்து தர்ஷினி, செகண்ட் MSW படிக்கிறேன். இப்ப வந்து எங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சமூகத்து கூட எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கோம். இப்போ நாம ஏன் மாணவர்களை இதை நம்ம சொல்றோம்னா, நாளைய தலைமுறைகள் யாருன்னா நம்மளாதான். இன்ஸ்டர்ஸ் தான், இது விவேகானந்தரே சொல்லியிருக்காரு. இப்ப வந்து அடிக்ஷன் அப்படின்னா ஒரு தனி மனிதனை மட்டும் வந்து பாதிக்காம குடும்பத்தையும் சரி சமூகத்தையும் சரி பாதிக்குது. இதுல இருந்து சரி ஒருத்தர் வந்து அடிக்ஷன் ஆயிட்டாங்க, அவங்க நம்ம வந்து எப்படி வந்து ரீஹாப் பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க பண்ண போறோம். கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய ஆக்ட் இருக்கு. இப்ப நாசா முக்தி அபியான், பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னா, டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க 1444-6, அதாவது 1444-6 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ஒரு மனிதன் வந்து குடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அவன் குடிகாரன் தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்துவோம். அதுதான் அவங்க வந்து இன்னும் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. ஆனா அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்க வந்து இந்த மாதிரி ஆயிட்டீங்க, நீங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரைட்ஸ் இருக்கு, ஒரு ஒரு ஓட்டு உரிமை எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனும் நம்மளோட சமூகத்துக்கு வந்து முக்கியம்தான். அந்த மனிதன் வந்து அதுல இருந்து எப்படி வந்து வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுப்பாங்க. சோ இது மூலயமா அவங்க வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு காரணம் இருக்கும், ஒரு ஒருத்தர் குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வந்து அவங்க வெளியே சொல்லலாம், சொல்ல முடியாம இருக்கலாம். சோ வந்து அவங்க வந்து இந்த மூலயமா வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுல இருந்து ரீஹாப் பண்ற ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: அருமை, நன்றி. சொல்லுங்க.
4: என் பேர் மாலதி, நான் சமூக பணி படிக்கிறேன் முதுகலை இரண்டாம் ஆண்டு. நான் என்னன்னா, சமூக போதைப் பொருள்ல வந்து சில ஃபேக்ட் இருக்கு, இதெல்லாம் உண்மை இதெல்லாம் பொய் அப்படின்னு. அதுல பத்தி என்னன்னா, எங்களோட பார்வை வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் குடிக்கிறாங்க அப்படின்னா மத்தவங்க சொசைட்டில என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் கெட்டவன், அவன் எதுக்கு எடுத்தாலும் குடிப்பான்னா. ஏன்னா எங்களோட பார்வை இருக்குன்னா, அவன் எதனால குடிக்கிறான், ஏன் குடிக்கிறான், அதுக்கு காரணமா இருக்கவங்க என்ன அப்படின்னு நாங்க கண்டுபிடிப்போம். இல்ல மெயினா முக்கியமா யார் ஆதரவா இருக்கும்னா, குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ஆதரவா இருக்கணும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி சொசைட்டியும் சரி எல்லாமே ஆதரவா இருந்தாதான் அவங்க அதுல இருந்து மீண்டு வர முடியும். போதைப் பொருளுக்கு எப்ப எண்டு போடுறோமோ நம்மளோட வாழ்க்கை அப்பதான் ட்ரெண்டா மாறும்.
1: அருமை வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம் கூட பெண்களை 100.5 இப்பொழுது.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரியிலிருந்து வளம் வந்துட்டு இருக்கு. மாணவிகள்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை தயார் பண்ணியிருக்காங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
8: சஹானா ஸ்ரீ ஃப்ரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நிவேதா ஃப்ரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்.
1: என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க
8: சார். டிபேட் பண்ண.
1: டிபேட் தயார் பண்ணிட்டீங்க சொல்லுங்க
8: சார். டேய், போதை

0: எடுத்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? இன்னைக்கு தேதி ஏழுங்க, நான் சொல்ல போறது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. போதை எடுத்தா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும்னு யாரு சொன்னா? அப்படி எல்லாம் இல்ல, நாமளே பிரச்சனையா மாறிடுவோம். சரி, அதுக்கு நம்ம என்னதான் பண்ணலாம், என்ன தீர்வு இருக்கு? போதை பொருளை எடுக்காம மறக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணோம்னா போதை பொருளை மறக்கலாம். டிராயிங் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணலாம். போதைக்குள்ள போகாம இருக்க நிறைய வழிகளும் இருக்கு. டேய், ஆனா இதுல ஏற்கனவே நான் சிக்கிட்டேனே, என்ன பண்றது? டாக்டர்ஸ் ஹெல்ப்போட நீங்க இதுல இருந்து மீண்டு வரலாம். நீ வெளியே வரணும்னு நினைக்கிறதே பெரிய முயற்சி தான்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம், உங்க பேரு?
2: என் பேரு சி சங்கவி, இளங்கலம் இளங்கலை தமிழ் இலக்கியம், மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன். புத்தக வாசிப்பு மீது எனக்குள்ள உணர்வை வந்து ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். புத்தகத்திற்கு வந்து உயிர் இல்லைன்னு சொல்றாங்க, பாக்கலாம். உயிர் இல்லையா உனக்கு? உயிர் இல்லாத நீயா? உயிர் இல்லாத நீயா? என் உயிர் முழுவதையும் உனக்கு அடிமையாக்கினாய். மகிழ்ச்சியில் ஒன்றாய் நகைத்தோமே, துன்பத்தில் சேர்ந்து எழுதோமே, அதெல்லாம் என் நடமையா? உனக்கு உயிர் இல்லை என்கிறார்களே, அவர்களின் மடமையா? என்னோடு நீயாடிய உரையாடல்களையும் உன் மீது எனக்குள்ள உணர்வுகளையும் உணர்வார்களா அவர்கள்? கற்பனை உலகத்தில் கடக்கிறேன் என்கிறார்கள், இந்த உலகை விட அது மேலானது என்பதை அறிவார்களா அவர்கள்? உன்னால் உன்னால் ஆசிரியரின் வருகையும் கசந்ததே, விருந்திரனின் வரவும் வெறுத்ததே, உன்னோடு நான் கழிக்கும் நேரத்தை களவாடிய கல்வர்கள் அல்லவா அவர்கள்? என் சுயத்தை மறந்து, என் சுயத்தை மறந்து உன் கருத்தை எண்ணிய நாட்கள் தான் எத்தனை எத்தனை. ஆஹா, எதற்காகவும் ஏங்காத என்னை, எதற்காகவும் ஏங்காத என்னை உன் வாசிப்பு நேரத்திற்காக ஏங்க வைத்தாயே, இத்தனையும் செய்த உனக்கா உயிரில்லை?
1: உங்க பேரு
3: என்ன பண்ண போறீங்க?

0: பூஜா.
1: அருமை, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் கேப்புங்குடி, நான் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். நான்
1: உங்க பேர்
0: விஜி.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
0: இளங்கலை தமிழ் இலக்கிய முதலாம் ஆண்டு. என் பேர் சௌபிகா, தமிழ் இலக்கிய முதலாம் ஆண்டு படிக்கிறேன்.
1: உங்க பேர்?
2: முதலாம் ஆண்டு இளங்கலை படிக்கிறேன். என் பேர் தர்ஷினி, முதலாம் ஆண்டு இளங்கலை தமிழ் இலக்கியம்.
1: இப்ப உங்க கல்லூரியுடைய பேராசிரியர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லு.
3: மகளிர் கல்லூரி தமிழ் துறை உதவி பேராசிரியர் குணசுந்தரி. இன்னைக்கு எங்களுடைய கல்லூரியில என்ன நடக்குது அப்படின்னா, போதை பொருளும் சரி, அது சார்ந்த விஷயங்களும் சரி, ஒழிப்பு சார்ந்த விஷயமா மாணவர்களிடையே நாங்க வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். மக்களிடையும் அது விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கருதுகோளாவும் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோவை எஃப்எம்க்கு தான் நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்க செலுத்தணும். இது இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்கள் வந்து
1: என்ன கவிதையோட இருக்கீங்க போலவே, சொல்லுங்க.
0: கனவுகள் கொண்ட பெற்றோர் கண்களுக்கு கண்ணீரை தருவது என் வண்ணமய ஆனந்த வாழ்வை கருமையாக்குவது என் கையில் புத்தகம் வேண்டும், வாழ்வில் வசந்தம் வேண்டும். நெஞ்சில் உள்ள கனவுகளை நஞ்சில் கலப்பதே போதை. நஞ்சை விட்டு நம்பிக்கை எடுப்போம், நாளைய தலைமுறை நாமே காப்போம், போதையை மறுப்போம், புதிய தமிழகம் படைப்போம். நன்றி.
1: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
0: திருப்பூர் குமரனின் வாழ்க்கை வரலாறு. கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தனது உயிரை தியாகம் செய்த பெருமைக்குரிய தியாகி ஆவார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 1904 அக்டோபர் 4 நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதியினருக்கு முதல் மகனாக பிறந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆரம்ப கல்விக்கு பிறகு கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டார். தனது 19வது வயதில் ராமாயி என்பவரை திருமணம் செய்தார். நெசவு தொழிலின் போதுமான வருமானம் இல்லாததால் திருப்பூர் சென்று நூற்பாலை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். திருப்பூரில் தேசப்பந்து இளைஞர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கி பிரிட்டிஷ்க்கு ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தார். நன்றி.
1: நன்றி. நல்ல அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் மனைவி எல்லாம் சொன்னீங்க. சிறந்த முன்னெடுப்பும் எடுத்து அதன முயற்சியிலும் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய தனித்திறமைகளையும் பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தினீங்க. உங்கள் அனைவருக்கும் கோடை பண்பலை சார்பாக

0: நன்றிகளும் வாழ்த்துகளும். இதோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி நேயர்களே.
1: நிறைவு பெறுகிறது இன்றைய கல்லூரிகள் அட்டா. ஈரோடு வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து வலம் வந்தது. வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்கினார் சுப்பிரமணியம் சுரேந்தர். இனி மகளிர் நேரம் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2ம் நாளான இன்று தென் மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்யும் கிழக்கு மண்டல அணி சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 490 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே.

0: பண்பலை பண்பலை நொறுப்புழியந்தின் மகளிர் நீரும் இன்று ஆட்டநாயகி. அழகும் ஆழமும் கொண்ட அமைதியை முழு மதியாய் இருளினை ஒளித்திட்டு இல்லத்தின் ஒளி சேர்க்கும் பேரழகு பெட்டகமாக பஞ்சபூத சக்தியாக பிரபஞ்சத்தின் வடிவமாக பூவுலகில் வாழும் மென்மையும் மேன்மையும் கொண்ட சகோதரிகள் பங்களிப்பில் கோடை பண்பலை நூறு புழியந்து கேட்போமா மகளிர் நீரும் இன்று ஆட்டநாயகே. ஆட்டநாயகி நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக சகோதரிகள் 24249 290 333 மற்ற அனைத்து சகோதரிகள் 24246 வரலாம். முன்னிணைப்பிற்கு 045542. நிகழ்ச்சியில் மகள்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். இன்றைய ஆட்டநாயகி நிகழ்ச்சியில் இரண்டு விளையாட்டுகள் என்னென்ன விளையாட்டுகள் விளையாட போகிறோம்? ரொம்ப எளிமையாக சொலவடை ககக்கப்போ. சொலவடை அப்படின்றது தெரித்த பழமொழியை நீங்கள் சரியாக சொல்லணும். ககக்கப்போ அப்படின்றது ஒரு வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்பாக வேறொரு எழுத்தை இணைத்து சொல்லப்படும் போது அந்த முதல் எழுத்தை நீக்கு அந்த வார்த்தை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரெடியாக இருப்பீங்க நினைக்கிறேன். வருக வணக்கம். வணக்கங்க. அம்மாடி
1: ஹலோ
0: கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க.
0: காது தான் வலிக்குது.
1: நான் கிட்ட தான் தள்ளி தான் நிக்கேன்.
0: நிக்கே
1: என்ன சவுண்ட்னு தெரியல.
0: என்ன சவுண்ட்னு தெரியல. அடுத்தவங்க காது தான நம்ம காதா?
1: ஆமா மேடம்.
0: ஆமாவா?
1: நீங்க
0: பேசுறதும் அப்படிதான் விட்டு விட்டு கேக்குது. சரிங்கம்மா, இன்னைக்கு வந்து இரண்டு விளையாட்டுகள் இருக்குது தூத்துக்குடியிலேருந்து வந்தவங்களுக்காக. சொலவடை ககக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஹலோ
0: கேக்குதுங்களா தேவி?
1: இப்போதான் மேடம் கேக்கு.
0: இரண்டு விளையாட்டுகள் ஆட்ட நாயகியில.
1: சரிங்க மேடம்.
0: சொலவடை ககக்கப்போ.
1: சரி,
0: சொலவடை ஆரம்பிக்கலாமா? இடத்தில் பொருத்தி சொல்லணும். ஒரு ஐந்து வார்த்தைகள் எடுத்துக்குவோம் இந்த பழமொழியில, சரிங்களா? இந்த சொலவடையில அந்த ஐந்து வார்த்தைகளை வந்து நான் மாத்தி மாத்தி போடுறேன், நீங்க சரியா பொருத்தி சொல்லணும். விழுந்த அதுவே சொர்க்கம் முதலைக்கு அகழியிலே.
1: அதுவே சொர்க்கம் அகழிலேவா? சொர்க்கம் அதுவே
0: சொர்க்கம்
1: அதுவே விழுந்த அகழிலே.
0: சரியானதாக இல்லையே. விழுந்த அதுவே சொர்க்கம் முதலைக்கு அகழியிலே.
1: முதலைக்கு விழுந்த சொர்க்கம் அதுவே அகலிலே.
0: நான் சொன்னது அப்படியே சொன்ன மாதிரி இருக்குது, சரியா வரலையம்மா? யாராவது இருக்காங்களான்னு கேப்போமா? சொல்லுவாங்க சொல்லுவாங்க. வருக வணக்கம். இன்னும் எழுதி வச்சிருப்போம்ல
2: மேடம்.
0: வணக்கங்க.
2: வணக்கம் மேடம். நாங்க மூலூர்ல இருந்து பேசுறேன்.
0: எங்க இருந்துமா?
2: திருப்பூர் மாவட்டம்
0: தாலுக்கா. முன்னாடி சொலவடை சொன்னோம். ஆனால் சரியாக சொல்லிடணும், சரிங்களா? தேவியம்மா முயற்சி பண்ணியிருந்துருக்கலாம், அவங்களுக்கு சரியாக வேற இணைப்பு இல்லை, அதனால வந்து விடுபட்டுட்டாங்க.
2: என்ன ப்ரோக்ராம் மேடம்?
0: மகளிர் நேரம் இன்னைக்கு ஆட்ட நாயகி, சரிங்களா? ஆட்ட நாயகியில் இரண்டு விளையாட்டுக்களை நம்ம தேர்வு செஞ்சு விளையாடிட்டு இருக்கோம். ஒன்று சொலவடை, இன்னொன்று ககக்கப்போ. சொலவடை அப்படின்றது திரித்த பழமொழியை நம்ம சரியாக சொல்லணும், அதாவது பழமொழியோட வார்த்தைகளை நான் மாற்றி மாற்றி சொல்வேன், நீங்கள் சரியாக பொருத்தி சொல்லணும். ககக்கப்போ அப்படின்றது ஒரு வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்பாக வேறொரு எழுத்தை நான் இணைச்சி சொல்லுவேன், நீங்கள் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை நீக்குனீங்க.

0: அப்படின்னா, எழுத்தை நீக்கினீங்க அப்படின்னா அது என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரி,
0: இப்போ நீங்கள் விளையாடணும். சரியா, சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: கணா கடை
1: கடைங்களா?
0: கடை
1: கடை
0: கக
1: அடுத்து
0: கம்
1: கணா கடை
0: ம்
1: அடுத்து என்ன
0: கக
1: நகைங்களா?
0: கக க க
1: தக
0: ஆ
1: தக
0: கம்
1: கம்
0: ம் இது என்ன வார்த்தை?
1: கணா கடை கடிதம்
0: இல்லைங்களே. நல்லா பாருங்க, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்தை நீக்கிருங்க, அப்போ அந்த வார்த்தை என்ன நீங்கள் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரி சரி.
0: ம்
1: முதல் எழுத்தை நீக்கிறனுங்களா?
0: ஆ, முதல் எழுத்தை நீக்குங்க.
1: கணா நடகம்.
0: எங்க நான் சொல்லியிருக்கேன், சிறப்பு, அவ்வளோதான். குழந்தைங்க கூட பக்குன்னு பிடிச்சிருவாங்க, கற்பூரம் மாதிரி அழகாக சொல்லிடுவாங்க. கணா கடை கம் காவை எடுத்துட்டோம்னா நாடகம். நன்றிங்க. வருக, வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்மா.
2: வணக்கம் மேடம். கரூர்லேருந்து சுதா தங்கப்பன்.
0: சுதாமா, என்ன செய்யறீங்க?
2: தைச்சிட்டு இருக்கோங்க மேடம்.
0: ம், எவ்வளோ பேர் தைச்சிட்டு இருக்கீங்க?
2: நாங்கள் 4 பேர்.
0: ம், கடையா?
2: ஆமாங்க, யூனிட் தான்.
0: சரிங்க சரிங்க. இன்னைக்கு சொல்லவடை உங்களுக்கு சொல்லலாங்களா?
2: ஆ, சொல்லுங்க மேடம்.
0: ஒரு 4 எழுத்து அப்படியே பிச்சு பிரித்து போட்டு தரேன், அதை அப்படியே ஒட்டி நீங்கள் வாக்கியமாக அமைச்சு கொடுத்துருங்க.
2: ஓகே ஓகேங்க.
0: சரிங்களா?
2: ஈஸியாக சொல்லுங்க மேடம்.
0: ரொம்ப அதான் 4 வார்த்தையும் தான் சொன்னேன், முதல் நாள் 5 வார்த்தை சொன்னேன், இப்போ 4 வார்த்தை சொல்கிறேன்.
2: சரிங்க.
0: ம், அஞ்சும் அகம் குறையும் குறைந்தால், எந்த இடத்துல குறையும் எந்த இடத்துல குறைந்தால் இதை மட்டும் மாற்றி போட்டால் போதும்.
2: அஞ்சும்
0: அஞ்சும் அகம்
2: அகம்
0: குறையும் குறைந்தால்.
2: அஞ்சும் குறைந்தால் அகம் குறையும்.
0: அது ரெண்டு வார்த்தை தான், ரெண்டுக்குமே அதை மாற்றி போடலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் மகிழ்வாக இருக்கும்.
2: அகம் குறைந்தால் அஞ்சும் குறையுங்களா?
0: ஆமாவா இல்லையா?
2: ஆமாங்க மேடம்.
0: சிறப்பு. இல்ல, அகம் அப்படின்றது எதை சொல்லுவாங்க?
2: அகம் வந்து உடம்பு. அது
0: அகமும் புறமும் அப்படின்னு சொல்லுவோமா? அகமும் புறமும் அப்படின்னு சொல்லுவோமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் அப்படின்னா எதை சொல்லுவோம்?
2: அகம் உடம்பு தானங்க மேடம்.
0: உள்ளம். ஆமா, உள்ளம். நம்ம நம்மளுடைய உள்ளம் என்ன நினைக்குது அப்படின்றத முகம் காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஐந்தும் அப்படின்னு. இதில் அகம் அப்படின்ற உள்ளத்தில் வந்து என்னத்தை இங்கே பொறுத்துறாங்க அப்படின்னா ஆணவம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அகம் குறைந்தால் அஞ்சும் குறையும். அகம் அப்படின்னா அந்த ஆணவம் நம்மளுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா, அஞ்சும் குறையும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த கோபம் அகம்பாவம் வன்மம் குரோதம் மூர்க்கம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அகத்தில் வந்து ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சா இந்த அஞ்சுமே குறைஞ்சி மனிதன் மனிதனாக வாழ முடியும் அப்படின்றத இந்த சொல்லவடை அழகாக சொல்லும். நன்றிங்களா.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய

0: முந்தி வரும் கவிமுகில் கவடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் ஆட்ட நாயகி 12:20 வருக. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: நூறுமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். எப்படி இருக்கு வத்தலகுண்டு?
1: இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்கு. கொஞ்சம் மழையை அனுப்பி விடுவோம்.
0: சாயங்காலம் அனுப்பி விடுறோம். மதியத்துக்கு நாங்க வச்சுக்கிறோம் கொஞ்சோண்டு. ஆமா, வந்துச்சுன்னா சொல்லிடுறேன். மதிய வரைக்கும் இங்க போய் கொஞ்ச நேரம் கீழே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறோம். கொடைக்கானல் மக்கள் அவ்வளவு நல்லவங்க, சொல்லிடுவோம். நாங்க பெற்ற இன்பம் நீங்களும் பெறுக. சரிங்க, கேக்கப்போ சொல்லலாங்களா? ததி
1: புரியல, நல்லா சொல்லுங்க.
0: ததி, தரு, தம, தன, தம்.
1: திருமணம்.
0: சிறப்புங்க, நன்றி. வருக. வணக்கம்.
2: சரிங்க மேம்.
0: சரிங்க.
2: வணக்கம் மேம், நான் காயத்ரி பேசுறேங்க மேம், மதுரையில இருந்து.
0: காயத்ரி, மதுரை. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க காயத்ரி?
2: மேம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோமா.
2: விளையாண்டாங்க.
0: அது எப்படி? நாங்க ஒரே விளையாட்ட ரெண்டு பேத்துக்கு கொடுப்போம், சுழற்சி முறையில தானே விளையாட வைப்போம். முயற்சி செய்வோம். சரிங்களா?
2: சரிங்க.
0: நான்கு வார்த்தைகளை மட்டும் பிரிச்சு தரேன், அதை நீங்க ஒட்டி சொல்லிடுங்க, வாக்கியத்தில் அமைச்சு சொல்லிடுங்க. சரிங்களா? படாது செய்தவன் படுவானா ஆடாது?
2: படாது
0: செய்தவன் படுவானா ஆடாது? தெரியலையா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நான்கு வார்த்தைகளை இங்கிட்ட கூட தூக்கி போடுங்க, ஒரு வாக்கியமா அமைஞ்சு விடும். படாது செய்தவன் படுவானா அடாது?
2: செய்தவன்
0: அதாவது அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். இப்ப சொல்ல மாட்டேன், சொல்ல விட சொல்லுங்க, அதுக்கான அர்த்தத்தை சொல்லுவோம். அடாது, அடாது அப்படின்றது தெரியலீங்களா? சரி, ஒருத்தவங்க சொல்லுவாங்களான்னு நம்ம கேட்போம். நன்றிங்க. வருக. வணக்கம்.
3: லட்சுமா. வணக்கம்.
0: வணக்கம்மா.
3: கருவு மாட்ட வாங்கல், ராஜேஸ்வரி.
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம். வாங்கல்
3: வாங்கல் எல்லாரும்
0: சொல்லுவோமா? வாங்கல்
3: என்னக்கா?
0: ராஜேஸ்வரிமா சொல்லுவோமா?
3: ஆ சொல்லலாம்.
0: கேக்கப்போ.
3: எங்க அக்கா கேட்டிருக்காங்க, எங்க ஊர்ல எல்லாமே கேட்டாங்க.
0: ஆஹா,
3: விவசாயங்களை பாக்குறவங்க எல்லாருமே கேக்குறாங்க.
0: நன்றிங்க. சரி, கே சொல்லலாங்களா?
3: என்ன விளையாட்டுக்கா?
0: கக்கப்போ.
3: ஆ சொல்லுங்கக்கா.
0: பவ, பல், பழி.
3: பவ இன்னொரு சொல்லுக்கா.
0: பவ, பல், பழி. பவ, பல், பழி.

0: தப்புக்காவா? முதல் எழுத்தை நீக்கிட்டு அந்த வார்த்தையை கண்டுபிடிப்போம்,
1: அப்படிதானே?
0: பா பா, சரியா கேக்குதுங்களா? நாங்க சரியா பேசுறோம், உங்களுக்கு தான் விட்டு விட்டு வார்த்தைகள் கேக்குது. பவ பல் பலி,
1: பாவை.
0: அடடா ராஜேஸ்வரிமா, என்னாச்சு உங்களுக்கு? இல்லை, நீங்கள் வந்து விளையாட்டை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நன்றிங்க. இது கக்கக்கப்போ, அதாவது ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையோட ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்தை நம்ம சேர்த்து சொல்கிறோம். அந்த முதல் எழுத்தை நீக்கினீங்க அப்படின்னா அது என்ன வார்த்தைன்றது எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். நன்றிங்க.
2: வத்தனகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
3: வணக்கம் அன்பர்களே. இடையில வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு என்கிட்ட, சார் வந்து நீர் எனக்கு போகுது, நீர் போறப்ப வந்து எனக்கு வந்து நுரையா போகுது, அதுவும் பயப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா அது கவனிக்கக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா சமயமும் பயப்பட தேவையில்லை, ஒரு சில பேருக்கு. இப்போ நார்மலாகவே என்ன அப்படின்னா, நம்ம சரியாக தண்ணி குடிக்கல வைக்கலாம் கூட நீர் வந்து ஒரு நுறையா போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நீர் நுறையா போகுது அப்படின்னா காமனாக என்ன புரியுறது அப்படின்னா, நீரில் வந்து உங்களுக்கு புரதம் வந்து லீக் அதிகமாகுது. நார்மலாக லீக் ஆகிறது வந்து நார்மலாகவே புரதம் வந்து கொஞ்சம் லீக் ஆகும், சரிங்களா? யூரின் வழியாக கிட்னியில் வந்து புரத லீக் ஆகும். இது என்ன நடக்கும்னா, கிட்னியோட முக்கியமான வேலைகள் அப்படின்னா வந்து புரதத்தை வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகாது. புரதம் வந்து நல்ல உருவானதுனால அதை என்ன பண்ணும், திருப்பி ரீஅப்சர்வ் பண்ணி உடம்புல வந்து முக்கியமான விஷயத்துக்காக வச்சுக்கிறோம். அது அல்புமின்னு ஒரு புரதம் இருக்குது. அந்த புரதத்தை வந்து யூரின் வழியை வெளியில் விடாமல் திருப்பி ரத்தத்து மூலமாக ரீஅப்சர்வ் பண்ணி உடம்புல மற்ற உறுப்புகளுக்கு வேலை செய்கிறதுக்காக வச்சுக்கிறோம். ஒரு சில நேரங்களில் இந்த புரதம் வந்து லீக் ஆரம்பிச்சிடும். நார்மலாக வந்து 30 mg வரைக்கும் ஒரு நார்மலாகவே ஒரு நாளைக்கு வந்து புரதம் வந்து மைல்டாக லீக் ஆகலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் 30க்கு மேலே உங்களுக்கு வந்து புரதம் வந்து லீக் ஆகுது, அதிகமாக வந்து போகுதுன்னா கண்டிப்பாக வரும், கவனிக்க வேண்டிய. அதில் முக்கியமான காரணங்கள் யாருக்கு அந்த அதிகமாக வருதுனா, ரொம்ப நாளாக சுகர் இருக்குது, சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறாங்க, ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப நாளாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா இது அதிகமான வந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது என்ன அறிகுறிகள்னால், உங்களுக்கு வந்து சிறுநீரகம் வந்து முழுமையாக வந்து பழுத அடைய போகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முன் அறிகுறிகள். அதனால் வந்து இந்த புரத லீக் ஆகிறது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், நம்ம யூரின் டெஸ்ட்னு சொல்லுவோம், யூரின் பிசிஆர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். யூரின் செக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு 300 கீழே இருக்குது, 30 கீழே இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. 30 to 30 மேலே இருக்குது, ஆனால் 300 கீழே இருக்குது அப்படின்னா வந்து மைக்ரோ ஆல்புமினூரியான்னு நாங்கள் சொல்லுவோம், லைட்டாக வந்து உங்களுக்கு நீர் பாது. அப்போயே நாங்கள் என்ன பண்ணுவோம், முன்னெச்சரிக்கையாக சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, பிபி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு சில மாத்திரைகள்லாம் கொடுத்து முன்னெச்சரிக்கையாக ஆரம்பிச்சோம், அதுக்கு மேலே லீக் ஆகாமல் பார்த்துருவோம். 300க்கு மேலே போகுதுன்னா மாக்ரோகுளோபின், அது அதிகமான வந்து புரதச்சது, அது ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்கணும். இந்த மாதிரி அதிகமாக வந்து புரத லீக் ஆகலாம் என்ன ஆகும் அப்படின்னா, வந்து உடம்புல இருக்க முக்கியமான எதிர்ப்பு சத்துக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும், உடம்புல அங்கங்கே நீர் குறைய ஆரம்பிச்சிடும், முக்கியமாக கண்கள்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, கிட்னி வந்து ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ இதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுனா, சக்கரை இருக்கா ப்ரெஷர் இருக்கா நீங்கள் என்ன பண்ணும், அடிக்கடி நீங்கள் வந்து ரொட்டீன் செக்கப்பில் வந்து அப்பப்போ வந்து யூரினில் வந்து புரத லீக்கா யூரின் டெஸ்ட்னு சொல்லி, யூரினில் ஆல்புமின் கூட பார்க்கலாம், இல்லைனா யூரின் மைக்ரோ ஆல்புமின் சொல்லுவாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது லீக் ஆகுதா இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி லீக் ஆகுதுன்னா உடனே வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான அறிகுறி நம்ம எடுத்துக்க முடியாது, இருக்கலாம். அது தொடர்ந்து லீக் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், வயிற்று ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். வயிற்று ஸ்கேன் போய் கிட்னியோட தன்மைகள் எப்படி இருக்கும் அது நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், எல்லாத்துக்கும் முக்கியமான காரணங்கள் இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களாகிய சுகர், ப்ரெஷர், இருதய நோய்கள், சில நேரங்களில் கிட்னியிலே வேறு ஏதோ காரணங்கள் தொற்றுகள் வந்து பாதிக்கினாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நாள்பட்ட நோய்களுக்காக மருத்துவம் பார்த்து மருத்துவர்கிட்ட ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கீங்கன்னா, அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்ப யூரினில் வந்து புரதம் லீக் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்னியை நம்மளை காப்பாற்றலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்கினீர்களே.
4: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்க

0: தொடர்பு கொள்ளலாம். நேர்களே, மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: எட்டு திசை மிசை மீட்டுகளை தந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி 12:36 வருக. வணக்கம். வணக்கம்
6: இனிய நண்பர்கள், வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமல்லம் சுகுணா ஜெயக்குமார் பேசுறேன்.
5: யாருங்கம்மா?
6: சுகுணா ஜெயக்குமார்.
5: சுகுணாமா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப நல்லா இருக்கேன்.
5: சௌக்கியம் சௌக்கியம்.
6: ஆஹா, செப்டம்பர் 11 எங்களுக்கு 43 திருமண நாள் வாழ்த்துக்கள். வாயிலாங்க.
5: அடடா அடடா, பண்பலையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்கள். 11
6: ஆமா மேடம்.
5: வாழ்க வாழ்க, இதே போல் என்றும் வாழ்க.
6: ரொம்ப நன்றி மேடம்.
5: சொல்லவடை ஆரம்பிக்கலாங்களா?
6: சொல்லுங்க மேடம்.
5: கொடியும் மிடுக்கு திரண்டால் அடம்பன்.
6: கொடியும் இடுக்கா மேடம்?
5: கொடியும் மிடுக்கு
6: இடுக்கு
5: மிடுக்கு மிடுக்கு
6: மிடுக்கு
5: மிடுக்கா போறாங்கல்ல அப்படின்வாங்கல்ல, மிடுக்கு
6: மிடுக்கு
5: திரண்டால் அடம்பன்.
6: அடம்பன்
5: அடம்பன்
6: அடம்பன்.
5: 4 வார்த்தைகள், 5 வார்த்தைகள் நீங்க சேர்க்க கூடாது. 4 வார்த்தைகள்.
6: மிடுக்கு திரண்டால் அடம்பன் குடியுமா மேடம்?
5: அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றத சரியா போட்டு சொல்லுங்க. கொடியும் மிடுக்கு திரண்டால் அடம்பன். இந்த வார்த்தைகளை எங்க பொருத்தணும்?
6: கொடியும் மிடுக்கு திரண்டால் அடம்பன். அதான் மேடம், அடம்பன் திரண்டால் மிடுக்கு கொடியும் மேடம்.
5: இது சரியா தவறா நீங்க சொல்லுங்க. அது சரியா தவறா ஏன்ட்ட கேக்குறீங்க? சரியா தப்பான்னு கேக்குறீங்களா? சரி கிடையாது.
6: அப்ப இருங்க, திரண்டால் அடம்பன் கொடியும் மிடுக்கு.
5: அப்படியா?
6: ஆமா மேடம்.
5: அதுவும் கிடையாது. அதாவது எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், ஆனா அந்த வார்த்தையை பொருத்தி சொல்லும் பொழுதுதான் அதற்கான அர்த்தம் வந்து சரியானதாக அமையும். சொல்லக்கூடிய சொலவடைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் இல்லைங்களா? எப்படி வேணாலும் போட்டாலும் அர்த்தம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல. ஒரு அர்த்தத்தோட தான் அந்த சொலவடையும் என்னுடைய பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க.
6: மிடுக்கு திரண்டால் அடம்பன் கொடியும் மேடம்.
5: மிடுக்கு திரண்டு போயிருமா? சரி, கொடியும் அடம்பனா இல்லைங்களே, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க.
6: மிடுக்கு கொடியும் திரண்டால் அடம்பனா மேடம். அடம்பன் கொடியும் மிடுக்கு திரண்டாளா மேடம்?
5: இப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம்
6: அடம்பன் கொடியும் மிடுக்க திரண்டா.
5: கொஞ்சம் ஒரு 2 வார்த்தையை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். லாஸ்ட்டு 2 வார்த்தைகளை. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அடம்பன் அப்படின்னு சொன்னாலே ஒரு அது என்னது ஒரு ஆமாம் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அதுக்கு வந்து ஒரு விஷயம் தேவை, செய்ய வேண்டியதை செஞ்சதாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் போதோ செய்யும் போதோ அதெல்லாம் திரண்டு வந்தாலே ஒரு மிடுக்கு கிடைக்கும், ஒரு மிடுக்காக இருக்கும், ஒரு தைரியம் வரும் அப்படின்னு நேர்மறை எண்ணத்தோடு இந்த சொலவடையை நம்ம எடுத்துக்கணும். நன்றிங்க. வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: தங்கச்சி பேர் என்னம்மா?

0: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்குப்பம் சௌந்தர்யா பேசுறேன்.
1: சௌந்தர்யா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
0: வானொலி
1: சத்தத்தை குறைச்சிட்டு நம்ம பேசலாமா? ஆனாலும் நான் பேசுறது எனக்கு கேக்குது. கக்க போ, ஆரம்பிக்கலாமா? சௌந்தர்யா, சவுண்டு கேக்குதாமா? இந்த மாதிரி இடையூறுகள் இருந்தது அப்படின்னா கேட்பவர்களுக்கும் சங்கடமாக இருக்கும், சரிங்களா? பேசுபவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே சரியான இடத்தை தெரிவு செய்ய வேண்டும். சரியாக அலைபேசியை கொண்டு பேச வேண்டும். நேரம் கழிக்க கூடாது. சரி, கக்கப்போ ஆரம்பிக்கலாம். சப,
0: நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா?
1: அனைவரும் நலமா இருக்கும். சப, சட், சட, சன, சம். சப, சட், சட, சன, சம். சட, சா, சா சேர்த்திருக்கேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி சா அப்படின்ற எழுத்தை நான் சேர்த்திருக்கேன். சப, சப, சட், சட, சன, சம்.
0: கப,
1: சாமா, சப, சா. சங்கிலி சொல்லுவோமா? சடை சொல்லுவோமா? சங்கு சொல்லுவோமா? அப்ப அந்த சா, அந்த எழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த சாவை தான் நான் இணைத்து சொல்றேன். சப, சட், சட, சனம், சம். சப,
0: சப,
1: சட்,
0: பட்,
1: சட், சட, முன்னாடி இருக்க எழுத்துக்கள் அப்படியே நீக்குங்க. சீக்கிரம் நன்றிங்கம்மா. வருக, வணக்கம்.
2: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
1: ஃபேட்டிமாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு பேசினாதே புதன்கிழமை விடுகதைக்காவது கிடைக்கும், நாளைக்கு பேசினா கிடைக்காது.
1: செலவடை சொல்லாங்களா?
2: ஆ, சொல்லுங்க.
1: என் ஃபேட்டிமாமாவுக்கு என்ன சொல்ல சொல்லிடுவாங்க.
2: இல்லை,
1: உலக்குனாலும் வேணும் அடுப்பங்கரை அரிசி மூணு.
2: மூணு உலக்குனாலும் அரிசி வேணுமா? இல்ல, மூணு உலக்குனாலும் மூணு அரி, மூணு உலக்கு அரிசி, நாலு அரிசி. நாலு வார்த்தை இருக்கா?
1: ஐந்து வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். உலக்குனாலும் வேணும் அடுப்பங்கரை அரிசி மூணு.
2: நாலு உலக்குனாலும், உலக்குனாலும்னா நாலு உலக்கு அரிசி வேணும், அடுப்பா, மூணு அடுப்பு.
1: உலக்குனாலும் வேணும் அடுப்பங்கரை மூணு அரிசி. இந்த வார்த்தைகளை சீக்கிரம் சீக்கிரம் சேர்த்து போடுங்க, நேரமாகுது.
2: மூணு உலக்கு அரிசி.
1: சொல்லுங்க.
2: மூணு உலக்கு அரிசி. உலக்கு நாளும்னு வருதா? நாளும் ஒரே வார்த்தையா? உலக்கு நாளும்
1: ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். உலக்கு நாளும், உலக்கு நம்ம அலக்குன்னு சொல்லுவோம்ல, உலக்கெடு அலக்கெடுன்னு, அந்த மாதிரி உலக்கு நாளும்.
2: மூணு உலக்கு நாளும் அடுப்பங்கரை வேணும். அரிசி மூணு உலக்கு நாளும் அடுப்பங்கரை வேணும்.
1: சிறப்பு,
2: அவ்வளவுதான்.
1: நன்றிங்க. அரிசி உலக்கு நாளும் அடுப்பங்கரை மூணு வேணும்.
2: அடுப்பங்கரை மூணு வேணுமா?
1: அடுப்பங்கரையில ஏன் மூணு அப்படின்றாங்கன்னா, அந்த மூணு குமல் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ இருக்க நீங்கள் கேஸ் எல்லாம் யோசிக்க கூடாது. நாலு இருக்கு, அஞ்சு இருக்கு, ஆறு இருக்குன்னு. ஒரு அடுப்பை நம்ம வைக்கும்போது எப்பயுமே அந்த மூணு

0: கல்லு வைப்பாங்க, இல்லாட்டி அதை அடுப்பு நம்ம செய்யும் போதே மண்க மூணு மூணு அந்த இது வைப்பாங்க பார்த்திங்களா, குமிழ் மாதிரி, சரிங்களா? அதை தான் அவங்க அடுப்புங்கிறதுல அந்த மூணு வேணும் அப்படின்றாங்க. அரிசி உலக்கு நம்ம என்ன தான் போட்டாலும் மூணு அந்த அடுப்புக்கரை இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. நன்றிங்க.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 மகளிர் நிறமாட்ட நாயகி 12:51 வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
1: நாங்க திண்டுக்கல்ல செந்தில் குமார் காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரி அம்மா சொல்லவடை சொல்லாங்களா? நலமா இருக்கும். அத சொல்லவா? மவ மண் மன மம்.
1: மவ மன
0: மவ மண் மன
1: மண்
0: மம்
1: வண்ணம்
0: சிறப்புங்க. சரி, ஒரு சொலவடை சொல்லிருங்க. முயற்சி செய்வோம். இது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும், ஒரு வார்த்தையும் அதில் அடிபடும், பார்த்துக்குவோம். நாதி இல்லை, ரொட்டி பெரட்டி போட்ட போட தட்டி.
1: நாதி இல்லை ரொட்டி
0: நாதி இல்ல ரொட்டி பெரட்டி தட்டி போட போட்ட
1: ரொட்டி போட நாதி இல்ல பெரட்டி போட
0: அதான ரொட்டி போட நாதி இல்ல தட்டி போட அப்படியே கொஞ்சம் ஒத்து வந்தீங்க. நன்றிங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தட்டி போட்ட ரொட்டி பெரட்டி போட நாதி இல்ல. இதில் நிறைய அர்த்தங்கள், உள்ள அர்த்தங்கள் நிறைந்த ஒரு சொலவடையும் கூட இதை. நன்றிங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க.
2: புதுக்கோட்டை கணேஷ் நகர்லேருந்து வசந்தி.
0: வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சௌக்கியம்.
2: நாங்களும் சௌக்கியம். நீங்கள் பல்கலைக்கழகம் நடத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அப்படிங்களா?
2: ஒரு விடை வந்து சொன்னா அதுல கேள்வி சொன்னா 10 விட சொல்லிடுறீங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்கு கேட்க.
0: நன்றிங்க. நன்றிங்க.
2: அத ரொம்ப நாளா சொல்லணும் எனக்கு ஒரு ஆசை, நீங்க சொல்லிட்டேன்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுடைய இந்த மாதிரி வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு உற்சாகம் தருது.
2: ஓகே மேம்.
0: நிறைய விஷயங்களை தேடணும் அப்படின்னு.
2: ஆமா, நல்லா புரியுது எல்லாம் சொல்றதே கத்துக்கிறேன் அதை உங்களுக்கு தெரிஞ்சு.
0: நன்றிங்க. நன்றிங்க.
2: ஓகே.
0: ககுகப்போ சொல்லலாங்களா?
2: சொல்லுங்க.
0: அப்புறம் சொலவடையும் சொல்லணும்.
2: நடுயில்
0: பலி ஒரு பேரு தாங்க.
2: பல்லவி
0: வா. நான் எங்க சொன்னேன்? அந்த முதல் வார்த்தைய முதல் எழுத்த கட் பண்ணிடுங்க. பவ
2: சொல்லுங்க.
0: பவ பல் பலி வள்ளி. நீக்கிட்டோம் அது பட்டணம். கண்டுபிடிச்சாங்க நேயர்கள், கண்டுபிடிக்கலன்னு தினர் நாங்கள் சொல்லியாச்சு. நன்றி.

0: வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹேவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல. அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
3: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவழி. இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங். பெயர் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கலாம், ஆனால் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். வேறொரு வெப்சைட்டில் லீக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை வச்சு நம்மளுடைய மற்ற அக்கௌண்ட்டில் லாகின் செய்ய முயற்சிக்கிறது தான் கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங் சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே பயன்படுத்தின பாஸ்வேர்டு ஒரு டேட்டா பிரீச் மூலமா லீக் ஆயிடுச்சு. அந்த கம்பெனியில் இருக்கிற கஸ்டமரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் யாராவது ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக, கஸ்டமர் லிஸ்ட்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் டேட்டா பிரீச். அந்த டேட்டா பிரீச் மூலமா கிடச்ச யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு வேறு உங்கள் இமெயிலோ இல்லை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோ சேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ண ட்ரை பண்ணுறது தான் கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங். நம்ம நிறைய பேருக்கு ஒரே பாஸ்வேர்டை பல அக்கௌண்ட்ஸ்க்கு வச்சுக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதே தான் இந்த ஹேக்கர்ஸும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹேக்கர் வந்து இங்கே பாஸ்வேர்டை கெஸ் பண்ணலை, ஏற்கனவே லீக்கான பாஸ்வேர்டை வேறு இடத்துல பயன்படுத்தி பார்க்குறாரு. பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதை தான் அக்கௌண்ட் டேக் ஓவர்னு சொல்லுவோம். இதில் நம்மளுடைய பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரே பாஸ்வேர்டை பல அக்கௌண்ட்க்கு பயன்படுத்துறது. நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றனால நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். பட் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா அதே பாஸ்வேர்டு பயன்படுத்தி மற்ற எல்லா அக்கௌண்ட்டும் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் யூனிக்கான பாஸ்வேர்டு வைக்கணும். முடிஞ்ச வர எம்எஃப்ஏ எனேபிள் பண்ணணும், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணணும். ஒரு யூசர் நேமுக்கு ஒரு பாஸ்வேர்டும் ஒரு ஓடிபியும் கொடுக்கறது தான் எம்எஃப்ஏ, டபுள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துச்சு, பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் லாகின் அட்டெம்ப்ட் ஏதாவது மெயில் வந்தால் அலர்ட்டாக இருங்க, இக்னோர் பண்ணாதீங்க. ஒரே பாஸ்வேர்டை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தாதீங்க. ஒரு பாஸ்வேர்ட் லீக் ஆனால் பல அக்கௌண்ட்டுக்கு கதவுகள் திறக்கப்படும். யூனிக் பாஸ்வேர்ட் ப்ளஸ் எம்எஃப்ஏ இஸ் அ பெட்டர் ப்ரொடெக்ஷன்.
5: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
3: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
1: கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிட்டோம். இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசித்த மகளிர் நேரம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முயற்சித்த கேட்டு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஆட்டனாகி எதிர்வரும் திங்கட்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. அப்போ நாளைக்கு நண்பகல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? படித்ததில் பிடிச்சது தாங்க, வந்து பங்கு பெறுங்க. சாதனைகளின் சரித்திரத்தில் தலை நிமிர்ந்து தன்னிலை கொள்வோம். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி கேட்கலாம், என்ன கேட்கலாம்? தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கக்கூடிய நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு நெஞ்சுள் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க? ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

இனிய வணக்கம் நேயர்களே. ஆண்டுகள் போனாலும் நினைவுகளை விட்டு போகாமல் இனிய தருணங்களை மீட்டெடுக்கும் கானங்கள், என்றுமே உள்ளத்திலிருந்து அழிக்க முடியாத பாடல்கள். அத்தகைய பாடல்களை கேட்க மடல் வரைந்து அதன் வரவேற்காக காத்திருக்கும் நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியோடு ஜி மீரி.

0: காதலிக்க நேரமில்லை படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. ஈரோடு தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன் முருகேசன். படம் வெளிவந்த ஆண்டு 1964. பாடலாசிரியர் கண்ணதாசன். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. குரல் வண்ணம் பி பி ஸ்ரீநிவாஸ்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. அருப்புக்கோட்டை பிள்ளையார் கோவில் தெரு குற்றாலலிங்கம் தெய்வசிகாமணி ஜெய் கணேஷ் கோமதி. 1955 வெளியான இந்த படத்திற்கு இசை ஜி ராமநாதன், வரிகள் கே டி சந்தானம், பாடலை பாடியிருக்கிறார்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஜிக்கி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. திருப்பூர் காங்கேயம் நத்தக்காடையூர் பாலு மோகன் இவர்களுக்காக தீபம் படப்பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1977. புலமை பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி பாடலை பாடியிருக்கிறார்கள்.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 1:17.

நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் செல்வமகள் படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தேனி அனுமந்தன்பட்டி, ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார், யோகப்பிரியா. 1967 வெளியான படம் இது. வரிகள் கவிஞர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாட டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க? ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
5: காற்றினில் காந்தமாலை கோடை பண்பலையின் 1:05, நேரம் 1:22. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி கரூர் வெங்கமேடு ராணி குணசுந்தரி மீனா இவர்களுக்காக கண்ணன் வருவான் படப்பாடல். சங்கர் கணேஷ் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் TM சவுந்தரராஜன், பி.சுசீலாவின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. 1970 வெளிவந்த படம் இது.

கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையை இதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. இனி ராணி சம்யுக்தா படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. சேலம் கே ஆர் தோப்பூர், கோமதி குப்புசாமி, கௌதம் கைலாஷ். 1962 வெளியான இந்த படத்திற்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் கவி பேரரசு கண்ணதாசன், பாடலை பாடாற்றி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர்.

0: பிரண்டரசி தான்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத
2: கலையான
3: என்ன அதுக்குள்ள படுத்த
4: இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
3: எரியுதா எரியுதா? குடத்துல தண்ணி எடுத்த அப்படியே வாயில ஊத்தவா?
1: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
5: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அப்ப காத்துருங்க, இன்று இரவு 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
6: நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் அடுத்ததா கீழ்வானம் சிவக்கும் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் நாகல் நகர் தேவதாஸ் தேவி, சிவானி, மகாலட்சுமி, உமா, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசனின் கைவண்ணத்தில் அமைந்த பாடலை பாட டி எம் சவுந்தரராஜன். 1981 வெளிவந்த படம் இது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
4: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இந்த நேயரனுடைய ஃபாதர் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர்னால தவிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு டயாலிசிஸ் நடந்துகிட்ருக்கு. வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி நிலைமை அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இணையதளத்தை படிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, என்னென்ன கேன்சர் வரும், எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறத பற்றி விசாரிச்சுருக்காங்க. அருமையான கேள்விங்க. டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டயாலிசிஸ்னால் என்ன, நம்ம கிட்னி செய்கிற வேலையை இன்னொரு மிஷின் செய்ய போகுது. ஸோ நம்ம உடம்புலேருந்து ரத்த குழாயிலேருந்து ஒரு டியூப் ஒன்று சுருகி அந்த ரத்தத்தை வெளியில் கொண்டு போய் அந்த மிஷினுக்குள்ளே போயிட்டு அந்த மிஷின் என்ன பண்ணும், நம்ம ரத்தத்தில் இருக்க கழிவு நீரெல்லாம் உறிஞ்சி நல்ல ரத்தத்தை திருப்பி நம்ம பாடிக்குள்ளே சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அமைச்சிரும் ஒரு பம்ப் மூலமாக. ஸோ அந்த பம்ப் வந்து என்ன பண்ணும், திருப்பி நம்ம பாடிக்குள்ளே அதை அமைச்சிரும். ஓ, இந்த கிட்னி இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம உடம்பு தாங்கும். 3வது நாள்லேருந்து அந்த கெட்ட கெட்ட கெமிக்கல்ஸ்லாம் நம்ம உடம்புல சேகரிக்க ஆரம்பிச்சிரும். டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏபிசி இருக்கிற பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் பண்ணுறவங்க யூஸ்வலாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் தனி மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் அதை கேட்கணும், எனக்கு நெகட்டிவ் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டயாலிசிஸ் சென்டரில் ஒரு மிஷின் அல்லது 2 மிஷின் இருக்கும், ஃபில்டர் மாற்ற மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்சால் நீங்களே ஃபில்டர் வாங்கி உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் ஒரு ஒரு டைம் போகும்போது ஃபில்டர் உங்களதே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில டைமில் நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு 10 வருஷம் முன்னாடியெலாம் சில டயாலிசிஸ் சென்டர்ஸில் ஹெப்படைட்டிஸ்

0: தனித்தனியாக பண்ணாதனால ஹெப்படைட்டிஸ் நோய் ஒருத்தர்கள்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவி நாங்களே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு எந்தெந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தோல் சார்ந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றும் யூரினரி பிளாடர் சார்ந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு புற்றுநோயும் நம்ம கண்காணிக்கணும். என்னென்ன, ஸோ தோல் ஏதாவது புண்ணு மாதிரி வந்துச்சுன்னா உடனே ஒரு ஸ்கின் டாக்டர் காமிச்சு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வாய் பகுதியில் இருக்கிற இடங்களில் ஏதாவது அல்சர் மாதிரி இருந்துச்சுன்னா, அது ஆறாமல் இருந்துச்சுன்னா உடனே, ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே ஒரு வாயில் இருக்கிற புண்ணு ஆறலைன்னா கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே போய் அதை தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடையாவது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி மற்றும் ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணுறது நல்லது. டயாலிசிஸ் யாருக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த 3 டெஸ்ட்டும் எப்போவுமே செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான மருந்துகளும் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கான மருந்து ஆரம்பிச்சிடலாம். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 233 33 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

சுந்தர தென்றலாய் வீசிக்கொண்டிருப்பது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. நேரம் 1:42. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில அடுத்ததா உரிமை குரல் படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. விரும்பி கேட்டிருக்காங்க சிவகாசி, மீனத்தாயில்பட்டி, சகுந்தலா, மாணிக்கம், குமார். 1974 வெளிவந்த படம் இது. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் வாலியின் கவி வரிகளில் பாடல் வருகிறது.

இனி வருகிறது ஆளுக்கு ஒரு வீடு. இது படத்தோட பேருங்க. விரும்பி கேட்டிருக்காங்க நாமக்கல் நடந்தை புளியம்பட்டி தீபக், தேவி, சுபிக்ஷா, சிவகாமி. படம் வெளிவந்த ஆண்டு 1960. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளை பாட பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

இனி வருகிறது கவரிமான் படப்பாடல். விரும்பி கேட்டிருக்காங்க தூத்துக்குடி கழுகுமலை ஈஸ்டர் அந்தோணி மரிய தங்க மலர். 1979 வெளியான படம் இது. வரிகள் பஞ்ச அருணாச்சலம், இசை இளையராஜா, பாடலை பாட எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நம்மை கடந்து சென்ற இன்ப நினைவுகளை அள்ளித்தந்து நிறைவு பெறுகிறது நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீரி நன்றி நேர்களே. இனி துள்ளலிசை பாடல்களோடு டோல் தமாக்கா தூள்.

0: ரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

0: தொழுவிடும் இசையோடு தயக்கமெல்லாம் தொலைந்திடும் இனிய வேலை. தொள்ளும் இசையோடு மெல்ல துடிக்கும் உற்சாகத்தில் இணைந்திடுவோம். கவலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து காற்றலைகளில் கைகோர்த்து இந்த நொடியை ரசிப்போம். இந்த இசையோடு நம்மை மறப்போம். இதயம் ஆட்டமாட உற்சாகமெங்கும் நிறைக்க கோடை பண்பலை 100.5 டோல் தமாகா தூள் நிகழ்ச்சி. நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.
1: Give me two touchdowns!

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க

0: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

பேசு கணங்களோடு துள்ளி எழுந்து ஆட்டமாட வைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் டோல் தமாக்கா தூள்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நிகழ்ச்சியானது தர்மபுரி மாவட்டம் செல்வராஜ் அவர்களோட தெரிவில் இன்னைக்கு வர இருக்கு. அவருடைய விருப்பத்தில் வரக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின்
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: அதிரடி இசையோடு அன்பாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து வர இருக்குதுங்க. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது தருமபுரி மாவட்டம் செல்வராஜ் அவர்களின் தெருவில் வர இருக்கிறது.

இசையோடு ஆடிய மனமும் பாடலோடு பயணித்த நினைவுகளும் இந்த நொடியை இனிமையாக மனதுக்குள் வைத்து இசைத்து புன்னகையோடு மனதின் வண்ண பூக்களை மலர செய்த நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தோல் நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.

20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: பூந்தமிழ் வணக்கம் நீர்களே.

அழகானது நம்மளுடைய வாழ்க்கை, உண்மைதானங்க. அந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும், அதில் பாடலும் ஒன்று. மொழிகள் கடந்த பாடலை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது, உண்மைதானங்க. இந்த பாடலை கேட்கும்போது நம் மனநிலைக்கு ஏற்ப அதனை மாற்றாமல் எந்த பாடல் எந்த திசையில் ஒலிக்கிறதோ அதற்கு ஏற்ப நம் மனநிலையை மாற்றத் துவங்கினால் போதும், காலம் வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் இயல்பாக பயணிக்கும். அப்படி இயல்பாக இன்பமாக பயணிக்க கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிகள் பாடல்களை ஒரு பாடகர் ஒரு பாடல் அப்படின்ற தலைப்பில் தொகுத்து தந்திருக்கிறார் நமக்காக. தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் முதுகலை ஆசிரியர் ஆர் செல்வராசு. கேட்டு ரசிப்போம் நேர்களே, இந்த ஒரு மணி நேரமும் மகிழ்வோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நேயர் தர்மபுரி மாவட்டம் செல்வராசு என்ன சொல்லியிருக்கிறாரு முதல் பாடலை ஒலிக்க விடுறதுக்கு முன்னாடி, கேட்போமா? கொடைக்கானல் பண்பலையின் காற்றலை கானங்களில் கரைந்து போன வாசகனின் நானும் ஒருவன். ஒரு இடத்தில் இருந்துதான் வானொலி கேட்க வேண்டும் என்ற நிலை மாறி எப்பொழுதும் எங்கிருந்தும் வானொலியை கேட்கலாம் என்ற நிலைதான் தொழில்நுட்ப வளர்ச்சி. அதன் அடிப்படையில் பயணம் செய்யும் பொழுது எனக்கு வழிகாட்டியாக இருப்பது நம் பண்பலை 100.5 தான். இங்கு தொகுத்து கொடுக்கப்பட்ட பாடல்கள் ஒரு பாடகர் ஒரு பாடல் என்ற தலைப்பில் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான பாடகர்கள் தமிழ் திரையிசை பாடல்களை பாடியிருந்தாலும் இந்த குறுகிய நேரத்தில் ஒரு சில பாடகர்கள் பாடிய ஒரு பாடலை மட்டும் ஒரு பாடகர் ஒரு பாடல் என்ற தலைப்பில் வழங்கியிருக்கிறேன். என்னை கவர்ந்த இந்த பாடல்கள் அனைவரையும் கவரும் என்று ஆர்வத்தில் எழுதி அனுப்பியிருக்கிறேன். ஒளிபரப்ப ஆவண செய்யுங்கள், நான் வானொலியோரம் காத்திருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் நேயர். உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரமும் உங்கள் பாடல்கள் ஒளியேற காத்திருக்கிறது. நேயர் தர்மபுரி செல்வராசு அவர்களுக்கு பண்பலையின் வாழ்த்துக்கள். முதல் பாடல் 1983 வந்த பயணங்கள் முடிவதில்லை. இசைஞானி இளையராஜா இசையில் பாடியிருக்கார் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடலுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் இவர்? இவரின் குரலுக்கு மயங்காதவர் எவருமில்லை. அந்த அளவிற்கு காந்த குரலால் மனதை கவர்ந்தவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உட்பட்ட 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். இவரின் தீகம் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். பாடல் வாயிலாக இவர் பாடிய பாடல்களில் என்னை கவர்ந்த பாடல் ஒன்று இதோ முதல் பாடலாக.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு

0: வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள் காமனா ஒரு கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம். முடக்குவாதத்தை பத்தி தான் நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முடக்குவாதம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேஷண்ட்ஸ் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு 2 மாதம் எடுக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு விட்டுறாங்க, திரும்பியும் வலின்னு சொல்லி அடுத்த ஒரு மாதத்தில் வராங்க. ஸோ இதே பிரச்சனையாக இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கும் அதை சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு அது 3-4 மாதம் ஆயிடுது அந்த இது. ஸோ மெயினாக அது என்னென்னா புரிதல் இல்லாத தான். ஸோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸுங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்பில் இருக்க எதிர்ப்பு சத்து நம்ம உடம்புக்கு அகெயின்ஸ்டாகவே ஃபைட் பண்ணுது. ஸோ நார்மலான செல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது தான் ரூமட்டாய்டுங்கிறது அது மெயினாக ஜாயிண்ட்டில் நடக்கிற இந்த விஷயம் இது. ஸோ நிறைய டைப் இருக்குது. இதில் வந்து பக்கம் இந்த இது ரூமட்டாய்டு வந்து பர்டிகுலர் ஜாயின்ட்ஸு கையில் இது மாதிரிலாம் இருக்கும். அதுலேயே நிறைய இருக்குது. இந்த மாதிரி சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது. ஸோ காமனாக நம்ம பார்க்குறது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் நமக்கு ரொம்ப காமனாக பார்க்குறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்ன சிம்டம்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வரும் சார் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே கை கால்லாம் மடக்கி நீட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலி இருக்கும், அப்புறம் மூட்டுக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக இது வந்து ஸ்மால் ஜாயின்ட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த கை கால் விரல் இந்த மாதிரி ஜாயின்ஸ் தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ஜாயின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். இது அடுத்தது எப்படி கண்டுபிடிப்போம்னா, யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் எடுப்போம். பிளட் டெஸ்ட்டில் சிஆர்பி இந்த மாதிரி ஆன்டிசிசிபி இந்த மாதிரி ஆர்எஃப் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிளட் டெஸ்ட்டில் வந்து 0 நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், அதாவது வந்து நெகட்டிவாக இருக்கும் பிளட் டெஸ்ட்டு, பட் ஆனால் பெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா சிமிலர் இதோட சிம்டம்ஸோடு இருக்கும். அப்படி இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த ரூமட்டாய்டோட ப்ரோட்டோக்கால் இந்த இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சிம்டம்ஸும் அவங்க பிளட் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த டோஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவோம் ஒரு ஸ்டேஜ்லேயுமே. இப்போ சுகர் பிபிக்கு எப்படி மாத்திரை சாப்பிட்றோம், சிமிலர் அதே மாதிரி தாங்க. சுகர் பிபிக்கு எப்படி மாத்திரை சாப்பிட்றோமோ டோஸை கரெக்ட் பண்ணி சாப்பிட்றோமோ சிமிலர் இதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து டோஸை கரெக்ட் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி கூட ஸ்டேஜஸ் வரும். இல்லைனா என்ன ஆகுனா ஒரே ஒரு டேப்லெட், வாரத்துக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி, ஸோ மாதத்துக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜிங்க்கு வந்துடுவாங்க. இதில் அவங்களுக்கு மெயினான ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் எலும்பு வந்து ரொம்ப ஈஸியாக ஆஸ்டோபோரோசிஸ் வந்துடும், எலும்பு சோகை வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அவங்க வந்து கால்சியம் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கணும். இல்லைனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ஃப்ராக்சர் ஆகிறது, சாதாரணமாக கீழே விழுந்தாங்கனாலே இது ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மெயினாக ஒன்று சொல்கிறது, இது ஒன்றும் பெரிய கொடிய நோய் கிடையாது. ஸோ மெயினாக வந்து சுகர் பிபி மாதிரி இதுக்கும் மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
5: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
4: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
6: அன்பின் நிலை, இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து 3:16. நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்திருக்கும் 2வது பாடல் 1982 வந்த நெஞ்சமெல்லாம் நீயே திரைக்காவியத்திற்காக இசை கொடுத்திருக்கிறாங்க சங்கர் கணேஷ். பாடலை பாடியிருக்காங்க வாணி ஜெயராம். நிகழ்ச்சிக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தின் வேலூரில் கலைவாணி என்ற இயற்பெயருடன் பிறந்தவர், தனது இனிமையான குரல் வளத்தால் நவீன இந்தியாவின் மீரா என்று அழைக்கப்பட்டவர். 17 மொழிகளில் 10,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர். பிப்ரவரி 4, 2023

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ராசி.

3:22 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஒரு பாடகர் ஒரு பாடல் என்ற தலைப்பிட்டு நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் தருமபுரி மாவட்டம் ஆர். செல்வராசு. நிகழ்ச்சியணி கே ஜே யேசுதாஸ் குரலில் 1980 வந்த மூடுபனி திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா, இசையில் கங்கையமரன், வரிகளில். கேரளாவில் பிறந்து இந்திய இசை உலகின் தவிர்க்க முடியாத குரலுக்கு சொந்தக்காரர். இனிமையான குரலின் காரணமாக கான கந்தர்வன் என அழைக்கப்பட்டார். 8 தேசிய விருதை பெற்றவர். 1980 தனது இசை பயணத்தை தொடங்கிய இவர் 50,000 அதிகமான பாடல்களை பாடியவர். இவர் பாடிய ஒரு பாடல் உங்களுக்காக என் செவிகளில் இணைந்து ஒழிக்க.

உயிரெழுத்த நிகழ்ச்சியில் இனி 1991 சின்னத்தம்பி இசைஞானி இளையராஜா இசையில கவிஞர் வாலி வரிகளில் மனோ பாடியிருக்காங்க. மனோ என்று அழைக்கப்படும் நாகூர் பாபா அவர்கள் புகழ்பெற்ற பின்னணி பாடகர், குரல் கலைஞர், பல்வேறு மொழிகளில் 35,000 மேற்பட்ட பாடல்களை பாடியவர். இசை உலகில் 40 மேலாக பணிபுரிபவர். இவர் பாடிய பாடல்கள் எனக்கு பிடித்த பாடலில் இதுவும் ஒன்று என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
1: குடிகார பையன் அவன்தாமா எல்லாத்துக்கும் காரணம்.
2: அப்போ காவியாவோட அம்மா?
1: அந்த புண்ணியவதி பாவப்பட்ட செம்மா இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
2: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
1: ஆமா.
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
3: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, இன்று 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து 3:34. நிகழ்ச்சியணி 1985 பூவை பூச்சூடவா இசைஞானி இளையராஜா இசு இல கவி பேரரசு வைரமுத்து வரிகளில் சித்ராமா பாடியிருக்காங்க. பாடலுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, கேரளாவை பிரபலமாக கொண்ட இந்திய திரையுலகின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி சித்ரா அவர்கள் சின்ன குயில நண்போடு அழைக்கப்படுகிறார். 25,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 6 முறை தேசிய விருது பெற்றவர். இவர் பாடிய ஒரு பாடலை வானொலியோரம் கேட்போமா? எனது விருப்பமாக அன்பர்களோடு இணைந்து என சொல்லியிருக்கும் நீயர்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: அமரம்,
1: கண் சூட்டு நோய்
0: அல்லது
1: படகோட்டும் தண்டு
0: அல்லது
1: நஞ்சுக்கொடி
0: அல்லது
1: இதலியம் என்ற பாதரசம்.
0: அமரம்,
1: படகோட்டும் தண்டு.

சிறுநூறு இசைப்பயணமாக இது உங்கள் கோடை பண்பனை நூறு புள்ளியை இந்த தந்து கொண்டிருக்கிறது. உயிர் எழுத்து 3:42 நேர் என்ன சொல்லியிருக்கிறார், எந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காரு? 1984 வைதேகி காத்திருந்தால் இசைஞானி லாஜாவின் இசையில் ஜெயச்சந்திரன் குரலில் தனது இனிமையான மற்றும் ஆத்மார்த்தமான குரலால் பாவ காயகன் என அழைக்கப்பட்டவர். பல மொழிகளில் 16,000+ பாடல்களை பாடியவர். இவரின் குரலில் இனிமையான பாடல் ஒன்றை கேட்கலாம். 100.5 என சொல்லியிருக்கும் நீ.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி 1990 வந்த சத்திரியன் ராஜாவின் இசையில் வாலி வரிகளில் ஸ்வர்ணதா குரலில் தனது வசீகரமான குரலாலும் ஆலாபனை செய்வதில் இணையற்றவராக இருந்ததால் இந்தியாவின் ஹம்மிங் குயின் என போற்றப்பட்டவர். 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. 1994 வெளியான கர்த்தமா படத்தின் போராளை ஒன்னுதாயி பாடலுக்காக தேசிய விருது பெற்றவர். இவர் பாடிய பாடலில் ஒன்று கேட்போமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிர் எழுத்து நிகழ்ச்சியினி. 1981 வந்த நண்டு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாசுதேவன், மலேசிய வாசுதேவன் குரலில். மலேசியாவில் பிறந்து தமிழ் திரைப்படங்களுக்காக சென்னைக்கு குடிபெயர்ந்தவர். 8000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் பாடகர் மட்டுமன்றி 75 மேற்பட்ட படங்களில் நடித்தும் இருக்கிறார். இவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம். உயிரெழுத்து பாடல்களை நமக்காக தொகுத்து சிறப்பித்த நேயர் செல்வராஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இசை என்னும் இன்ப வாழ்க்கையில் இனிதை மகிழ்வோம். விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களே.

0: போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதிஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத் துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே கொளுத்தும் கோடை வெயிலிலே சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கும் வண்ணத்தூரிகை

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே. ஒரு சில கேள்விகளுக்கு வார்த்தைகளில் பதில் கிடைக்காது. ஒரு பாட்டு கேட்டாலே போதும், சில நேரங்களில் பதில் கண்டிப்பாக அதில் ஒளிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களையும் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற சுவாரஸ்யமான பதில்களையும் தேடி பிடிக்கிற நிகழ்ச்சி தான் பாட்டுக்குள் பதில். பதில்களை கண்டுபிடிக்க அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், மற்றும் பொது நேயர்கள் 24 24 26 என்ற எண்ணிலும் இணையலாம். முன் இணைப்பிற்கு 0454 42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ் மற்றும்
1: வாழ்த்துக்கள் நேயர்களே, உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வணக்கம் நிவேதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சௌக்கியம் சௌக்கியம். மதிய உணவா, இரவு உணவா, காலை உணவா முடிச்சிட்டீங்களா?
0: மதிய உணவு முடிச்சிட்டேன்.
1: அதெல்லாம் முடிச்சிருச்சு. அதாவது பாட்டுக்குள்ளே பல பதில்கள் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுதான் உண்மையும் கூட இல்லைங்களா? நம்ம நிறைய பாடல்களை வந்து நம்ம வாழ்க்கையிலன்னு இல்லை, நம்மளுடைய ஒவ்வொரு நிமிடத்திலும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாடல்களில் என்ன அர்த்தம் அப்படின்றத இப்போ உள்ள பாடல்களை கேட்கும்போது அர்த்தம் புரிய வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் அப்போருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பாடல்களை நம்ம கேட்கும்போது 1000 அர்த்தங்கள் வந்து அதில் பொதிஞ்சிருக்கும். அதுக்கான அர்த்தத்தை தேடி அதற்கான கேள்வியை நாம் உருவாக்கி இதுதான் அது பதில் அப்படின்னு சொல்லிட்டு பண்பலை ஒரு நிகழ்ச்சி தருது பெரியங்களா. அந்த நிகழ்ச்சியோட பேர் தான்
0: பாட்டுக்குள் பதில்.
1: நேர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த பாடல் ஒளியேறும்போது என்ன பதில் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பதில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ட்ரைன் ஆனவங்க தான். அந்த பதில்களை சொல்கிறதுக்கு நம்மக்கிட்டேயே நாலு கேள்வி கேட்பாங்க பாரு, அதுதே தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்க மட்டும்தானே தெரியும், பதில் சொல்லணும்ல. சிரிப்பு மாதிரியே வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க.
2: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மாவட்டம் பேர்லம்பிட்டிலிருந்து கஸ்தூரி மயிலுமா.
1: கஸ்தூரி மயிலையா, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
1: சும்மா தான் உட்கார்ந்துருக்கோம். தூத்துக்குடி எப்படி இருக்கு?
2: வெயிலா இருக்குமா?
1: ஆஹா, எவ்வளவு நேரம் சும்மாவே இருப்பீங்க நீங்க கேளுங்க நிவேதா.
0: என்ன கேக்குறது?
1: எவ்வளவு கேட்க வேண்டாம். எவ்வளவு நேரங்கய்யா நீங்க அமைதியாவே இருப்பீங்க?
2: ரேடியா
0: ரேடியோ கேட்பாங்களா?
1: வானொலி மட்டும் கேட்டுட்டு இருந்தா போதுங்களா? கலைவாணி கூட 10 தடவை எஞ்சி நின்றுவாங்க, அப்படிதானே கலைவாணி? உண்மைதானே? சரிங்கய்யா, ஒரு ஒலிக்கேற்று கேக்கலாங்களா? அதுல இருந்து கேள்வி ஒளியேறும். வானொலி சத்தத்தை குறைச்சுக்கலாமா?
2: சரி சரி.
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா? சர்க்கரையின் சுத்திகரிக்கப்படாத பொருளின் அந்த வடிவத்தின் பெயர் என்ன? அதுல வருதா? விசேஷ வீட்டுகள்ல கற்கண்டு இல்லாத அந்த விசேஷமே முழுமை பெறாது. அதாவது படிகம் போல இருக்கக்கூடிய ஒரு கரும்பு சார் கட்டி தான் அந்த கற்கண்டு நம்மளுக்கு, இல்லைங்களா? அது வந்து கரும்பு சாற்றை வந்து நேரடியாக படிகம் ஆனதுனால அதனால் கிடைக்கக்கூடிய அந்த வடிவம் தான் நம்மளுக்கு கற்கண்டு. மெல்ல திறந்தது கதவுல இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆஹா, சரி, உங்களுக்கு என்ன விருப்ப பாடல்?
1: ஆட்டோக்காரன்
0: ஆட்டோக்காரன் வராரு, கேட்போமா? நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
12: எட்டு திசை மிசை மெட்டுக்களை தந்து கொண்டிருக்கும் நம் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில்
13: பாட்டுக்குள் பதில்
12: 4:16 நிமிடம். வருக, வணக்கம்.
14: வணக்கம் மேடம்.
13: வணக்கம், பேர் சொல்லுங்க.
14: மாலை வணக்கம். புலிகலை பாக்யாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா?
13: ஆ, நல்லா இருக்கோம். எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க?
14: நாங்க சூப்பரா இருக்கோம் மேடம்.
13: சரிங்கம்மா.
12: பாக்யா, குளித்தலை எப்படி இருக்கு?
14: சூப்பரா இருக்குங்க மேடம்.
12: சாயங்கால நேரம்
14: வெயில் தான் மேடம்.
12: கதிரவன் கொஞ்சம் பார்வையை ஒதுக்கலையா? ஒதுக்கிடுவார் கொஞ்ச நேரத்துல. இன்னைக்கு பொழுது எப்படி இருந்துச்சு பாக்யா?
14: நல்லா போயிடுச்சு மேடம்.
12: அருமையா இருந்ததா?
14: கண்டிப்பா.
12: ஒலிக்கிட்டு கேக்கலாமா?
14: கேக்கலாம்.
12: காலையில கேளுங்க, கேள்வி வரும் பதில்.

0: நிவேதா
1: கேட்டுக்கிட்டே உட்காந்துருவோம் போல.
0: இந்த பாடலோட அடுத்த வரியை பாருங்க.
1: பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, உன் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன்.
0: யார் சொல்லுங்க?
1: நானா? எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லையே.
0: அப்படி இல்லையா? அம்மா அப்பா கூட இல்லையா அந்த இடத்துல? அச்சோ இப்படி சொல்லியாச்சே.
1: என்னமோ
0: எதிர்பார்த்திருக்காங்க நிவேதா பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் போட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அழகான
0: பாடல் கேட்டோம். இந்த பாடல் வந்து நேயர் கேட்டிருப்பாங்க. வருக வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கங்க. உலகின் மிக கடுமையான பனி பிரதேசங்களில் வாழும் பழங்குடியின மக்களின் பெயர் என்ன? மறுக்கா மறுக்கா போட மாட்டோம்
2: பாட்டை.
0: கிடையாது, இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு பாடல் ஒரு தடவை மட்டும்தான் ஒளிபரப்பாகும். அதாவது ரொம்ப எளிமையான பதில வந்து ரொம்ப எளிமையா அதுல நாங்க மேலோட்டமாவே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா நிவேதா? பாடலை கேட்டோன்னு அவர் எப்படி? உலகின் மிக கடுமையான பனி பிரதேசங்களில் வாழும் பழங்குடியின மக்களின் பெயர் என்ன?
1: பாட்டு கேட்டீங்களா பாக்கியா?
0: நான் கூட ஹம்மிங் பண்ணேன். மறுக்கா மறுக்கா இல்ல பாக்கியா இந்த ஒரு நிகழ்ச்சியில. சரிங்களா, அடுத்து நம்ம மறுக்கா மறுக்கா கேட்கலாம். நன்றிங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
1: சந்திரசேகர்.
0: சரிங்க சந்திரன், பாடல் கேட்டிங்களா?
3: இன்னொரு டைம் போடுங்க, நான் லைன்ல இருந்தேங்க.
0: உங்களுக்கு ஒரு முறை தான்.
3: சரி.

0: சந்திரன் கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: உலகின் மிக கடுமையான பனி பிரதேசங்களில் வாழும் பழங்குடியின மக்களின் பெயர் என்ன? சரிதானா? என்ன பாடல் கேக்கலாம்? பரிசு பாடலாம். இது நம்ம கேட்ட அந்த பாடல் வந்து வசூல் ராஜா MBBSல ரொம்ப அழகான ஒரு பாடல், பத்துக்குள்ள இல்லைங்களா? இந்த எஸ்கிமோக்கள் வந்து அந்த பனிக்கட்டினால் தற்காலிகமாக வீடுகளை கட்டி அங்கங்கே வாழ்வாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். இந்த பெயர்லாம் வந்து சின்ன வயசில் பாட புத்தகத்தில் நமக்கு கேள்வி க்வெஸ்சன் கேட்பாங்க. அது நீ ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அது எழுதலை அப்படின்னா அந்த சோசியல் டீச்சரை வந்து திட்டு உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறதுலாம் இன்னும் மனசில் ஆடுது. இவங்க வந்து அலாஸ்கா, அதாவது யூஎஸ்ஏ, கனடா, கிரீன்லாந்து, சைபீரியா, ரஷ்யா, ஆர்டிகா பகுதிகளில் வந்து அதிகமாக வாழக்கூடியவங்க தான் இந்த இக்ளூ அப்படின்ற வீட்டில் வாழக்கூடிய இந்த பனிப்பிரதேச பழங்குடியின மக்கள் எஸ்கிமோக்கள். ஆனால் தற்காலிகமாக வந்து நவீன வீடுகள் நம்மளும் தான் ரொம்ப பெருசு பெருசாக ஸ்ட்ராங்காலாம் கட்டி அவங்க வசித்தாலும் அசைவ பிரியர்கள் அவங்க, ஏன்னா குளிர் பிரதேசம் இல்லையா, அதனால் அசைவ பிரியர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு எல்லாத்துட்டையும் இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறது மன வலிமையும் சகிப்புத்தன்மையும் வந்து இந்த எஸ்கிமோக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். ஆமாம், அவங்க வந்து அந்த பணியில் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து எல்லாத்தையும் ஆடுறா ஆடுறா நீ எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எம்பட்டு அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை சகிப்புத்தன்மை படைத்தவங்க தான் இந்த எஸ்கிமோக்கள்.
2: ரொம்ப அருமையாக சொன்னாங்க.
0: அவர்கிட்ட பாடல் கேட்கலாமா?
2: கொடுத்துடலாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
15: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
12: வழங்கும் வண்ணத்தூரிகை.
16: காற்றின் வழியே கானங்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இது பாட்டுக்குள் பதில்.
17: 4:31 வருக. வணக்கம்.
18: வணக்கம் மேடம், நான் காங்கயம் வீரசுலகத்திலிருந்து கணேசன் பேசுறேன்.
17: கணேசன் பேசுறீங்களாக்கும்.
18: என்னங்க
17: கணேசன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
18: நான் சும்மா தான் இருக்கறேன். நான்
17: சும்மா என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க?
18: என்னங்க
17: சும்மா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
18: சும்மா தான் இருக்கறேன். சும்மா கால 2-3 நாளா சும்மா தான் இருக்கறேன், வேலைக்கு போறேன்.
17: கணேசன் ஐயா சொல்லுங்க, உங்க ஊர் எப்படி இருக்கு?
18: எங்க ஊர் வெயிலா இருக்குங்க, வெயில் அடிச்சிட்டு இருக்குங்க ஒரு வாரமா.
17: ஆஹா,
19: எல்லாரும் எல்லாரும் தான் சொல்றாங்க.
17: என்ன சத்தத்தோட வர்றீங்க? என்ன சத்தம் அது?
18: சத்தம் ஒண்ணு இல்லீங்களா?
17: எங்களுக்கு கேக்குதே கொர்ரேனு.
18: ரேடியோ ரேடியோ தள்ளி வந்துட்டேன்.
17: தள்ளி வந்துங்க, தள்ளி
18: வந்துங்களா?
17: மழை இல்லங்க, வந்துச்சுனா கொஞ்சம் கொண்டு அனுப்பி விடுறோம்.
18: அனுப்பிடுங்க.
17: சரி, பாடல் கேக்கலாங்களா?
18: பாடல் போடுங்க
19: கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆக்சிஜன்
2: வார்த்தை அதுல வந்ததுங்களா?
3: வந்துச்சு.

0: கேட்டீங்களா? வார்த்தையே புரியலன்னு சொன்னீங்க, நான் ஆக்சிஜன்ற வார்த்தை வந்ததுன்றது தெளிவா புரிஞ்சிருக்கு.
1: அது கேட்டீங்க, அதுக்கப்புறம் புரியல.
0: என்ன பரிசு பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து அபூர்வ சகோதரர் வந்து ராஜா கையை வச்சாங்க அந்த பாட்டு.
0: அதுக்கா இவ்வளவு யோசனை?
1: அது மறந்துட்டேங்க.
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.
2: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கின்னு இருக்க, தாளமா போடுற?
3: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
2: கண்ண வரைக்கும் கீது வாய் துடுக்கு,
3: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கும்.
2: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாதே, பொக்கே ஆயிடுவேன்.
2: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
3: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
2: பம்பு பண்ணுனே பொண்ணு
3: புடுவேன். நீ வளர்த்தத புடி, நான் இன்னா பண்ணுவேன்.
2: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
4: போவாதே
3: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: அப்படி ஒரு கேள்விகளை நம்ம எடுப்போம் இல்லைங்களா? இப்ப ஒரு பாடலை கேப்போமா? நீர்கள் வந்திருப்பாங்க, பாடலை ஒளியேற்றுங்கப்பா.

0: பாடல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா பாடல் கேட்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி.
0: கனிமொழி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சௌக்கியம். கரூர் எப்படி இருக்கு?
1: கரூர் வெளியில வர முடியாத அளவுக்கு இருக்கு மேடம்.
0: எல்லாரும் அதவே சொல்றாங்க,
2: வெயில்
1: இருக்கு.
0: ஆஹா, பாடல் கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டங்க மேடம்.
0: ஜோக்தா அக்பர் அப்படிங்கற ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல். கேள்வி கேட்கலாங்களா?
1: ஆ, கேளுங்க மேடம்.
0: தாவரங்களில் விதை உருவாக்கத்திற்கு பயன்படும் பொருளின் பெயர் என்ன? தாவரங்களில்

0: தாவரங்களில் விதை உருவாக்கத்திற்கு பயன்படும் பொருளின் பெயர் என்ன? அது வந்து அந்த தாவரத்தில் இருக்கும். பூக்களில் அதிகமாக இருக்கும், பூக்களில் தான் இருக்கும். எல்லா தாவரங்களும் சொல்ல முடியாது, பூக்கள் இருக்கும்.
1: மகரந்த பூ
2: மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அந்த மகரந்தம் எப்படி இருக்கும்?
1: மகரந்தம் கலர் நல்லா பிரைட்டா இருக்கும், வயலட் கலர்ல இருக்கும்.
0: அப்ப பிரைட்டா இருக்குமா?
2: பிரைட் வயலட்
0: பிரைட்டா இருக்குன்னு சொல்றத விட எல்லாத்துலயும் வந்து அது கொஞ்சம் தடிமனா லேசா, அந்த பூவோட இதழ்கள் சூழ்ந்திருக்க நடுவுல அந்த மகரந்தம் ரொம்ப அழகா சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கும், அப்படிதானுங்க? அந்த சிம்மான தேடி தேனீக்களும் பூச்சிகளும் அந்த உணவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சிம்மாசனம் உட்கார்ந்துருக்க இரு, நீ வந்து நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு
2: பரப்பி விட்டுரும்.
0: மற்ற இடங்களுக்கு போய் அப்படியே பரப்புவாங்க அந்த மகரந்தம். அருமையான பதில். என்ன பாடல் கேட்கலாங்க? பரிசு பாடலாம்
1: மேடம். வீரா படத்துல இருந்து
0: ஒரு சிறு விளம்பர இடைவெளி பிறகு கேட்கலாங்களா? நன்றிங்க.
3: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
5: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: அதாவது நம்ம ஒளிபரப்பிய பாடல்கள்ல இருந்து கேள்விகள் கேட்கும்போது பதில்களை ரொம்ப அழகா அள்ளி கொடுத்துட்டாங்க. அதுல 4:50 ஆயிடுச்சு,
1: 19 செகண்ட்
0: போனதே தெரியல இல்லைங்களா. ஒருவேளை நிவேதா கூட நான் நிகழ்ச்சி பண்ணது இல்லை, இன்னைக்குதான் முதல் முறை நிகழ்ச்சின்றனால நேரம் இவ்வளவு வேகமா ஓடிடுச்சா
1: அப்படின்னு சொல்லலாம்.
0: சொல்லலாமா பத்தியா, எல்லாரும் கேட்டுக்கங்க, இந்த தற்பெருமன் சொல்றது என்ன சிக்கந்தர் சொல்ற. சரி, நம்ம பாடலை ஒளியேற்றுவோமா? பண்ணலாமா வேண்டாமா? நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா பண்ணலாம்.
1: பண்ணலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பேர் சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? இருவரும்
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கோம் மேடம்.
0: பாடல் கேட்டீங்களா?
1: இல்ல மேடம், அது கேட்கல. இன்னொரு பாடம் ஒளிபரப்புக்கு மேடம்.
0: இன்னொரு பாடலா?
1: இன்னொரு முறை.
0: இன்னொரு முறையா? இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னொரு முறை போடுங்க அது கிடையாதுன்னு சொல்லியிருந்தமே
1: மேடம். அது எனக்கு கேட்கல மேடம்.
0: ஏன் கேட்கல?
1: இணைப்புல இருந்ததுனால கேட்கல. நீங்க
2: இணைப்புல இருந்ததுனால கேட்கல.
0: அந்த காரணம் நீங்க சொன்னனால அந்த பாடலை ஒளிபரப்பும். அது இல்லாம நேரமின்மையும் ஒரு காரணமாக இருக்கிறது. பாடலை ஒளியேற்றுங்கள்ப்பா.

0: கேட்டிங்களா?
1: ஆமா மேடம்.
0: நான்கு புறமும் நீரால் சூழப்பட்ட பகுதியின் பெயர் என்ன?
1: கடல் தீவு மேடம்.
0: கடல் தீவு மட்டும்? ஓ, நீரால்னு சொல்லியாச்சு.
2: நீரால்னு சொன்னதுனால கடல் தீவு பேர்.
0: சரிங்க, என்னென்ன தீவெல்லாம் இருக்கு அப்ப?
1: இல்லைங்க மேடம்,
0: தீவுக என்னென்ன தீவெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும்? கடல் தீவுன்னு சொல்றீங்க.
1: தீவுகள் இருக்கு மேடம்.
0: ஆ, என்னென்ன தீவு இருக்கு சொல்லுங்க.
1: கலத்தனி தீவு இருக்கு,
0: அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற கடல் தீவுல வந்துரும். நான் தீவுகளே என்னென்ன தீவு இருக்குன்னு கேட்டேன்.
1: தீவுகள் கரெக்டா தெரியல மேடம்.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாங்க? பாடல் கேட்கலாம். நம்ம கேட்டோம் இல்லைங்களா இவர்கிட்ட என்னென்ன தீவு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அதுல வந்து கண்டத்தீவு, கடல் தீவு, பவளத்தீவு, மண் தீவு, இப்படி நிறைய தீவுகள் இருக்குது. ஆமா, எண்ணிக்கிட்டே போகலாம் இல்லைங்களா. அதுல வந்து அந்த தீவுலையும் வந்து உலகிலேயே மிகச்சிறிய தீவு, பெரிய தீவு நீங்க சொல்லுவீங்க, மிகச்சிறிய தீவுனா அது என்ன தீவா இருக்கும் சொல்லிடலாமா?
2: நீங்க சொல்லுங்க.
0: ஜஸ்ட்ரூம் என்எஃப் அப்படின்றது ஒரு ஜஸ்ட்ரூம் என்எஃப் ஐஸ்லாண்ட், உலகின் மிகச்சிறிய தீவான். அந்த மிகச்சிறிய தீவுல எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு, ஒரு மரம்,

0: ஒரு குட்டியோண்டு புல்வெளி,
1: இவ்வளோதான்
0: இருக்கிற அளவு இருக்குமா.
1: ஓஹோ,
0: அப்படி ஒரு தீவு இருக்குது. ஆனால் உலகிலேயே வந்து மிகச்சிறிய தீவு நாடு அப்படின்னு இருக்கு. அந்த தீவு நாடுனா அது வந்து நவ்ரு.
1: நவ்ரு
0: அது தீவு நாடு. ஆனால் சிறிய தீவுனா ஜஸ்ட்ரூம் என்எஃப் அப்படின்றது. மிகப்பெரிய, உலகின் மிகப்பெரிய தீவுனா கிரீஸ்லாந்து. அந்த தீவு ரொம்ப ரொம்ப பெரிய தீவு இல்லைங்களா? சரி, இந்த அவங்க கேட்ட பாடலையும் நம்ம கேட்கலாம். இப்போ
1: கொடுங்க.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: வழங்கிய வண்ணத்தூரிகை
6: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம என்ன நிகழ்ச்சி கேட்டோம்?
7: பாட்டுக்குள் பதில்.
6: இந்த பாட்டுக்குள் பதில் வந்து மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் திங்கள் மாலை 4 மணிக்கு. அப்போ நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு என்ன அப்படின்னு கேட்பீங்க இல்லையா?
7: கண்டிப்பாக கேட்போம்.
6: அது வந்து சினிமா கொட்டகை, சரிங்களா? இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
7: நிவேதா பால்ராஜ்,
6: லக்ஷ்மி நாகேந்திரன், நன்றி, வணக்கம் நேயர்களே. சரி, இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பொறியியல் நுட்பம் கொடுத்துருப்பாங்க
7: ஆர் சுந்தரராஜன், எஸ் அனீஷ்.
6: கணினியில் ஒரு கலவையை செஞ்சு கலக்குனார்ல தம்பி
7: சிக்கந்தர் ராஜா.
6: அழைப்புகளை ஒருங்கிணைச்சு கொடுத்த அந்த தங்கச்சி
7: எஸ் கலைவாணி.
6: இனி அலைவரிசை நுறுப்புலியாய் இந்த நினை கேட்கலாம் இடைக்கால மெட்டுக்களோடு
7: சித்திரச்சவான
6: நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
7: நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவிற்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மாலை வானம் தூரிகை எடுத்தால் மேகங்கள் ஓவியமாகும். மனம் அந்த ஓவியத்தை ரசிக்க தொடங்கினால் ஒவ்வொரு பாடலும் ஒரு வண்ணமாகும். அந்த வண்ணங்களில் உங்கள் நினைவுகளையும் ரசனைகளையும் கலந்திட மனதை வருடும் பாடல்களோடு மாலை பொழுதை அழகாக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வி கதிரேசன். மனம் சொன்னதை உதடு சொல்லவில்லை, மௌனம் மட்டும் காதலை மறைக்கவில்லை. சொல்ல தயங்கிய வார்த்தைகளெல்லாம் கண்களில் வந்து கவிதையானது.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

மணி 10 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நெஞ்சின் சுவர்களில் நீ வரைந்து சென்ற நினைவுகளின் வண்ணங்கள் காலம் கடந்தும் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கிறது, நேற்று வரைந்த ஓவியம் போல.

மனமருடும் பாடல்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். ஒரு பார்வை போதுமென்று உள்ளம் 1000 கதை சொன்னது, சொல்ல நினைத்த காதலோ சொல்லாமல் கவிதையானது.

5:21 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். காற்றோடு வந்ததல்ல காதலோடு வந்த செய்தி, கனவோடு சேர்ந்ததல்ல காலமெல்லாம் தொடரும் வந்தம். மனம் மாலை சூடும் நாளை மனம் எண்ணி காத்திருக்க, மௌனத்திலும் கேட்குதே காதலின் கீதம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
1: ஒரு கால் கட்டு போட்டா திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு. மனக்கணக்கு ரொம்ப தப்புடா, எல்லாம் பாழா போச்சு.
2: சீர்காழிய கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டா உன் அண்ணே மகன் உர விட்டு போக கூடாதுன்னு.
1: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல.
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
3: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அப்ப காத்துருங்க, இன்று 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

5:28 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். வாசம் தரும் சந்தனம், வண்ணம் தரும் குங்குமம், வாழ்வை தரும் காதல், மாறாத ஒரு பந்தம், மனம் விரும்பிய துணை, கைகோர்க்கும் வேலை, மனம் மகிழும் வாழ்க்கை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். சித்திர செவ்வானம். தென்றல் கூட இன்று தேனாய் வந்து வருடுதே, எதுவும் மாறவில்லை என்றாலும் என் மனது மட்டும் அலறுதே. சில சந்தோஷங்களுக்கு காரணம் தெரியாது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 35, தாயும் மகனும். காட்டாற்றின் அருகில் இருக்கும் மகேந்திர மண்டபத்தின் வாசலில் 7-8 பேர் ஒரு பல்லக்குடன் நின்றதை பார்த்ததும் பொன்னனும் விக்ரமனும் நின்றார்கள். பொன்னனிடம் அங்கிருந்த ஒருவன் உறையூர் மகாராணி அகப்பட்டுவிட்டார் என்று தெரிவித்தான். இனி மகாராணி அகப்பட்டுவிட்டார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமனுக்கும் பொன்னனுக்கும் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிற்று. இருவரும் குதிரை மேலிருந்து கீழே குதித்தார்கள். அப்போது உள்ளே இருந்து, குமரப்பா, யாரங்கே? பொன்னன் குரல் மாதிரி இருக்கிறதே என்று ஒரு பேச்சு குரல் கேட்டது. அது மகாராணி அருள்மொழி தேவியின் குரல். அம்மா என்று அலறிக்கொண்டு விக்ரமன் மகேந்திர மண்டபத்துக்குள் நுழைந்தான். பொன்னனும் பின்னோடு சென்றான். அப்போது அந்த இருளடைந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து ஒரு பெண் உருவம் வெளியே வந்தது. அது அருள்மொழி ராணியின் உருவம்தான். ஆனால் எவ்வளவு மாறுதல்! விக்ரமன் கடைசியாக அவரை பார்த்தபோது இன்னும் யவ்வனத்தின் சோபை அவரை விட்டு போகவில்லை. இப்போதோ முதுமை பருவம் அவரை வந்தடைந்து விட்டது. 3 வருஷத்துக்குள் 30 வயது அதிகமானவராக காணப்பட்டார். விக்ரமன் ஒரே தாவலில் அவரை அடைந்து சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்து அவருடைய பாதங்களை பற்றி கொண்டான். அருள்மொழி ராணி கீழே உட்கார்ந்து விக்ரமனுடைய தலையை தூக்கி தன் மடிமீது வைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். விக்ரமனை பின்தொடர்ந்து மண்டபத்துக்குள் நுழைந்த பொன்னன் மேற்படி காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாக அவனுடைய பார்வை மண்டபத்தின் ஒரு பக்கத்தில் கட்டுண்டு கிடந்த உருவத்தின் மேல் விழுந்தது. மங்களான தீவர்த்தியின் வெளிச்சத்தில் அது குள்ளனுடைய உருவம் என்பதை பொன்னன் கண்டான். பொன்னனுடைய பார்வை குள்ளன் மீது விழுந்ததும் குள்ளன் ஹி ஹி ஹி என்று சிரித்தான். அந்த சிரிப்பை கேட்டு விக்ரமனும் அவனை பார்த்தான். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பொன்னா என்றான். ஆம் மகாராஜா, மாமல்லபுரத்திலிருந்து தங்களுக்கு வழிகாட்டி வந்த சித்திரக்குள்ளன்தான் இவன் என்றான். குள்ளன் மறுபடியும் ஹி ஹி ஹி என்று சிரித்தான். அருள்மொழி ராணி எல்லாரையும் மாறி மாறி பார்த்தாள். யாரை என்ன கேட்பது என்று தெரியாமல் திகைப்பவளாய் காணப்பட்டாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல் இருக்கிறது. அந்த மலை குகையில் எத்தனை நாள் இருந்தேன் என்பதே தெரியாது. கடைசியில் அருவியில் விழுந்து உயிரை விடலாம் என்று எத்தனித்த போது சிவனடியார் வந்து தடுத்து காப்பாற்றினார். உன் மகன் திரும்பி வந்திருக்கிறான், அவனை எப்படியும் பார்க்கலாம் என்று தைரியம் கூறினார். பொன்னா, காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்ரமனை நீ காப்பாற்றினாயாமே என்று கேட்டாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
5: கோ கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

5:45 நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். சொல்ல நினைத்த வார்த்தைகள் மௌனத்தில் மறைந்தாலும் உன் ஒரு அழைப்பில் அத்தனையும் உயிர் பெறுது.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று மதுரை மாவட்டம் தவிட்டுச்சந்தை திரௌபதி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

மதுரை மண்ணில் எங்கு தொட்டாலும் அது சிலப்பதிகார கதையோடு பிணைக்கப்பட்டிருக்கும். அதிலும் எளிய மக்கள் சிலப்பதிகார கதை சார்ந்த நம்பிக்கைகளை தம் வாழ்வியலோடும் வழிபாட்டோடும் இணைத்திருப்பார்கள். அப்படி மதுரை மக்களின் வழிபாட்டில் திரௌபதியும் பஞ்ச பாண்டவர்களும் அரவானும் இணைந்தது குறித்து நாட்டுப்புற குறிப்பு ஒன்று காணப்படுகிறது. கோவலன் பாண்டிய மன்னனால் கொலை செய்யப்பட்ட போது கண்ணகி மதுரையை தீக்கிரையாக்கினாள். மதுரை முற்றிலும் அழிந்தது. அதன்பின் மதுரை மீண்டு எழுந்த போது எங்கே மீண்டும் மதுரைக்கு ஏதேனும் கெடுதல் நேருமோ என்று அஞ்சினர் மக்கள். அவ்வாறு தீவினை ஏதும் நிகழாதிருக்க வேண்டும் என்று பார்வதி பரமேஸ்வரரை வேண்டினர். அப்போது அவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கிய பார்வதி தேவி அசரீரியாக பதில் சொன்னாள். பஞ்ச பாண்டவர்களின் தேவியான திரௌபதி ஆதிசக்தியின் அம்சமாகவும் பஞ்ச பூதங்களையும் அடக்கியாலும் சக்தி கொண்டவளாகவும் விளங்குபவள். அப்படிப்பட்ட திரௌபதி அம்மனை மதுரையில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தால் தீவினை பயமின்றி வாழலாம் என்று வாக்குரைத்தாள் தேவி. இதை கேட்ட மக்கள் பக்தியோடு திரௌபதியினை வழிபாடு செய்ய தொடங்கினர் என்கிறது அந்த நாட்டுப்புற குறிப்பு. அப்படி மதுரை மக்களின் வழிபாட்டில் கலந்த திரௌபதி வழிபாட்டின் அடையாளமாக திகழ்கிறது மதுரை தவிட்டுச்சந்தை தெற்கு மாசி வீதியில் இருக்கும் திரௌபதி அம்மன் கோவில்.

இந்த கோயில் கிபி 1884 ஆண்டு கட்டப்பட்டது. ஆரம்பத்தில் அத்திமரத்தில் அம்பாளை செய்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தவர்கள் பிற்காலத்தில் சிலா விக்ரமாக மாற்றினர் என்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இரண்டு கருவறைகள் உள்ளன. ஒன்று அன்னை திரௌபதிக்கு, மற்றொன்று தர்மராஜனுக்கு. 2 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் திரௌபதி அம்பாள் கருணையே வடிவாக காட்சி கொடுக்கிறாள். அன்னையின் பெரிய திருவள்ளிகள் காண்பவரின் குணத்துக்கு ஏற்ப காட்சி கொடுக்குமாம். இங்கு அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அரளி மலர்கள் சாத்தி வழிபடுவதன் மூலம் வேண்டும் வரம் பெறலாம் என்பது நம்பிக்கை. மற்றொரு கருவறையில் தர்மராஜன் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். கருவறையை அடுத்த அர்த்த மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் சந்நிதியும்

0: காளியம்மன், கமலக்கன்னியம்மன் சன்னதியும் உள்ளன. இந்த ஆலயத்தின் சிறப்புகளில் ஒன்று சந்தோஷி மாதா சன்னதி. சந்தோஷி மாதா விநாயக பெருமானின் மகளாக கருதப்படுபவர். வேண்டும் வரம் தரும் சந்தோஷி மாதா வழிபாடு வடநாட்டில் மிகவும் பிரபலம். தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்களில் மட்டும் இருக்கும் சந்தோஷி மாதா சன்னதி இந்த ஆலயத்தில் உள்ளது. விநாயக பெருமானோடு சந்தோஷி மாதா இருக்கும் சன்னதி இங்கு குடியிருக்கும் வட மாநில பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் சன்னதியாக இருக்கின்றது. சந்தோஷி மாதாவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். வெள்ளிக்கிழமை உணவில் புளி சேர்க்காமல் இருந்து சந்தோஷி மாதாவுக்கான துதிப்பாடல்களை பாடி வழிபாடுகள் செய்கின்றனர் பக்தர்கள். கோயிலின் மகா மண்டபத்தில் 25 தூண்கள் உள்ளன. இந்த மகா மண்டபத்தில் உபதேச கிருஷ்ணன், முத்தாலு ராவுத்தர் சுவாமி, ஸ்ரீ சத்யநாராயணன், ஸ்ரீ சுப்பிரமணியர், பஞ்சலோக சித்திரகுப்தர், குரு பகவான், சனி பகவான் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு அரவான் சன்னதி. இங்கு அரவான் ஸ்ரீ நல்லமுடி அரவானாக காட்சி கொடுக்கிறார். ஆதிசக்தியின் அம்சமாகவும் பஞ்சபூதங்களையும் அடக்கியாளும் சக்தி கொண்டவளாகவும் விளங்கும் திரௌபதி அம்மன் நமக்கு நல்வாழ்வை அருளட்டும். இன்று மதுரை மாவட்டம் தவிட்டுச்சந்தை திரௌபதி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நல்ல விஷயங்களை பேச கேட்க இதெல்லாம் நடக்கிற போது எப்போதும் இனிமே இருக்குதுங்க. எல்லாம் இன்பமயம் அப்படின்னு ஒரு பாட்டு. NS கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர் அவர்கள், தன்னுடைய திரைப்பட உலகத்துல பெரும் புகழை சம்பாதித்தவர். மணமகள் அப்படின்னு ஒரு படம் இயக்கிறார். அப்படி இயக்கிற போது அந்த முதல் படத்துல பெரிய பெரியவங்கள்லாம் நடிக்க வைக்கிறார். ML வசந்தகுமாரி அவர்களை கூப்பிட்டு பாடல் ரொம்ப இனிமையாக தொடங்கணும் அப்படின்ட்டு எல்லாம் இன்பமயம் அப்படின்னு அந்த பாட்டை தொடங்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப பாருங்க, நல்ல சொற்களை சொல்ற போது அது எவ்வளவு பெருமையா இருக்குது. இனிமை நிறந்த சொற்களை பேசினா என்ன லாபம் தெரியுங்களா? திருவள்ளுவரே சொல்றாரு, ஒரு கனி ஒரு காய் ரெண்டையும் எடுத்து பாருங்க. கனி இருக்கிறப்ப நாம ஏன் காயை போய் எடுக்கணும்? இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காயை இருந்துட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல பழம் இருந்தா பழத்தை தான் வாங்குவோம், காயை வாங்க மாட்டோம். பழத்தோட தன்மை என்ன? இனிக்கும், சுவைக்கும், நல்லா இருக்கும், காய் கசக்கும், புளிக்கும், எல்லாம் சரி. அதனால இனிமையான சொற்களை எப்போதும் பயன்படுத்துங்க, கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். கி ராமலிங்கனார்னு குறை எழுதுற போது ஒன்று சொன்னாருங்க, எப்படி தெரியுங்களா? இந்த கனி போன்ற வார்த்தைகளை நாம் கனிவாக பயன்படுத்தினால் கனி அப்போது ருசியாக இருக்கும், இனிமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே பிற்பாடு அது பயனையும் தருனாருங்க. எப்படி பயனை தரும் தெரியுமா? இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டோட அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, சின்ன பிள்ளையில நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு பிள்ளை இதே தான் தெரில, அதை சாப்பிட்டு பிடிச்சோன்னே போய் தோட்டத்தை ஊண்டி வச்சிருவேன் நான். எப்படியாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சில சமயம் வந்தாலும் வரும், வந்துருச்சுன்னா வர்ற சந்தோஷம் நான் வச்ச வரோம், நான் வச்ச வரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த கனியை தந்தது, சுவையை தந்தது, இனிமையை தந்தது, ஒரு செடியை தந்தது, இன்னும் சில கனிகளை தரப்போகிறது. இப்படித்தானா சில சமயத்தில் ஒரு சொல் சொன்னால் அப்போது இனிமையை மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேயும் தரும். எப்படி உதாரணம்? ஒரு இளைஞர் வந்து வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறார். போகிறபோது பஸ்ஸில் கூட்டம், கடுமையான கூட்டம். அவர் ஜன்னல் ரோட்டில் உட்காந்துருக்கார். அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றார். இவர் என்ன பண்ணார் பார்த்தார், ஐயோ ஒரு பெரியவர் நிற்கிறார் அப்படின்ட்டு இவர் எந்திரிச்சு, ஐயா நீங்கள் வந்து உட்காருங்க, நீங்கள் எங்கே இறங்குறீங்கன்னு அவர் கேட்டார் அந்த பெரியவர். நான் போகிறது ரொம்ப தூரம்னு, அதுக்கு எதுக்கு எனக்கு இடம் கொடுக்குறீங்க? இல்லையா, என்னால் முடியும், நீங்கள் எனக்காட்டில் மூத்தவர், வந்து உட்காருங்க. அவருக்கு இவருக்கு யாரும் தெரியாது. சரி, போயாச்சு. இன்டர்வியூக்குள்ளே போகிறார். ஒரு மணி நேரம் காத்திருந்து உள்ளே நுழைஞ்சு உள்ளே போனால் இவர் யாருக்கு இடம் கொடுத்தாரோ அவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு விஷயத்தை பாருங்க, இன்டர்வியூலாம் நல்லா நடக்குது, அதே போல் எல்லாம் முடியுது. கடைசியில் ஒரே மாதிரி ஒரு 5-6 பேர் வர்ற போது யாரை தேர்ந்தெடுக்கலான்னு இந்த பெரியவர் சொன்னாராம், இந்த பையனுடைய அந்த நடவடிக்கை நல்லா இருந்ததுங்க, ஏன் இந்த பையனை தேர்ந்தெடுத்தேன்னு பாருங்களேன். அப்போதைக்கு இனிமையை மட்டுமில்லை எதிர்காலத்துக்கான வாய்ப்பையும் அது தந்தது என்று சொன்னால், நல்ல சொற்களை பேச பழகிக்கொண்டால் நமக்கு மட்டுமில்லைங்க கேட்குறவங்களுக்கும் அது இதம் தருமனைங்கிற மாதிரி, இதம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த இதமான சொற்களை நம்ம சொன்னோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வதற்காகவே வாழ்வோம். அதுதான் எப்போதும் நன்மையும் பெருமையும் உண்டாக்கும். எல்லாம் இன்பமயம் என்

0: என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மாலை நேரம் மனசுக்கு பிடிச்ச இசையோட சேரும் போது அந்த நேரமே இன்னும் அழகாகிடும். ஒரு மலரில் பல மனம் சேர்வது போல பலவிதமான பாடல்களை கதம்பமாய் வழங்க கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்ட.
2: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி சொல்லுக்குள் சொல் கக்கப்போ என்ற 2 விளையாட்டுகளுடன். தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

0: குழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: தன்னுடைய மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் மீது ஏராளமான அவதூறுகளையும் பழிகளையும் சுமத்தி கொண்டிருந்தார் சுந்தர சோழர். சக்கரவர்த்தி கூறிய இந்த அபவாதங்களையெல்லாம் மறுதலித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் சக்கரவர்த்தினியும் அனிருத்த பிரம்மராயரும். மேலும் சக்கரவர்த்தி ஆதித்த கரிகாலனை பற்றி கூறும் பொழுது அவனுடைய மனதிலே நஞ்சை விதைத்திருக்கிறார்கள். நஞ்சை விதைத்தவர்கள் சக்கரவர்த்தினியினுடைய தகப்பன் திருக்கோவலூர் மலையமான் அவர்களில் ஒருவன், கொடும்பாளூர் வேளான் இன்னொருவன், ஒருவேளை அனிருத்த பிரம்மராயரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாரோ என்னமோ என்ற வகையில் சுந்தர சோழர் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்.
1: சுவாமி, நான் யாரை பற்றியும் அவர்களுக்கு பின்னால் பேசும் வழக்கமில்லை. சற்று முன் தாங்களே தங்கள் அபாயத்தை பற்றி பேசினீர்கள். தங்கள் உள்ளத்தில் அவ்விதம் தோன்றுவதாகச் சொன்னீர்கள். தங்கள் உள்ளத்தில் தோன்றுவது முற்றிலும் உண்மை. சோழர் குலத்துக்கு அபாயம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது இரண்டு வழியாக வருகிறது. இந்த நாட்டில் இப்போது இரண்டு விதமான சதிகள் நடைபெற்று வருகின்றன. பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும்.
2: முதன் மந்திரி அனிருத்தரே, நிறுத்துங்கள். பழுவூர் வம்சத்தார் நூறாண்டு காலமாக சோழ குலத்துக்கு தொண்டு செய்து வந்தவர்கள். பெரிய பழுவேட்டரையர் 24 போர் முனையிலும் போரிட்டு தமது மேனியில் 64 புண்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்று சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்கிறார் என்று சொல்வதைக் காட்டிலும் சூரியன் இருட்டாகிவிட்டது என்றும் கடல் நீரில் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது என்றும் சொல்லுவதை நம்பலாம்.
1: சக்கரவர்த்தி, சூரியனையும் கிரகணம் பிடிக்கிறது. கடல் நீரில் வடவா முகாக்னி கொடுந்து விட்டெறிகிறது. ஆனால் அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. பழுவேட்டரையர்கள் சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்வதாக நான் கூறவே இல்லை. மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்காக அவர்கள் மிகுந்த பிரயத்தனம்

0: செய்து வருகிறார்கள். மகா சிவ பக்தராகிய கண்டராதித்தருடைய புதல்வருக்கு பட்டம் கட்ட எண்ணுவதில் என்ன தவறு? சிம்மாசன உரிமை நியாயமாக மதுராந்தகனுக்குத்தானே உரியது என்றார் சக்கரவர்த்தி.
1: நானும் அதையேதான் சொல்லுகிறேன். மேலும் தாங்களே மனமுவந்து மதுராந்தகத்தேவருக்கு சோழர் குலத்து மணிமகுடத்தை அளிக்க தீர்மானித்து விட்டீர்கள். அப்படி இருக்கும்போது பழுவேட்டரையர் மீது குற்றம் என்ன? தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவே அவர்கள் பிரயத்தனப்படுகிறார்கள்.
0: ஆகையினால் என்னுடைய நன்றி அறிதலுக்கு மேலும் அவர்கள் பாத்திரமாகி இருக்கிறார்கள்.
1: ஆனால் சக்கரவர்த்தி, தங்களுடைய சம்மதம் பெறாத சில காரியங்களும் செய்கிறார்கள். சோழ ராஜ்யத்தை இரண்டாக பங்கு போட்டு காவேரிக்கு தெற்கே உள்ளதை மதுராந்தகத்தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை கரிகாலருக்கும் கொடுத்து விடுவதென்று யோசனை செய்து வருகிறார்கள். சம்புவரையர் மாளிகையில் இன்றைய தினம் அந்த பேச்சு நடந்து வருகிறது. சக்கரவர்த்தி, 100 வருஷ காலமாக தங்கள் முன்னோர்கள் பாடுபட்டு விஸ்தரித்த ராஜ்யத்தை விஜயாலய சோழரும் ஆதித்த சோழரும் மகாபராந்தக சக்கரவர்த்தியும் ஈழம் முதல் கோதாவரி வரையில் நிலைநாட்டிய சோழ மகாராஜ்யத்தை இரண்டாகப் பிளந்து பங்கு போடுவது தங்களுக்கு சம்மதமா?
0: முதன் மந்திரி, ஒரு நாளும் அதற்கு நான் சம்மதம் கொடேன். சோழ ராஜ்யத்தை பிளப்பதற்கு முன்னால் என்னை வெட்டி பிளந்து விடுங்கள் என்று சொல்லுவேன். பழுவேட்டரையர் அத்தகைய முயற்சியில் இறங்கி இருப்பார் என்று நான் நம்பவில்லை. ஒருவேளை எனக்கு அது பிரியமாயிருக்கலாம். என் மகனுக்கு பாதி ராஜ்யமாவது கொடுக்க நான் ஆசைப்படலாம் என்ற எண்ணத்தினால் அவர் இந்த யோசனைக்கு இணங்கியிருப்பார். அது எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்துவிட்டால் கைவிட்டு விடுவார். முதன் மந்திரி, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ஓரங்குல விஸ்தீரணம் கூட குறையாமல் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வைப்பேன். அதை என் மக்கள் எதிர்த்தாலும் சரி, பழுவேட்டரையரே எதிர்த்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை.
1: சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் எதிர்த்தால் பொருட்படுத்த வேண்டியதில்லை. தங்கள் புதல்வர்களோ எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்கு தடை இவையெல்லாம் அல்ல. அந்த தடை இன்னும் பெரிய இடத்திலிருந்து வருகிறது. தாங்களும் நானும் இந்த சோழ நாட்டு மக்கள் அனைவரும் போற்றி வணங்கும் தெய்வ பெண்மணியிடமிருந்து அந்த தடை வருகிறது. சில நாளைக்கு முன்பு கூட அவரிடம் பேசி பார்த்தேன்.
0: செம்பியன் மாதேவியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அந்த மாதரசியின் மனத்தையும் யாரோ கெடுத்திருக்கிறார்கள். நான் என் புதல்வர்களுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுவதாக பெரிய பிராட்டி கருதி வருகிறார். முதன் மந்திரி, அவரை உடனே இங்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் அவருடைய மனதை மாற்றிவிடுகிறேன்.
1: சக்கரவர்த்தி, அது அவ்வளவு சுலபம் அல்ல. மகான் கண்டராதித்தர் தமது தர்ம பத்தினிக்கு அவ்விதம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய மரணத் தருவாயில் நான் அவர் அருகில் இருந்தேன். மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்பதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என் துணைவிக்கு தெரியும் என்று தங்கள் பெரிய பாட்டனார் சொன்னார்.
0: முதன் மந்திரி, அப்படிப்பட்ட தடை உண்மையில் இருக்கிறதா? அது இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா?
1: தெரிந்திருந்தால் தாங்கள் கேட்கும் வரையில் காத்து கொண்டிருப்பேனா? பெரிய பிராட்டியை அடைத்து வரச் செய்து தாங்கள்தான் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஆமாம், அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு தொல்லை கொடுத்து வருகிறது. பெரிய பிராட்டியை உடனே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்ப ஏற்பட்ட தடையாயிருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். அவரை அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பலாம்? ஏன், என் குமாரியையே அனுப்புகிறேன். தேவி, குந்தவையை உடனே இங்கே அழைத்து வா
2: என்று சுந்தர சோழர் மலையமான் மகளை பார்த்து கூறினார். சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் நடந்த சம்பாஷணையை வானமா

தேவி ஒரு காதினால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவளுடைய கவனமெல்லாம் சற்றுமுன் அருகிருந்து சென்ற வாய்ப்பே செய்யலா ராணியின் பேரிலேயே இருந்தது. ஆதலின் சக்கரவர்த்தி குந்தவையை அழைத்து வரும்படி சொன்னதும் மலையமான் மகள் அங்கிருந்து அந்தப்புரத்துக்கு விரைந்து சென்றாள். அவள் அந்தப்புரத்தை அடைந்தபோது குந்தவை, வானதி, பூங்குழலி ஆகியவர்கள் பெருங்கலக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அதற்கு காரணத்தையும் மகாராணி உடனே தெரிந்து கொண்டாள். வாய்ப்பேச இயலா ராணியை அங்கே காணவில்லை. எங்கே என்று கவலையுடன் கேட்டபோது குந்தவை கூறியதாவது, அம்மா, தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவது சுலபமான காரியமாக இல்லை. ஆயினும் நாங்கள் மூன்று பேருமாகச் சேர்ந்து வற்புறுத்தி மந்தாகினி தேவியை குளிப்பாட்டினோம். பிறகு புதிய ஆடைகள் அணிவித்தோம். வானதி அவருடைய கூந்தலை வாரி முடித்துக் கொண்டிருந்தாள். பூங்குழலி பூ தொடுத்து கொண்டிருந்தாள். ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டிருந்த போதே இவளுடைய கூச்சல் கேட்டது. திரும்பி வந்து பார்த்தால் மந்தாகினி தேவியை காணவில்லை. கூந்தலை வாரி முடி போட்டவுடனே

0: புதிய ஆடைகள் அணிவித்தோம். வானதி அவருடைய கூந்தலை வாரி முடித்துக் கொண்டிருந்தாள். பூங்குழலி பூத்தொடுத்துக் கொண்டிருந்தாள். ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டிருந்த போதே இவளுடைய கூச்சல் கேட்டது. திரும்பி வந்து பார்த்தால் மந்தாகினி தேவியை காணவில்லை. கூந்தலை வாரி முடி போட்டவுடனே திடீரென்று அவர் திமிரிக்கொண்டு ஓடிப்போனாராம். அக்கம் பக்கத்து அறைகளில் எங்கேயும் காணவில்லை. இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டு மலையமான் மகள் புன்னகை புரிந்தார். அவருக்கு அலங்காரம் செய்தபோது எதிரில் கண்ணாடி இருந்ததா என்று கேட்டாள். இருந்தது, சற்று தூரத்தில் இருந்தது என்றாள் வானதி. அவருடைய அலங்கரித்த உருவத்தை தற்செயலாக கண்ணாடியில் பார்த்திருப்பார். அது அவருக்கு வெட்கத்தை உண்டாக்கியிருக்கும். அதனால் ஓடி எங்கேயாவது மறைந்து கொண்டிருப்பார். இன்னும் நன்றாக தேடிப்பாருங்கள். ஒருவேளை அந்த புறத்து பூங்காவிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்தாலும் இருப்பார். மதில் ஏறி குதிப்பது, பலகணி வழியாக குதிப்பது போன்ற காரியங்கள்தான் அவருக்கு வழக்கமாயிற்றே என்றாள் சக்கரவர்த்தினி.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பழுவேட்டரையர்களை குறை சொல்லி வர்றதால அனிருத்தர் திருக்கோவலூர் மலையமானையும் பூத்தி விக்ரமகேசரியையும் ஆதரிப்பதாக கருதுகிறார் சக்கரவர்த்தி. இந்த குற்றச்சாட்டு அனிருத்தரை பெரிதும் பாதிக்குது. ரெண்டு விதமான சதிகள் நடப்பதை சொல்லியும் பேரரசர் ஏற்பதா இல்லை. மாபெரும் சாம்ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்க சம்புவரையர் மாளிகையில் பேச்சு நடக்குதுன்னு சொன்னப்புறம்தான் அவர் அனிருத்தரின் பேச்சை கவனமாக கேட்க தொடங்கியதை பார்த்தோம். மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட தடையாயிருப்பவர் செம்பியன் மாதேவியார் என்பதை நினைவுபடுத்துகிறார் பிரம்மராயர். சரி, பழையாறையில் மாதேவடிகள்னு போற்றப்படுற அந்த மூதாட்டியோடு அனிருத்தர் நடத்தின இரகசிய உரையாடலின் இந்த பகுதியை நாம் நினைவுபடுத்திப்போம். சக்கரவர்த்தி இப்போதே மதுராந்தகருக்கு முடிசூட்டிவிட்டு சிங்காதனத்திலிருந்து விலகிக்கொள்ள விரும்புகிறார். இதற்கு தங்கள் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். சக்கரவர்த்தி அவ்விதம் செய்ய விரும்பலாம், ஆனால் அதற்கு என்னுடைய சம்மதம் ஒரு நாளும் கிட்டாது. என் பதியின் விருப்பத்திற்கு விரோதமான இந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நேர்களே, சக்கரவர்த்தியின் தூதனாக வந்திருப்பதாகவும் மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்ததாகவும் சொல்லியும் அந்த மூதாட்டி இம்மியும் அசையல்ல. சரி, வடவா முகாக்கினி பற்றின குறிப்பை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆமாம், கோடிக்கரைக்கு வந்தியத்தேவனோட வந்திருந்த வைத்தியர் மகன் பூங்குழலியிடம் களவு மனம் புரிஞ்சுக்குவோமான்னு கேட்டான் அல்லவா. இதை ஒட்டின சிந்தனையில் சிறிய குட்டையில் உள்ள தண்ணீர் வடவா முகாக்கினி மீது காதல் கொண்டது போலத்தான்னு வல்லவரையன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டது நினைவிருக்கும். கடலுக்கு அடியில் குதிரை முகம் கொண்ட வடிவத்தில் ஊழித்தி இருப்பதாக கொள்ளும் தொன்மக்கருத்து. ஒட்டக்கூத்தரின் தக்கையாக வரணியில் வடவை வெந்தழல் என்ன விழுங்கிய கடவுள் வெஞ்சின காளிகள் ஆடவேன்னு வடவா முகாக்கினி வடவைன்னு குறிப்பிடப்படுது. வீரபத்ரரின் சினத்தி போல இருக்குதான் கடலை உறிஞ்சி குடிக்கும் வடவை அனல். அடுத்து விஸ்தீரணம் என்கிற சொல், இதன் பொருள் பரப்பு விரிவு, நல்லா விரிஞ்சு பறந்துள்ள அகலிடம். அகலத்தை குறிக்கும் வித்தாரம் என்கிற சொல்லையும் இதோடு இணைச்சு பார்க்கணும். நாற்கவி என்கிற நால்வகை கவிகளில் ஒன்று வித்தாரக்கவி, விரிவும் அழமும் விளக்கமும் கொண்டது. நல்லது. குந்தவையை கொண்டு செம்பியன் மாதேவியாரின் மனத்தை மாற்ற சுந்தர சோழர் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இசையை காட்சியின் வழியாக இதயத்திற்கு தூது அனுப்பிய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், நிவேதா பால்ராஜ். இனி கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு, கட்செவி வாயிலாக நேயர் விருப்ப பாடல். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. தகவல் பரிமாற்றத்திற்காக தூது அனுப்பியது ஒரு காலம், ஓலை பேசியது ஒரு காலம், கடிதம் உணர்வுகளை சுமந்தது ஒரு காலம், காலம் நகர எஸ்எம்எஸ் வேகத்தை தந்தது ஒரு காலம், இன்றைக்கோ கட்சவி வழியா வணக்கம் இந்த பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்ற காலம். ஆனால் பாருங்க, செய்தி சொல்லும் மரதா மாறியிருக்கே தவிர மனசுக்கு பிடிச்ச இசை ஒரு பாடல் கேட்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இன்னும் மாறவே இல்லை.

நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்க உங்களுடைய பெயர், ஊர், தங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் குறிப்பிட்டு குரல் பதிவாக 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு அனுப்பலாம்.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கும் முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம்.
1: இனிய இரவு வணக்கம். ஆசையில் குக்கு நிகழ்ச்சியில் இணைவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சந்தனம். எனக்கு பொங்கி வரும் காவேரி படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல், வெள்ளி கொலுசுமணி வேணான கண்ணுமணி என்ற அருமையான பாடலை ஒழுங்குபடி கேட்டுக்கொள்கிறேன்.
0: நேயருக்காக பாடல் வருகிறது.

0: 7:14 நாம் இணைந்திருக்கிறோம் கூடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். அடுத்த படலை யார் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: திருப்பூர் கோல்டன் நகர்லேருந்து சிவா பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து தென்றல் வரும் வழியே. நன்றி, வணக்கம்.
0: இதோ அவருக்காக காற்றலைகளில் தென்றல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட

0: ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேயர்கள் தங்களுடைய விருப்பப்பாடலை கேட்க உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் குரல் பதிவாக குறிப்பிட்டு 94 86 28 24 20 என்ற எனக்கு அனுப்பலாம். கோடை பண்பலையில் இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் பாடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம்.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். எங்கள் ஒரு காவக்காரன் படத்திலே இருந்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி அந்த பாடல் கொடுங்க. நான் ராமநாதபுரத்திலேருந்து ரிஃபாயா. நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் அற்புத கலையான
1: அந்த குழந்தையோட பேரு காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோத்து போயிட்டேன். அந்த குழந்தையை நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாம என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு.
0: ஆம் நேயர்களே, நடிப்பு, வசனம், இசை, ஒளி, அரங்க அமைப்பு என அனைத்தையும் இணைத்து கேட்போமா நாடகமாக?
2: சரி, கொடைத்தன்றல்ல எப்பவுமே பாடல்கள் மட்டும்தானே வளம் வரும். இது என்ன நாடகம், என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்ப காத்துருங்க, இன்று இரவு 9 மணி வரை தவறாம கேளுங்க, ரசிங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நேரம் 7:27 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் படம் மதகஜராஜா பாட்டு. சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, சின்ன சேலம் போகிற வண்டி, அதில் ஏறி போகலாமா சேலம், நான் அடிக்கட்டுமா தஞ்சாவூர் மேலும். பாடலை விரும்பும்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: இசைப்பாடும் அன்பிலை, இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் சொந்த பந்தம் நிகழ்ச்சி. சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையம் தேடி ஒரு அழகான அருமையான சொந்தம் வந்திருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் அருண்.
0: அருண், எங்கிருந்து வரீங்க?
1: நான் சென்னையில இருந்து வரேன்.
0: சென்னை. சென்னைன்னு எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப பரபரப்பா இருக்கும், அதோட ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்படின்னா. இது தவிர சென்னைன்னு உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்?
1: சென்னைன்னா சென்னையோட பன்முகத்தன்மை. அங்கே எல்லா பலதரப்பட்ட மக்களும் இருப்பாங்க, உயர்ந்தவங்களும் இருப்பாங்க, நம்மள மாதிரி நடுநிலைமையும் இருப்பாங்க, அது கீழே உள்ளவங்களும் இருப்பாங்க.

0: எல்லார் கூடயும் ஒரு பழகக்கூடிய ஒரு அனுபவமும் கிடைக்கும். அப்படித்தானே? ஆமாம். எப்போ கொடைக்கானலுக்கு வந்தீங்க?
1: கொடைக்கானலுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது.
0: எந்தெந்த இடங்கள்லாம் பார்த்தீங்களா எதுவும்?
1: நான் நிறைய டைம் வந்திருக்கேன் கொடைக்கானல். இது
0: அடிப்படையாவே
1: கமலோட தீவிர ரசிகர், அதனால
0: மனிதர் உணர்ந்து கொள்ள
1: மனிதர்கள்
0: கூட சேர்ந்து போய்.
1: நான் நண்பர்கள் கூட சேர்ந்துதான் வந்திருக்கேன். ஒரு தடவை தங்கச்சியோட வந்திருக்கேன்,
0: சரி,
1: பிறகு அதுக்கப்புறம் ஃபுல்லா நண்பர்களோட.
0: இப்ப திரும்பியும் வரும்போது அங்க குணாக்கு போவீங்க அப்படிதானே?
1: ஆமா, கண்டிப்பா.
0: தொடர்ந்து கொடைக்கானலுக்கு வாங்க, எல்லா இடமும் பாருங்க.
1: கண்டிப்பா.
0: இயற்கையோட அழக வந்து கொடைக்கானல் எவ்வளவு அழகா நமக்கு வந்து எடுத்து காட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே தெரியும். அப்படிதானே? சரி, கோடை பண்பலையில நீங்க நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
1: கேப்பேன்.
0: எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நான் வானவில் தான் கேட்பேன், அதில் பிடிக்கும்.
0: சரிங்க, இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலும் கேளுங்க கோடை பண்பலையோடு எப்போதும் தொடர்ந்து இருங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு முதல் மரியாதையிலேருந்து ராசாவே உன்னை நம்பி பாட்டு வேணும், பாரதி ராஜாவோட நினைவுக்காக.
0: சரிங்க, கேட்டுடலாம். நன்றிங்க.

0: 7:40 நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலையின் 1.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் கேட்டுக்கிறான்னு பார்க்கலாம்.
1: உண்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோடை பண்பலை 100.5 இனிய மாலை வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவது தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ். எனக்கு விருப்பமான படம் அண்ணாநகர் முதல் தெரு. பாடல் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: கூடை பண்பலை நொறுப்புளி ஐந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்க நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் கரகாட்டக்காரன் படத்திலிருந்து இந்தமான். நன்றி.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
3: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944-388

6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.

0: நிகழ்ச்சியில இறுதியா பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: இனிய இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது கரூர் மாவட்டம் பெரியாண்டான் கோயிலிருந்து சேகர். எனக்கு பிடித்த பாடல் மாசி மாசந்தா கெட்டி மேல தாளந்தா என்ற பாடலை ஊர்காவலர் திரைப்படத்திலிருந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓட தண்ணி

கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் ஆசையில் குக்கு இனிதே நிறைவு பெறுகிறது. இனி கேட்கலாம் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு முன்பாக தமிழ் செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில்

அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கற்பித்தல் பணி ஒரு கலை என்று அமைச்சர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்றல் மற்றும் கற்பித்தலில் தேசிய கல்விக் கொள்கை எவ்வாறு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் திரு ஜெயந்த் சௌத்ரி அந்த கட்டுரையில் எழுதியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தவிக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றி அமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் அட்டகம் உள்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கைரோவில் நவம்பர் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெற உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இளமை கனவுகளை காணும் பருவம் மட்டுமல்ல, அந்த கனவுகளுக்கு வடிவம் கொடுத்து எதிர்காலத்தை உருவாக்கும் பருவம். கேள்விகளை கேட்கும் ஆர்வமும் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் தேடலும் தங்களுக்கென ஓர் உலகத்தை உருவாக்கும் எண்ணமும் நிறைந்த பருவம் இளமை. இளம் உள்ளங்களோடு உரையாடுற நிகழ்ச்சி தான் நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல், கக்கக்கப்போ என்ற இரண்டு விளையாட்டுகளை விளையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும் மற்றும் வழக்கமான மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் இணையலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ். நிகழ்ச்சியில முதல் மாணவரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கானடிகாத்தான் ராஜா அண்ணாமலை நகரில் இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, கண்ணியமே தாங்க. நீங்க சாப்பிட்டியா?
0: சாப்பிடணும்ப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு விளையாடலாம்?
1: சொல்லுக்கு சொல்லுக்கா.
0: சொல்லுக்கு சொல்ல விளையாடலாமா?
1: விளையாடுறக்கா.
0: என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 12ஆம் வகுப்புக்கா.
0: 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, சரி. உங்களுக்கான வார்த்தையை சொல்றேன்.
1: ஆ சொல்லுங்கக்கா.
0: விழி வெண் படலம்.
1: விழி
0: ஆ
1: பலனம்.
0: என்னது
1: பலனம்?
0: பலனமா?
1: வில்லியா?
0: வில்லி இல்ல.
1: பழி?
0: ஆ பழி. சரிங்க, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த மாணவரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: பரமதி, நாமக்கல் மாவட்டம் பரமதி வேலூர். பவிஷ்ணாக்கா.
1: பவிஷ்ணாவா? எப்படி இருக்கீங்க பவிஷ்ணா?
2: நல்லா இருக்கேன்க்கா.
1: சரிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு
2: விளையாடலாம்? கக்கப்புக்கா.
1: கக்கப்பு. விளையாடலாமா?
2: விளையாடலாம்க்கா.
1: நான் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வலினை எழுத்துக்களை சேர்த்து சொல்லுவேன், நீங்க அதை நீக்கிட்டு சொல்லணும்.
2: சரிக்கா.
1: என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
2: எட்டாம் வகுப்பு படிக்கிறேன்க்கா.
1: எட்டாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, வார்த்தை சொல்றேன். கதே, கண், கர, கல்.
2: புரியலக்கா.
1: அந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்க வல்லின எழுத்துக்களை வந்து நீங்க நீக்கிட்டு சொல்லணும், சரிங்களா? கதே, கண், கர, கல். கா வார்த்தையை மட்டும் நீக்கிட்டு சொல்லுங்க, அது என்ன வார்த்தைன்னு. பவிஷ்ணா.
2: தென்றல்.
1: தென்றல், சரியா சொல்லிட்டீங்க. சரி பவிஷ்ணா, கோடை பண்பலை 100 புள்ளியின் சார்பாக உங்களுக்கு
3: தூங்கு மூஞ்சி லேசி ஹோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்ட
4: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம்
3: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு
4: லேட் நைட் பாலிஷ் போட்டு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு
3: டெய்லி லேட் கெட் அவுட்
4: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
3: ஹோம் வர்க் எஸ்கேப்
4: டெய்லி இதே வேலையா போச்சு
3: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
4: பிம்பிலிக்கி பிலாபி

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒருமுறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறோம். அடுத்து வர மாணவரை சந்திச்சிடலாம்.
5: எம் கிருஷ்ணரூபன், சிவகங்கை மாவட்டம்.
4: கிருஷ்ணரூபன், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்ப்பா. என்ன விளையாட்டு விளையாடலாம் இன்னைக்கு?
5: இப்ப யானைனா வந்து லாஸ்ட் எழுத்து நை வரிசையில வர வார்த்தைகளா சொல்லுகளா சொல்ல சொல்லுவீங்களா?
4: ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்குள்ள இருக்கிற சிறிய வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? கக்கக்கப்போ அப்படின்னா நான் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வல்லின எழுத்துக்களை சேர்த்து சொல்லுவேன், அதை நீங்க நீக்கிட்டு சொல்லணும். சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
5: ஆறாம் வகுப்பு, பி செக்ஷன்.
4: சரிப்பா, சரி சொல்றேன். உதவி திட்டம். உதவி திட்டம்.
5: உதவி.
4: உதவி
5: திட்டம்.
4: வானொலி அளவு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, இல்ல தள்ளி வந்து பேசுங்க.
5: உதவி திட்டமா?
4: ஆமா, உதவி சொல்லிட்டீங்க, திட்டம் சொல்லிட்டீங்க.
5: இடம்.
4: என்னது?
5: இடம்.
4: இடமா? யார் சொல்லி கொடுக்கறாங்க பின்னாடி இருந்து?
5: இடம். இடம்.

0: இடம், அப்புறம் கிருஷ்ணரூபன். என்னாச்சு? சரி, இன்னும் மூணு வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்றேன். விட்டம், விதி, விதம், இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? சரிப்பா, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: நன்றி
0: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்

0: நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: கொடைக்கானல் பண்பலகின் நேயர்களுக்கு வணக்கம்.
2: பொதுவாக உள்ளாடை அணியும் போது யாரும் தெரிகிற மாதிரி யாரும் பார்க்குற மாதிரி அணிய மாட்டோம். உள்ளாடை அப்படிங்கிறதுனால அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம யாரோடையும் ஷேர் பண்ண மாட்டோம். உள்ளாடைக்கும் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த உள்ளாடை மாதிரி பாஸ்வேர்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை ஏன் நம்ம அப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தை நம்ம இதில் பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி எண்ணி பார்க்க முடியாத அளவில் நமக்கு வசதி வந்துடுச்சு இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைனால். இப்போ நமக்கு வந்து ஒரு சொத்து வரி கட்டணுமா, மின்சாரம் கட்டணுமா, ஒரு காஃபி வாங்கணுமா, எல்லாம் ஆன்லைனில் பணத்தை அனுப்பணும்னு நம்மளால் எல்லா காரியத்தையும் உட்காந்த இடத்துல சரி பண்ணிக்க முடியுது. அதே டைம் வந்து அதில் ஆபத்து இருக்குது. நம்மளுடைய நாலேஜ் இல்லாமலே நம்மளுடைய அறியாமையின் காரணமாக நம்ம வங்கி கணக்கில் இருக்கிற மொத்த பணமும் நம்மளை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். உங்கள் வங்கியிலேருந்து பேசுகிறோம், உங்கள் KYC காலாவதி ஆகிடுச்சு, உடனே OTP சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இல்லை 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கோம், QR கோடை ஸ்கேன் பண்ணி உடனே பின்னை போடுங்க அப்படிம்பாங்க. நம்ம அப்படிலாம் வரும்போது நமக்கு என்ன வரும், ஒரு அவசரம் நம்மளையும் பிடிச்சிக்கும். அது வந்து அவசரப்படவே கூடாது, ஏன்னா அதுதான் மோசடிக்காரருடைய முதல் ஆயுதம். நம்ம வசதியிலிருந்து பயந்துக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறத விட நம்ம விழிப்புணர்வோடு நம்ம வங்கி கணக்கை நம்ம எளிதில் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, OTP UPI பின்னு ரெண்டும் நம்மகிட்ட தான் ரகசியமாக இருக்கணும். இதை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. வங்கி அதிகாரின்னு சொன்னாலும் சரி, போலீஸ்னு சொன்னாலும் சரி, உறவினர்கள்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. உன்ன சொல்லப்போனால் உண்மையான ஒரு வங்கி அதிகாரி இதெல்லாம் வந்து தொலைபேசியில் கேட்கவே மாட்டாங்க, மெசேஜ் அனுப்பியும் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது, நம்ம பணம் யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா தான் நமக்கு பின் நம்பர் தேவையே தவிர, பணம் நமக்கு வருது நம்ம அதை எடுக்கணும்னா அதுக்கு நம்ம பின் நம்பர் தேவையே கிடையாது. இன்னும் சில சமயங்களில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு 500 ரூபாய் பரிசு, 5,000 ரூபாய் ரீஃபண்டு, லாட்ரி ப்ரைஸ் அப்படின்லாம் ஆசை காட்டுவாங்க. அப்படி காட்டினா பின்ன உடனே நீங்கள் போட்டுருவீங்க. அப்படிங்கிறதுனால உங்கள் வங்கி கணக்கு 10 நிமிஷத்தில் முடக்கப்படும், பணம் செலுத்தலைனா மின்சாரம் துண்டிக்கப்படும், உங்கள் பையனுக்கு விபத்து, உடனே பணம் அனுப்புங்க, இப்படியெல்லாம் வந்து பயம் காட்டுறது, ஆசை காட்டுறது, அவசரம் காட்டுறது, இப்படியெல்லாம் உருவாக்கித்தான் பெரும்பாலான மோசடிகள்லாம் நடக்குது. அப்படி ஒரு அழைப்பு வந்தால் அழைப்பை துண்டித்து விட்டு சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணை நாமே தேடி அழைத்து அதை உறுதி செஞ்சுக்கணும். அறிமுகம் இல்லாதவர்கள்லாம் அனுப்பக்கூடிய லிங்கை திறக்கவே கூடாது. அவங்க சொல்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிடவே கூடாது. இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்கிற ரிமோட் ஆக்சஸ் வசதியையும் நமக்கு யாரோடையும் ஷேர் பண்ண அனுமதிக்கக்கூடாது. சரி, இவ்வளவும் பண்ணுறோம், பண்ணியும் ஒரு சமயத்தில் நம்மள அறியாமல் ஏமாந்துட்டோம்னா என்ன செய்கிறது? பணம் போயிடுச்சே, அவ்வளோதான், இனிமேல் என்ன செய்ய முடியும்? உலகளாவிய எல்லை இருக்குது, எப்படி கண்டுபிடிப்பாங்க? அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தேசிய சைபர் குற்ற உதவி எண்ணுன்னு ஒன்று இருக்குது, அந்த எண் 1930 1930. இதுதான் அந்த உதவி எண். அதே நேரத்தில் உங்கள் வங்கிக்கும் தகவல் தெரிவித்து கணக்கை பாதுகாக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். தாமதிக்காமல் உடனடியாக புகார் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோசடி நடந்த நேரம், தொகை, டிரான்சாக்ஷன் நம்பரு, தொலைபேசி எண், SMS இதெல்லாம் வந்து உடனடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆதாரங்களெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். 3 வரி தான், OTP பின்னு யாருக்கும் சொல்லாதீங்க. பணம் பெறத்துக்கு தான் பின்னு தேவையில்லை. பணம் பறிபோனால் உடனே நீங்கள் சொல்ல வேண்டியது 1930. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நமக்கு மிகப்பெரிய வசதி. அதை பயத்துடன் பயன்படுத்த வேண்டியதில்லை, விழிப்புடன் பயன்படுத்தினால் போகிறோம். நன்றி
3: நேயர்களே. நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் IM தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101. மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com. கட்செவி இலக்கம் 94-86-28-24-24.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
3: IM தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
0: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். மாணவர்கள்லாம் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த மாணவரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சின்னமுத்தூர்ல இருந்து துகிலன் பேசுறேன்க்கா.
0: துகிலன், எப்படி இருக்கீங்க துகிலன்?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: சரிப்பா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு
1: விளையாடலாம்?
0: கக கப்போ விளையாடலாமா? சரி, நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வல்லின எழுத்துக்களை நீ கிட்ட சொல்லணும்.
1: சரிங்க்கா.
0: சரி சொல்றேன். கபு, கண், கண, ககை. கபு, கண், கண, ககை.
1: புன்னகை.
0: புன்னகை, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க துகிலன். என்ன படிக்கிறீங்க? ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி துகிலன், நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ராமநாதபுரம் கம்மதி வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி.
0: அஜித், எப்படி இருக்கீங்க அஜித்?
1: நல்லா இருக்கேன்.
0: வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. வந்துட்டீங்களா?
1: இது பேசுறது மட்டும் கொஞ்சம் கம்மியா கேக்கு.
0: நான் பேசுறதா இப்போ? சரிப்பா, நீங்களும் வானொலியை விட்டு தள்ளி நின்று பேசுங்க. ஆ சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாடலாம்?
1: சொல்லுக்குள் சொல்.
0: சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து கப்பல் பயணம். சொல்லுங்க.
1: கப்பல்.
0: கப்பல் பயணம்.
1: கப்பல் பயணம்.
0: அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன வார்த்தைகளை கண்டுபிடிங்க. பல். அப்புறம் கப்பல் சொல்லலாம்.
1: பலகை.
0: பலகை வராதுல்ல? பலகை வராது.
1: படகு.
0: படகா? பலகை படகெல்லாம் வராது. கப்பல் பயணம்
1: சொன்னேன்.
0: பல். பல் ஓகே. கப்பா? கப்பல் சொல்லலாம்.
1: கப்பல். கப்பம்.
0: கப்பம். அப்புறம்
1: கட்டை.
0: கட்டை எப்படி வரும் கப்பல் பயணத்துல?
1: கடை.
0: அதெல்லாம் வராது.
1: கடை. கல்.
0: கல் வேணா இருக்கு, கடை எல்லாம் இல்ல.
1: கடல்.
0: கடலும் இல்ல. சரிப்பா, மீதி இருக்க வார்த்தைகளை நானே சொல்கிறேன். பயணம், பணம், கணம், பகல், பயம், இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? நன்றி.
1: நன்றி.
0: நன்றி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அடுத்த மாணவரை சந்திச்சிடலாம். வணக்கம், வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5.
1: பேர் சொல்லுங்க.
2: திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறீங்க மேடம்.
1: சரிப்பா,
2: உங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: ஆ, நல்லா இருக்கேன்ப்பா. உங்க இணைப்பு சரியில்ல, கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்து பேசுங்க.
2: சரிங்க மேடம்,
1: கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. சரிப்பா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு விளையாடலாம்?
2: கககப்போ மேடம்.
1: கககப்போ விளையாடலாமா? என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
2: 11ஆம் வகுப்பு மேடம்.
1: 11ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, சரிங்க. உங்களுக்கான வார்த்தை சொல்றேன்.
2: சரிங்க மேடம்.
1: கப, கனி, கத், கது, களி.
2: இன்னொருக்கு சொல்லுங்க மேடம்.
1: கப, கனி, கத், கது, களி. முன்னாடி இருக்க அந்த கா வார்த்தையை நீக்கிட்டு சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லட்டுமா?
2: பொறுமையா கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
1: கப, கனி, கத், கது, களி. நான் பேசுறது எனக்கே கேக்குது. வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க.
2: பனித்துளி.
1: பனித்துளி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
2: சரிங்க,
1: நன்றி இணைப்புல இணைந்தமைக்கு.
2: நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி.

0: 8:50 ஆயாச்சு. இனிப்புல அடுத்து இருக்கிற மாணவரை சந்திச்சிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சபர்ணா.
0: சபர்ணா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம்.
0: சரிம்மா, என்ன படிக்கிறீங்க?
1: 6th ஸ்டாண்டர்ட்.
0: வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பேசணும், சரிங்களா? நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன விளையாட்டு
1: விளையாடலாம்?
0: சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? வார்த்தை சொல்றேன், அதுல இருக்க சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: சரி.
0: மணி மண்டபம்.
1: மணி மண்டபம்.
0: அப்புறம்
1: மனம்.
0: மனம், மனம் வராது. மணி, மண், மண்டபம் சொல்லிட்டீங்க, அப்புறம் சபர்ணா,
1: படம்.
0: படம், அம்மா சொல்லித்தராங்களா பின்னாடி இருந்து? சொல்லுங்க, அடுத்த வார்த்தை சொல்லுங்க சபர்ணா.
1: பனி.

0: நீ சரிம்மா, ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. இன்னும் படம், பண்டம், மடம் இதெல்லாம் சொல்லலாம், சரிங்களா?
1: சரி
0: சரி சபர்ணா, உங்களுக்காக கோடை பண்பலை 100 புள்ளியின் சார்பாக

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: இன்றைய இளமைதான் நாளைய சமூகத்தின் முகம். இளமையின் எண்ணங்களையும் கனவுகளையும் குரல்களையும் பகிர்ந்து கொண்ட இந்த இனிய பயணம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், நிவேதா பால்ராஜ்.

0: கோடை பண்பலை 100.5. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தெருக்கூத்து நாடகம், இந்த வார்த்தைகள் மட்டும் இல்லை, தெருக்கூத்து நாடகம் நிகழ்வுகளும் நமக்கு மெல்ல மெல்ல விடை கொடுத்துட்டு இருக்கு. முத்தமிழும் முத்தமிடும் முத்தமிழின் ஒற்றை தமிழ், முத்தமிழும் முத்தமிடும் முத்தமிழின் ஒற்றை தமிழ் நாடகம்னே சொல்லலாம். ஏன்னா எல் இசை இரண்டும் ஒரு சேர சுவைக்க, இன்பத்தில் நம்மை திளைக்க வல்ல ஒரு அற்புதமான மூன்றாம் சுவை நாடகத்தமிழ். மேடை நாடகங்கள், ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு நாடக மேடை இருக்கும். கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், துக்கம், இன்பம், துன்பம், என்ன ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாடக மேடை உயிர் பெறும், நாடகம் அரங்கேறும். ஹரிச்சந்திரன் நாடகம், வள்ளி திருமண நாடகம், சத்யவான் சாவித்திரி நாடகம், அபிமன்யு சுந்தரி, பவளக்கொடி, சுலோச்சனா சதி, அல்லி அர்ஜுனா, சதி அனுசுயா, கோவலன், பிரகலாதா, சிறு தொண்டர், இப்படி நிறைய நாடகங்கள் ஊர் நாடக மேடையில் அரங்கேறிய காலம்லாம் இருக்குது. சரிப்பா, இப்போ ஏன் அதுவும் கொடைத்தன்றில் இதெல்லாம் சொல்கிற? காரணம் இருக்கே. இன்று செப்டம்பர் 7 தமிழ் நாடக தந்தை, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், நாடக உலகின் போற்றுதலுக்குரிய சூத்திரதாரர், நாடக நடிப்பில் பல நடிப்பு கலைஞர்களை உருவாக்கியவர், நாடக தமிழுக்கே தன்னை அர்ப்பணித்த மாமனிதர், தென்பாண்டி நாட்டவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 1867 பிறந்த தவத்திரு சங்கரதாச சுவாமிகள் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. குறிப்பாக 19 காலகட்டத்தில் நாடகக்கலை நலிந்து தொய்வடைந்திருந்த சமயம் அது. 1867 பிறந்த சுவாமிகள் பழனி தண்டபாணி சுவாமிகள்கிட்ட தமிழ் அறிவை கற்று வளர்த்துக்கிட்டாங்க. 16 பல வகை இசைப்பாடல்களை இயற்றுவதில் கைத்தேர்ந்திருந்தாங்க சங்கரதாச சுவாமிகள். 24 நாடகத்துறைக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். பல கதாபாத்திரங்களை ஏற்று நாடக நடிப்பில் தன்னை நிலைநாட்டிய மனிதர். இரணியன், ராவணன், யமதர்மன், சனீஸ்வரன் இப்படி பல்வேறு கதாபாத்திரங்கள் தோற்றங்களில் நடித்தவர்.
1: மூவுலகையும் ஆளும் முடிமன்னன் சூரபதுமன்னான், எவர் வரினும் எப்பினி வரினும் எனக்கு மரணம் இல்லை, வெற்றிக்கெனவே பிறந்தவன் நான், எனக்கு தோல்வி என பிரம்மன் எழுதவில்லை, என்னை வெல்ல எவனையும் அவன் படைக்கவும் இல்லை, இன்று மகேஸ்வரனும் பெருமாளும் என்னை கண்டு அஞ்சுகிறார்கள். வெற்றி என்பது எனக்கு கொண்டாட்டமே அல்ல, அது என் அன்றாட வாழ்க்கை.
0: சிம்மக்குரலுக்கு சொந்தக்காரர், சோதனை முயற்சிக்கு அஞ்சாதவர், தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபையை நிறுவியவர். இதில் சிறுவர்களுக்கு நாடக நடிப்பு கலையை கற்றுக் கொடுக்கவும் செய்திருக்காங்க சங்கரதாச சுவாமிகள். பல கலைஞர்களை நாடகத்துறையில் மட்டும் இல்லாமல் திரைத்துறையிலையும் பிரபலம் அடைகிறதற்கான அடித்தளத்தை அமைக்கிறதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சங்கரதாச சுவாமிகள். ஒரு சில கலைஞர்களை பெயரோடு குறிப்பிடணும்னா நவாப் ராஜமாணிக்கம், ஒளவை டி கே சண்முகம், எம் ஆர் ராதா, கே சாரங்கபாணி, எஸ் ஜி கிட்டப்பா, கே பி சுந்தராம்பாள், இப்படி எத்தனையோ நபர்கள். சங்கரதாச சுவாமிகள் 55 வரை மட்டுமே வாழ்ந்தாங்க. ஏறக்குறைய 48 மேற்பட்ட நாடகங்களை இயற்றியிருக்காங்க. ஒரு சில நாடகங்களை குறிப்பிடணும்னா கோவலன் சரித்திரம், ராம ராவண யுத்தம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மதுரை வீரன், சித்தரங்கி விலாசம், நலதமயந்தி, பவளக்கொடி சரித்திரம், ஹரிச்சந்திர மயான காண்டம், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்பேற்பட்ட மாமனிதரின் பிறந்தநாளை முன்னிட்டு கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடைத்தென்றல் நாடகத்தை சுமந்து வரும் தென்றலாக காற்றலையில் நம்மை இன்புற வைக்க திளைக்க காத்திருக்கிறது. கேட்போமா நாடகம்? இதோ உங்களுக்காக.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்வி
2: உள்ளேனம்மா.
0: ஆனந்தி
3: உள்ளேனம்மா.
0: காவ்யா. காவ்யா
4: காவ்யா இன்னைக்கும் வரலாமா?
0: ஏன் காவ்யா வரவே மாட்டா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்க ஊர் பொண்ணுதானே காவ்யா? அவளை நீங்க யாரும் பார்க்கலையா? சரி, அவ வீட்டுக்கு போய் நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க, சரியா? அப்படியா? அப்ப அவ அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க.
5: ஐயோ, நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் டீச்சர்.
0: ஏமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு பயப்படாம கூட்டிட்டு வாங்க.
5: யார் சொன்னாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டார் டீச்சர். அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்.
0: அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோனே அவங்க வீட்டை காட்டுங்க, நானே வந்து அவரை பாக்குறேன்.
6: டீச்சர், அவங்க வீட்டுக்கு போனா அவங்கள பார்க்கவே முடியாது. அவர் எங்கயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாது.
0: அப்படியா? அப்போ அவ வீட்டுல வேற யாராவது இருப்பாங்களா?
6: காவியாவோட அப்பத்தா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம கோழி வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க டீச்சர்.
7: டீச்சர், டீச்சர்.
0: யாருமா? சும்மா உள்ள வாங்க.
7: டீச்சர், நானு.
4: டீச்சர், இவங்கதான் காவியாவோட அப்பத்தா.
0: வாங்க வாங்க. காவியாவ பத்தி தான் இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
7: காவியா என் பேத்திதாமா.
0: ஏன் நீங்க காவியாவ பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
7: அது வந்து
0: பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேல வீட்டு பாடம், அதை திரும்பி பாத்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நம்ம வெளியே போய் பேசலாம்.
7: சரிங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவ பள்ளிக்கு அனுப்புறதில்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
7: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா. அதுலேயும் உங்களைனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு, எங்கள் டீச்சருன்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா.
0: காவ்யா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
7: சந்தோஷம் தாயி, சந்தோஷம். தாயில்லா புள்ள மாது. எனக்கும் வர வர பாதி கண்ணு தெரியல தாயி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மற்ற பிள்ளைகளெல்லாம் விளையாட போவோம். ஆனால் என் பேத்தி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கஞ்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பாம்மா. என் கொலசாமிமா அவ.
0: அழாதீங்கம்மா, ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளை இவ்வளவு பொறுப்பாக இருக்காளா? ஆனா அவ பள்ளிக்கூடம் வராததை நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. நான் இத ஒரு டீச்சர்ன்ற முறையில மட்டும் சொல்லல, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். காவியா ஒரு புத்திசாலி பொண்ணு, அவ புத்தி கூர்மைக்கு பெரிய ஆளா வருவா. பள்ளிக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைங்கம்மா.
7: அம்மா, நானாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். ஒரு கொலகார பயல பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. எந்த நேரத்தில் அதனால பெத்தேனோ. முப்பிறவியில நான் செஞ்ச பாவம்மா, இவன் வந்து என் வயித்துல பிறந்தது.
0: யாரை பத்திமா சொல்றீங்க? காவியாவோட அப்பாவையா?
7: ஆமாம்மா, ஆமாம். குடிகார பைய, அவன்தாம்மா எல்லாத்துக்கும் காரணம்.
0: அப்போ காவியாவோட அம்மா?
7: அந்த புண்ணியவதி பாவப்பட்ட செம்மா. இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
0: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
7: ஆமா.
0: சரிம்மா, எது எப்படினாலும் காவியாவை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கம்மா.
7: முடியாதுமா, முடியாது.
0: ஏம்மா இப்படி சொல்றீங்க?
7: அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? குடிக்கிறதுக்கு காசு பத்தலன்னு அந்த பையன்

0: ஒவ்வொரு வீட்லயும் 10 பாத்திரம் தேய்க்க இவ்வளவு வேலைக்கு அனுப்புறம்மா.
1: என்ன கொடுமை இது! இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நானே நேர்ல வரேன். காவியாவோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்.
0: வேணாம் தாயி, வேணாம். மரியாதை கெட்ட பயமா, நீ அவங்கிட்ட வர வேணாம் தாயி.
1: பரவாயில்லம்மா, அவர் என்னை எவ்வளவு மரியாதை குறைவா பேசினாலும் பரவாயில்ல. காவியா மாதிரி ஒரு நல்ல மாணவிய நான் இழக்க விரும்பலம்மா. அவளோட எதிர்காலம் பாழா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது இல்லையா?
0: மகராசி, நீ நல்லா இருக்கணும்மா. யாரோ பெத்த பொண்ண தன்னோட பொண்ணா நினைச்சு பாக்குறிய பாரு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பதாயி.
1: நான் நல்லா இருக்குது இருக்கட்டும்மா, காவியா நல்லா இருக்கணும். அவ நல்லா படிக்கணும். என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களை கடவுள் தந்த பரிசுகளா நினைக்கிறேன். அதை ஒருபோதும் இழக்க நான் விரும்பல.
0: சந்தோஷம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவனா நானானு பார்க்குறேன். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. என் பேத்தி காவியாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. என்னைக்கு படிக்க வந்த பிள்ளைய கடவுள் தந்த பரிசுன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. உங்ககிட்ட என் பேத்தி பெரிய ஆளாக வருவா. நாளைக்கு வருவா பள்ளிக்கூடத்துக்கு, கட்டாயம் வருவா. இது சத்தியம்மா. நான் வரேம்மா.
1: ரொம்ப நன்றிம்மா.

0: ஏய் ஆதா, ஏய் ஆதா, ஹலோ துரை.
1: பாவி பையன், இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கா.
0: ஏய் கோயந்தம்மா, ஆதா எங்க இருக்க? என்ன அதுக்குள்ள படுதாடக?
2: ஏய் இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
0: எரியுதா? எரியுதா? குடத்தில் தண்ணியை எடுத்தா அப்படியே வாயில் ஊத்தாவா, உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு சும்மா குழுகுழுன்னு ஆயிரும்.
2: வாயில் ஊற்ற வேணாண்டா, அப்படியே குடத்தை என் தலையில் போடு, நானும் போய் சேர்ந்துருவேன். இந்த அநியாயத்தை சகிக்க முடியலடா.
0: சகிக்க முடியலையா? கிளம்பு கிளம்பு, தெருவுக்கு போ.
2: நான் ஏண்டா தெருவுக்கு போகணும்? என் வயசுக்கு உழைச்சி கஞ்சி குடிக்கிறேன்டா.
0: உழைக்கிறியா? அதுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடு எடு எடு.
2: வாயை கட்டி சம்பாதிக்கிற பணத்தை பூரா இப்படி குடிச்சே அழிக்கிறியடா படுபாவி. எப்படா நீ திருந்த போற?
0: திருந்திடுறேன் திருந்திடுறேன், துட்ட கூடு திருந்திடுறேன்.
2: வெக்கமா இல்ல காசு கேட்க, உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல உசுரோட கொள்றியடா.
0: நீ பெரிய மகாராணி, உன்னை உக்கார வச்சு பூசை பண்ணணுமா? உக்கார வச்சு
2: நான் செஞ்ச பாவம்படா உன்னைய பெத்தது. ஒரு அப்பாவி பிள்ளை ஒருத்திய கட்டி வச்சது அதை விட பெரிய பாவம்டா. ஒரு கால் கட்டு போட்டா திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு, மனக்கணக்கு ரொம்ப தப்புடா. எல்லாம் பாழா போச்சு.
0: போகும் சீக்காளிய கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டா உன் அண்ணன் மகன் உர விட்டு போக கூடாதுன்னு.
2: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல. அழகும் பொறுமையும் நிறைஞ்ச மகாலட்சுமிடா அவ. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவளை நிம்மதியா வாழ விட்டுருக்கியா? தாலி கட்டின அன்னைக்கே குடிச்சு புட்டு தெருவில் கிடந்த வேண்டா நீ. அந்த புண்ணியவதிக்கு நான் செஞ்ச பாவம்டா உன்னைய கட்டி வச்சது.
0: பாவம் ஒரே போடு, மண்டைய உடச்சு போடுவேன்.
2: ஓடாடா முதல்ல ஓட, அதை செய் முதல்ல, நானும் போய் சேர்ந்துடுறேன்.
0: சீக்கு பிடிச்சி போய் சேர்ந்துட்டா, அவளை பற்றி என்ன இப்போ பேச்சு உனக்கு?
2: யாருக்குடா சீக்கு பிடிச்சிச்சு? மாமா மாமான்னு உன்னைய சுற்றி சுற்றி வந்தாளேடா. அவளை ஐசு வச்சு காதில் கழுத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி விற்று குடித்து அழிச்சு விட்டியாடா நீயே. அத்தனையும் மறந்து விட்டு அவள் பேசாமல் அவன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காளே அந்த மகராசி. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா, டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா.
0: நிப்பாட்டு, ஏய் உன் புராணத்தை போக நிப்பாட்டு. நானே கொலை பசியில் இருக்கேன், போ சோத்தை போடு.
2: அரிசி வாங்கி கொடுத்தவே மாதிரி சோறு கேட்குறியே, சோறு என்ன கூரை பிச்சுக்கிட்டாடா வரும் சோறு?
0: நீ எல்லாம் ஒரு தாயா பேய். என் போட்டு அட்டி இருந்தா

0: அப்பா சாமி நிறுத்துடா, உன் பொண்டாட்டி பாசத்தை காய்ச்சல்னு படுத்தா, கவனிக்காம விட்டு இருந்தா இன்னும் உன் கொடுமையை அனுபவிப்பாளேன்னு கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாரடா அவளை. பெரிய பாசம், வேசக்காரா.
1: நான் பாசக்காரனோ வேசக்காரனோ மோசக்காரனோ அதை பத்தி உனக்கு என்ன கவலை? சோத்த போடு.
0: சோறும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எங்கேயாவது தெருவில் போய் படுப்போ.
1: நான் இதுக்கு தெருக்கு போனோம், வேலைக்கு போறேல. அங்கே காசு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, பெத்தையில ஆகி போடு.
0: பாவி பயல, என்னால் முடியலடா. பாதி கண்ணு தான் தெரியுது, உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு வருதுடா.
1: உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு சுத்துதா உனக்கு? ஆனால் வாய் அடே அப்பா, இந்த தெரு நீளத்துக்கு கிளியுது. சோற போடு, நேத்தெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு இல்லையா?
0: எப்பையும் ராவில 9 மணிக்கு தானடா வருவேன், அதிசயமா 7 மணிக்கு வந்து சோறு கேட்கறானே, சோறு நான் எங்கடா போவேன்?
1: ஓ அப்படியா, இனி மணி பார்த்து தான் சோறு கேட்கணுமாண்ணா. நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். உன் வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது அக்னியா?
0: ஆடுற மட்டும் ஆடுற, இந்த ஆண்டவன் தாண்டா உனைய கேட்கணும்.
1: கேப்பாரு கேப்பாரு ஆண்டவன், நாங்கள் கேட்டா பதில் சொல்லிக்கிறோம். உன் சோழியை பாரு.
0: ஏன் சோழியை எங்கடா பார்க்க விடுற? உன் சோழியை நீ உருப்படியாக பாரு, குடும்பம் விளங்கும்.
1: என்ன அதோ ரொம்ப பேசுகிற? இரு.
0: ஏய் ஏழை நிறுத்துடா, இருக்கிற 1-2 சாமானி உடைச்சிடாதரா, உனைய கெஞ்சி கேட்குறேன், நிப்பாட்டுறா.
1: அப்படிவா வலிக்கு? உன்னெல்லாம் 4 மூணு போட்டாதே வலிக்கு வருவேன். பெத்தா விளாச்சன்னு பார்த்தா ரொம்ப பேசுகிற. எங்கே நான் பெத்தா அந்த அழுமூஞ்சி, அதை கூப்பிடு.
0: டேய் பள்ளிக்கூட போகிற பிள்ளைய அடித்து புத்தக பைய எரிச்ச பாவிடா நீ. நீ தின்னு கொழுக்கிறதுக்கு 8 வயசு பிள்ளைய 4 வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க அனுப்புறியாடா, அது நல்லா இருக்காடா உனக்கே? அந்த புள்ள உழைக்கிற காசில் சாப்பிட்றது அவமானமா இல்லையா உனக்கு?
1: முதல்ல உன் மருமாவில் தூக்கி பேசினேன், இப்போ நான் பெற்ற அந்த அழுமூஞ்சி, அதான் உன் பேத்தி காவியா. உனக்கு வசத்தி வரட்டும் வரட்டும், அந்த அழுமூஞ்சிய
0: பெத்த புள்ளன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் பாசம் இல்லாமல் இருக்கேடா, அது ஒரு ரத்தம்டா. உனக்கு ஒன்றுனா அந்த புள்ள துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அவதான்டா பசித்த வயத்துக்கு சோறு போடுவா.
1: ஏய் ஆத்தா, அப்படிலாம் ஒரு அசம்பாவி தான் இந்த மச்சக்கால இருக்க வர நடந்துடாது. நீ ஒன்றும் ரொம்ப வீத்தாத. ஆம்பளை சிங்கம் கூட்டிய பெத்து கூட்டினா அவ ஒருத்தி என்கிட்ட கடந்து வந்தவ, இந்த அழுமூஞ்சி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு போயிட்டா. இது கட்ட கட்டுக்கு படிக்கணுமா? படிச்சு சில்லா கலெக்டராக போறாலும் சில்லா கலெக்டரு கையை காலம் முறிச்சு விடுவேன். ஆமாம், ஒரே முறி.
0: ஏய் நிறுத்துடா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமாம், போ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு வா. அந்த பச்சை புள்ள வந்து சோறு ஆக்கி வைக்கோ, தின்னு கொளுத்துட்டு போ.
1: இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. எங்க உன் சுருக்கு பையே? சுருக்கு பையிலிருந்து கொஞ்சம் திட்ட வெட்டு, ஒரு ஊத்து ஊத்திட்டு வந்துடுறேன். கூட கூட
0: இந்த தொலைஞ்சு போடா முதல்ல. கடவுளே என் பேத்திக்கு நல்ல காலம் பிறக்காதா.

0: அப்பத்தா தூங்கிட்டியா?
1: இல்லம்மா, சும்மா அப்படியே படுத்தேன். என்னறியாம படுத்து கண்ண மூடிட்டேன்.
0: வடக்கு தெரு கடைக்காரர் வீட்டுல விசேஷம் அப்பதா, அதான் பாத்திரம் நிறைய சேர்ந்து போச்சு, அதான் லேட் ஆயிருச்சு.
1: இந்த பச்சை மண்ணு இந்த வயசுல கஷ்டப்படுதே. அட கடவுளே, இந்த புள்ளைய கரை சேர்க்க மாட்டியா?
0: என்ன அப்பதா நீயே பேசிக்கிற?
1: ஒண்ணும் இல்லடா, சும்மா நானா புலம்புறேன்.
0: அப்பதா, மளிகை கடைக்கார வீட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்பதா.
1: என்னைய
0: சாப்பிட சொன்னாங்க அப்பதா, எனக்கும்

0: ஆசையா இருந்துச்சு, பசிக்க வேற செஞ்சுச்சு.
1: சாப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா.
0: அவங்களும் தட்டில் எடுத்து வச்சாங்க பார்த்தா, ஆனால் நான் சாப்பிடல.
1: ஏம்மா பசியோட இருந்தேன்னு சொல்ற, சாப்பிட்டுருக்கலாம்ல அத்தா.
0: எனக்கு தான் உன் நினப்பு வந்துருச்சே.
1: அடி அத்தே, அடுத்த பிறவியில உனக்கு நான் மகளா பிறக்கணும் தாயி.
0: அழுகாத அப்பத்தா, நாங்க இருந்து கிளம்பிட்டேன், ஆனா அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பிட பார்சல் கட்டி கொடுத்துருக்கே, நீ அங்க போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ சாப்பிடு.
1: கொண்டா கொண்டா தாயி, பிரிச்சு உனக்கு நான் வைக்கிறேன், பசியோட இருக்கேன்னு சொன்னியே, கொண்டா.
0: நீ சாப்பிட அப்பத்தா, இந்தா இந்த வடைய சாப்பிட அப்பத்தா, உனக்குதான் வடைனா ரொம்ப பிடிக்கும்ல.
1: கொண்டா தாயி, சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். அத்தா உங்க அப்பன் வந்துருவான், சீக்கிரம் உலைய வைக்கணும். நீ ரொம்ப களைப்பா வந்திருக்க, நீச்சத்தை உட்காரு, அப்பத்தா அடுப்பை பத்த வைக்கிறேன்.
0: அட சும்மா அப்பத்தா, நீ உட்காரு. நீ தண்ணிய சட்டியில ஊத்துறதுக்கு பதிலா அடுப்புல ஊத்திருவ, உனக்குதான் கண்ணு தெரியாதுல்ல.
1: அடி ஆத்தி, எனக்கே சமையல் சொல்லி கொடுக்குறியா? நான் அரிசிய களைகிறேன், வா வந்து அடுப்பை பத்த வைதாயி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அந்த பசியா இருக்கேன்னு சொன்னிய, ஒரு வாய் சாப்பிடு.
0: அப்பத்தா இருக்கட்டும் அப்பத்தா, நான் சமைச்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன்.
1: அப்ப கொண்டு வந்தத என்னமா பண்ண போற?
0: அது அது அப்பா பாவம் அப்பத்தா, அப்பாவுக்கு கொடுத்துடலாம்.
1: இன்னுமாடி அந்த மிருகத்தை உன் அப்பான்னு சொல்ற, எதுக்கு எடுத்தாலும் கைய ஓங்குறியா, மனசு நோகிற மாதிரி பேசுறியா, திட்டுறியா, அவன் சாப்பிடணும்னு நீ பட்டினியா இருக்கியாத்தா, என்ன புள்ள நீ.
0: நான் உன் செல்ல பேத்தில அப்பத்தா, என்ன இருந்தாலும் அது என்னோட அப்பா இல்ல, என்னைய எப்படி பேசினாலும் அடிச்சாலும் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா.
1: அதாண்டி பெத்த பாசங்கிறது, குடிச்சு குடிச்சு மிருகமாயிட்ட உன் அப்பனுக்கு இந்த பாசமே வறண்டு போச்சுடி. காவியா, நாளையில இருந்து நீயே பள்ளிக்கூடம் போற, சரியா?
0: ஐயோ வேண்டா அப்பத்தா, அப்பா அடிப்பாரு.
1: அத நான் பாத்துக்கிறேன், நீ ஒரே முடிவாரு.
0: ரொம்ப நாளா நான் பள்ளிக்கூடம் போலையே அப்பத்தா, இப்ப போனா டீச்சர் திட்டுவாங்களே என்ன?
1: அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாங்க.
0: உனக்கு எப்படி தெரியும் அவங்க திட்ட மாட்டாங்கன்றது?
1: நேத்து உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் காவியா.
0: நெசமாவா அப்பத்தா? எங்க விமலா டீச்சரை பாத்தியா? அப்பத்தா எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
1: உங்க டீச்சர் அம்மாவுக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்குமா?
0: அப்படியா, யாரு சொன்னா அப்பத்தா?
1: உங்க விமலா அம்மாவே தான் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு புள்ள மாதிரியா.
0: நீ சும்மா தானே சொல்ற அப்பத்தா, நான் அவங்க பிள்ளை மாதிரி நான் சொன்னாங்க.
1: நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன், அவங்க சொன்னதை வச்சு தானே சொல்றேன். அதுக்கு மேல நீ தான் நம்பர் ஒன்னா, நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க.
0: ஆமா அப்பத்தா, விமலா டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ஆசை ஆசையா இருக்கு பள்ளிக்கூட போக, அப்பா தான் என் புத்தகம் பை எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்களே.
1: நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, விமலா டீச்சருக்கு எல்லாம் தெரியும், அவங்க உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்களாம். நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலனா அவங்களே நேரடியா வந்துருவாங்க. ஆமா.
0: ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன், ஆனா அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு.
1: படிக்கிற வயசுல போய் படி, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
0: அன்னைக்கு நீ சொன்னதான் நான் போனேன், தெருவில் வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருச்சு அப்பா, இன்னைக்கு நீ பாட்டுக்க சொல்லிட்டு போயிருவேன்.
1: பயப்படாம நீ போமா, அப்பத்தான் நான் இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகல, என்ன எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
0: நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அவங்க கேட்டாங்கன்னா?
1: இனிமே நான் வரமாட்டேன், பள்ளிக்கூட போறேன்னு சொல்லு.
0: என்னவோ பயமா இருக்கு அப்பத்தா, அப்பாட்ட வேணா நீ கேக்குறியா? அப்பத்தா நீ களைஞ்ச அரிசிய கொடு, உலை கொதிச்சிருச்சு, நான் போடுறேன்.
1: இந்த பாத்து போடுமா, கையில சுற்றாம போடு, இந்த அரிசிய போடு முதல்ல.
0: கொடு அப்பத்தா, என்னவோ புதுசா போடுற மாதிரி சொல்ற அப்பத்தா.
1: என்னதா ஏ?
0: என் பென்சிலு, பேனா, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
1: எடுத்து வை. காலையில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அப்பத்தா பள்ளிக்கூடத்துல போய் உனைய விட்டுட்டு வந்து போடுறேன். என்ன
0: சந்தோஷமா இருக்கு அப்பத்தா.
1: நல்லா அடுப்பை எரிய விடு, முதல்ல எங்க அப்பன் வர்ற நேரம் சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வருவேன். நேத்து வச்ச கருவாட்டு குழம்ப சுட வை, இல்லாட்டி அதுக்கும் கத்திவேன்.
0: அப்பாவுக்கு தான் நான் கொண்டு வந்த பலகாரம் இருக்கே.
1: அது உனக்கு கொடுத்ததுடி, அதை நீ சாப்பிடு.
0: அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்றேன்.
1: நீ தான் உங்கள் அப்பா அப்பான்னு உருகிற, அவன் உன்னைய வெறுத்து ஒதுக்குறான். என்னைக்கு இந்த கோயிலுக்கு பிள்ளையோட பாசம் தெரிய போதோ தெரியல. நாய் வேற குறைக்குது.
2: மச்சை காலை வர ரோட்டில் ஒரு பய நிற்கக்கூடாது, அது நாயாக இருந்தாலும் சரி பேரா இருந்தாலும் சரி கலை.

0: காவியா, உன் அப்பே வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுடி பாரு. ஊரையே கூட்டிக்கிட்டு வரையா?
1: ஆமா அப்பத்தா, நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறேன்.
2: அத்தா, கோவிந்தம்மா அத்தா, குழபுஜியா இருக்கு. சாப்பாடு சாப்பாடு வையே.
0: தாடா சாப்பாடு போட்டலாம், சாப்பிடு.
2: நல்லா இருக்கா?
0: ஏண்டா மெதுவா சாப்பிடேண்டா, அவுக்கு அவுக்குன்னு திங்கிறவே.
2: யார் கொடுத்ததா இவ்வளோ ருசியா இருக்கு?
0: உன் மக வேலை செஞ்ச இடத்துல சாப்பிட சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொல்லி கையில கட்டி கொண்டு வந்திருக்கா.
2: இப்ப தெரியுதா இந்த அப்பாவோட அருமை? உன் பேத்திக்கு வீடு வீடா வேலைக்கு போன இப்படி நல்லா சோறு கிடைக்குதுல்ல.
0: ஏய், எல்லாத்தையும் வலிச்சு தின்னுப்படாத, அந்த பச்சை மண்ணுக்கு கொஞ்சம் வயிடா.
2: குழப்பசியில் இருக்கேன், எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு தெரியும் இவ அங்கே திருப்பிட்டு தான் வந்திருப்பா. தூக்கமாக வருது, நான் தூங்கினேன்.
1: அப்பத்தா, அப்பா கிட்ட பள்ளிக்கூடம் போகிறத பற்றி சொன்னியா?
0: அதை விடு, நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போகிறது உறுதி. வந்து வடித்த சாப்பாடை முதல்ல சாப்பிடு காவியா, வா. மிச்சம் வைக்காமல் முழுங்கி புட்டு எப்படி கொரட்டை விடுறேன் பார், கொரட்டை. நீ வா.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: காவ்யா, பரவாயில்லையே, உங்க பாட்டி சொன்ன மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர். எங்க அப்பத்தா நேத்து ராத்திரியே சொல்லிட்டாங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு. சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நன்றி டீச்சர்.
0: எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத காவ்யா, உங்க பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நேத்து இங்க வந்து என்னைய பார்த்து கண்டிப்பா பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
2: டீச்சர், என் புத்தகம் பையு.
0: அதை பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, நானே உனக்கு புதுசா புத்தகம் பை எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அந்த மேஜையில வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. தினமும் பள்ளிக்கு தவறாம வந்துடணும், சரியா?
2: கண்டிப்பா வருவேன் டீச்சர். என் அப்பத்தா நான் இருக்கேன், கவலைப்படாம போன சொல்லுச்சு டீச்சர். டீச்சர், என்னைய ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா டீச்சர்?
0: ஆமாண்டா, நீதான் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கியே. பெஸ்டா இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு எது வேணும்னாலும் டீச்சர் கிட்ட தயங்காம கேளு, சரியா? நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும், ஓகேயா?
2: டீச்சர், நானும் உங்களை மாதிரியே பெரிய டீச்சரா வரணும் டீச்சர்.
0: உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் டீச்சர் என்ன டீச்சர், அதுக்கும் மேல பெரிய ஆளா வருவ. சரி, இந்தா இந்த சாக்லேட்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் கொடு.
2: எதுக்கு டீச்சர் சாக்லேட் எல்லாருக்கும்?
0: வரமாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா இப்ப வந்திருக்கீல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்குதான் சாக்லேட்.
2: நானும் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் டீச்சர்.
0: அப்படியா, எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்னது அது?
2: பூவ டீச்சர். காலையில அப்பத்தாவோட கோவிலுக்கு போனேன், அங்க வாங்கினது டீச்சர்.
0: ரொம்ப நன்றிடா செல்லம். இப்ப நான் இதை வாங்கிக்கிறேன், அதுவும் உனக்காக. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஒரு நாள் என்னை வந்து பார்க்கணும், அப்ப நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா செல்லம்? இப்ப நீங்க வகுப்புக்கு போங்க.
3: காவ்யா, காவ்யா, எங்க இருக்க?
2: டீச்சர், டீச்சர், எங்க அப்பா, எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போகவா?
0: நீ உட்காரு காவ்யா, என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போக கூடாது, நான் பாத்துக்கிறேன்.
3: ஏய் காவ்யா, எங்க இருக்க? உள்ள வந்தேன், வெளுத்து முடுவே வெளுத்து.
0: காவ்யா, என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இங்க அனாவசியமா சத்தம்? ஸ்கூல்ல எல்லாம் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே போங்க.
3: போறேன், தாராளமா போறேன், ஆனா என் மக காவ்யாவை அனுப்பு, போயிட்டே இருக்கேன்.
0: பள்ளிக்கூடத்துல படிக்க

0: சின்ன குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பி அந்த காசுல குடிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல?
1: மான அவமானத்தை பத்தி நீ பேசாதம்மா. மரியாதையா என் புள்ளைய அனுப்பு. அது என் புள்ள, அதுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு.
0: நான் என்னோட வேலைய சரியா தான் பாக்குறேன். நீங்க தான் தேவையில்லாம இங்க வந்து தொந்தரவு செஞ்சுக்கிருக்கீங்க.
1: நல்லா இருக்குமா உங்க பெத்த பிள்ளைக்கு படிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை.
0: ஒரு குழந்தை படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. காவ்யா நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா. தயவு செஞ்சு அவளை படிக்க விடுங்க.
1: ஏய் காவ்யா, வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா?
2: டீச்சர், டீச்சர், பயமா இருக்கு டீச்சர், நான் போயிடுறேன் டீச்சர்.
0: காவ்யா நீ பயப்படாத, அப்படியே உள்ளேயே உட்காரு. அவ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா, தயவு செஞ்சு நீங்க போங்க.
1: எப்படி போறது? துட்டுமா துட்டு. வீட்டு வேலைக்கு அட்வான்ஸா துட்டு வாங்கியிருக்கேன்ல, இவளை நம்பி நீ தருவியா?
0: நான் தரேன், அவளுக்காக நான் தரேன். ஆனா அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவ படிக்கணும்.
1: நீ தெரியா என்ன பிச்ச போடுறியா? வந்தாமா டீச்சர் சொல்லிய பார்த்தாமா போனாமான்னு இருக்கணும். எனக்கு இவங்க தராங்களாம்ல, தராங்க நான் மானஸ்தேன்.
3: போடா இவனே, வெக்கமா இல்ல? மானத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணா? நான் நினைச்சேன்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து குட்டி கலாட்டா பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. அதனால தான்டா நான் வந்தேன். முதல்ல வெளியே போடா.
1: நினைச்ச பெத்த தாயின்னு பாக்குறேன், ஒரே அடியில மண்டைய புலந்து உருவேன். ஆமா, நீ கூலி வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ற?
3: நான் வேலைக்கு போறத பத்தி உனக்கு என்னடா அக்கறை? நீ உழைச்சி சம்பாதிச்சு பெத்த வயிறுக்கு முதல்ல கஞ்சி ஊத்துறா, வேலைக்கு போகாம கிடைக்கிற காசையும் குடிச்சு அழிக்கிற, நீ எப்படா என்னை கேள்வி கேட்க முடியும்?
1: நான் கேட்காம ஏன் கேட்பேன்? சாகுற வயசுல உனக்கு துமுரு.
3: கேளுடா கேளு, உன்னைய பெத்த கொடுமைக்கு என்ன வேணாலும் கேளு. அந்த மகராசி என் மருமகளோட நானும் மேல போயிருக்கணும். இந்த பச்சை மண்ணுக்கு தாண்டா தவிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
1: பச்சை மண்ணாவது காஞ்ச மண்ணாவது பாசம் பொங்கி வழியுதா பத்தி மேல?
3: ஆமாடா, அவளுக்காக தான் நான் உசிரியே வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் எப்படா இருக்க முடியும்? பெத்த புள்ளன்னு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பியா நீ? ஒரு நாளைக்காச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசியிருப்பியா நீ? அந்த பிள்ளைய படிக்கவாத விட்டுருப்பியாடா நீ பாவி.
1: உன்ட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. மோல் நீ விலகு, விலகு. இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. நீ யார் இதில் தலையிடுறது?
3: டேய், நீ நல்ல அப்பனாக இருந்தால் நான் ஏண்டா தலையிட போகிறேன்? போடா, அந்த பிள்ளைய படிக்க விடு.
1: ஏய் ஆத்தா, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்கற தெரியும், போவில்லை. கிளம்பு முதல்ல நீ எடுத்த காலி பண்ணு. ஏ காவியா, வெளியே வரியா? நான் வரவா.
4: என்னைய மீறி நீ உள்ள போடா பார்க்கலாம்.
1: நீ என்ன கோட்ட சேவரா? உன்னை மீறி போற ரொம்ப பெரிய விஷயம் பாரு.
3: ஏய், என் பணத்தை தாண்டி தாண்டா நீ உள்ள போக முடியும்?
1: ஆசைய என்ன எங்க இருக்குன்னா இந்த வரேன், உன்னை போட்டு தள்ளிட்டே போறேன். இரு, அந்த
3: இந்த பாரா
0: அப்பவே
1: சொன்ன மண்டைய புலப்பேன்னு. அப்படியே கேட அந்த புலந்த மண்டையோட உன் மண்டையில.
0: ஐயோ ஐயோ, ரத்தம் ரொம்ப போகுது. யாராவது வாங்கலே, யாராவது வாங்க.
1: மூச்சிருக்கா இல்லையா தாய் கிழவிக்கு?
2: அப்பதான், அப்பதான் கண்ணு திறந்து பாரு. அப்பதான்
1: அழு மூஞ்சி, உனாலதான் இவ்வளவு

0: ஆச்சு. உன்னையே
1: அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க, வலிக்குது ப்ளீஸ்ப்பா.
2: காவியா, காவியா நீ உள்ளே வந்துரு. யோ, நீ மனுஷனா? மனுஷனா நீனு? இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற?
1: டீச்சர், டீச்சர், அப்பா கையில் கத்தி வச்சிருக்காங்க டீச்சர். நீங்கள் போயிடுங்க டீச்சர். ஆ அம்மா, அப்பா, என்னை விட்டுருங்கப்பா.
0: இனியோட உன்னை தலை முழுகிறேன், வீட்டுக்கு வா. உன்னையே பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன படிப்பு? நீ நான் படித்து கிளிக்க போகிறேன்.
2: இங்கே பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க, இல்லை இந்த கம்பால உன் தலையை
0: உடைச்சிருவேன். நான் அடிக்க வர டீச்சர். நீ டீச்சர்னா கரும்பலைகள் எழுதணும், ஊர்காரங்களை அழிக்கக்கூடாது, தெரியாதம்மா.
2: காவியா, காவியா நீ ஓடாத, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். காவியா, காவியா,
0: அழுமூஞ்சி என்னால ஓடி வர முடியல. எங்க சுத்தியும் நீ வீட்டுக்கு தானே வரணும். வா, உனக்கு இருக்கு கச்சேரி, வா. Oh, no.

0: சீக்கிரம் வாங்க, எனக்கு வண்டி புறப்பட போகுது, சீக்கிரம் வாங்கங்க, வாங்க கைய பிடிங்க, ஏங்க. ஐயே அந்த பாட்டில் முதல்ல கொடுங்க.
1: கடைக்காரே சில்லறை எடுத்து தேடி தர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு.
0: ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா?
1: என்ன பண்ண சொல்ற? சரி சரி, தண்ணி முக்கியம்ல, இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் கீழே கொட்டிருச்சு. அடுத்து எங்கே வண்டி நிற்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்கி வச்ச சாப்பாடு வேற அப்படியே இருக்குது.
0: வாங்க வந்து உட்காருங்க, முதல்ல வேர்வையை தொடங்க.
1: இந்த முதல்ல தண்ணியை குடி. அப்போலேருந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னேல்ல. இந்த
0: ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேங்க, நினச்சி பார்த்தா உடம்பே பதறுது, இன்னும் மனசு ஆறலை.
1: என்னோட உனக்குத்தான் ரொம்ப வேர்க்குது. பதட்டப்படாத, அதான் வந்துட்டேன்ல.
0: இன்னொரு முறை இழப்பை தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க.
1: தமிழந்தி ரிலாக்ஸு, எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிற?
0: எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்?
1: நினைச்சு என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சோம். இதை மறக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கிறோம்.
0: என்னால மனசை கட்டுப்படுத்த முடியலங்க, நைட்டெல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது.
1: இந்த வேதனை உனக்கு மட்டும் தானா? நானும் தினமும் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன். புரிஞ்சுக்க தமயந்தி,
0: நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு?
1: கடவுளே, கடவுளுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் அதிகம்னு நினைக்கிறேன். என்ன துன்பம் கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினைச்சாரே நம்ம கடவுள், நமக்கு ஒரு வழி கொடுக்காம இருக்க மாட்டார் தம்பி.
0: ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் இதைத்தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன், எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்புவோம். நமக்கு அந்த தெய்வத்தை விட்டா வழி இல்லை தமயந்தி, வேற வழி இல்லை.
0: திடீர்னு யாருமே இல்லாத மாறிட்டோமோன்னு தோணுதுங்க.
1: உண்மைதான் தமயந்தி, நாம செஞ்சுக்கிட்டது காதல் கல்யாணம். உன் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி யாரும் நம்மளை ஏற்றுக்கலை. அதனால தான் தொலைதூரமாக வந்து யாரோட தொடர்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம்.
0: நல்ல வாழ்க்கையாக தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சது, சந்தோஷமாக தானே இருந்தோம். அழகான புத்திசாலியான காவியாக பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தானே போச்சு.
1: உண்மைதான் தம்பி, உண்மைதான். நம்முடைய ஒரே ஆறுதல், ஒரே சந்தோஷம் நம்முடைய மக காவியாதா.
0: யாரு கண்ணு பட்டுச்சோ நம்ம தலை மேல இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு.
1: அது நான் செஞ்ச தப்பு, நீ அப்பவே வேணாம்னு சொன்ன, நான் தான் உன் பேச்சை கேட்கல தமேந்தி.
0: நீங்க உங்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸ்ங்க.
1: இல்லை தமேந்தி, இல்லை, நான் உன் பேச்சை கேட்டிருக்கணும், நான் தான் பிடிவாதமாக அனுப்புனேன்.
0: அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லைங்க, உங்க பிள்ளை மேல நீங்க வச்ச அன்பு செல்லம்.
1: அதே தான் என்னுடைய செல்லத்தை பிரிச்சிருச்சு, என்கிட்ட பிரிச்சிருச்சு.

0: அழுகாதீங்க, நீங்க அழுத நானும் அழுதுருவேன். டூர் போறதுக்கு தகப்பனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கணும் யாரு நினைச்சது? காலேஜ் ஃபைனல் இயர் லாஸ்ட் சான்ஸ்னு உங்க பொண்ணு உங்களை வற்புறுத்தி கேட்டதால தானே நீங்க சம்மதிச்சீங்க.
1: விதி தமேந்தி, இப்படிதான் நடக்கும்னு கடவுள் எழுதி வச்சத யார் மாத்த முடியும்? இருந்ததை பறிச்சுக்கிட்ட கடவுளுக்கு புதுசா ஒன்று கொடுக்க முடியாமல போகும்.
0: போதுங்க, இந்த பேச்ச நிப்பாட்டிடுவோம். போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.
1: இந்த ரயில் பயணத்துல நிறைய புதிய முகங்களை சந்திக்கிறது நம்ம பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு உதவியா இருக்கும் தமேந்தி.
0: நிச்சயமாங்க. சரி வாங்க, பசிக்குது, கையை கழுவிட்டு வாங்க.
1: சரி வர்றேன்.
2: யாருங்க இந்த சின்ன பொண்ணு? எங்க இருந்து கூட்டிட்டு வர்றீங்க?
1: கை கழுவ போன இடத்துல பாத்ரூம் கிட்ட அந்த பொண்ணு பரிதாம உட்கார்ந்திருந்தா, கையில வேற காயமா இருக்குது.
2: என்ன
1: பார்த்து பயந்தா? அதான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறேன்.
2: வாடா செல்லம், ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கியே, கையில விட ரத்த காயமா இருக்கு. உங்க அப்பா அம்மா எங்க? எப்படி நீ ட்ரெயின்ல ஏறின?
3: என் அப்பத்தான், எங்க அப்பா.
1: பாப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, என் பக்கத்தில் வந்து உட்காரு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பா தெரியுதே. ம், சாப்பிட்டாடா செல்லம்?
3: இல்லை இல்லை.
1: முதல்ல சாப்பிடுமா? தமேந்தி, சாப்பாடு எடுத்து பிள்ளைக்கு வையே. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா விசாரிக்கலாம். சாப்பிடு பாப்பா. பாப்பா சாப்பிடுமா? சாப்பிடு.
3: ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல சாப்பிடு.
1: அந்த தயிர் சாதத்தையும் எடுத்து வை தமேந்தி.
2: ஏங்க, இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்க.
3: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
2: மெதுவா மெதுவா, இந்த இந்த தண்ணியை குடி பாப்பா.
3: அங்க போய் நின்னுக்கவா?
1: நீ அங்கெல்லாம் போக வேணாம் பாப்பா, நீ எங்க கூடவே இரு. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறின?
3: எங்க அப்பத்தாவ எங்க அப்பா அடிச்சு போட்டாரா? எங்க அப்பா என்னைய விரட்டிட்டே வந்தாரா? நான் ஓடி வந்தேனா, இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது, அப்படியே ஏறிட்டேன்.
2: உங்க அப்பா ஏன் விரட்டிட்டு வந்தாரு?
3: வீட்டு வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போனேனா, அதனாலதான்.
1: நீ ஏமா படிக்காம வீட்டு வேலைக்கு போகணும்?
3: அப்பாவுக்கு காசு வேணும்ல.
1: அடப்பாவி, இப்படி ஒரு அப்பனா?
2: உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா கண்ணு?
3: எனக்கு அம்மா இல்ல. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பத்தா தான் என்னை வளர்த்துச்சு.
1: சரி, உங்க அப்பத்தா உன்னை தேடுவாங்கல்ல?
3: அப்பத்தா தான் அப்பா அடிச்ச அடியில விழுந்து போச்சே.
2: ஏன்பா, ஏன் உங்க அப்பத்தாவ உங்க அப்பா அடிச்சாரு?
3: என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சுல, அதனாலதான்.
2: அட பாவமே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோகமா?
1: பாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். நீ எந்த ஊர்னு சொல்லு.
3: வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன்.
2: பயப்படாதரா கண்ணு, உனக்கு பிடிக்கிறனா நீ எங்கேயும் போக வேண்டாம், தனியா போய் நிக்க கூடாது. எங்க கூடவே இரு, உட்காரு, இந்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டு வர்றேன், சரியா?
3: நீங்க எங்க போறீங்க?
1: நாங்க எங்க ஊருக்கு போறோம்.
3: ரொம்ப தூரமோ?
2: எவ்வளவு தூரமா இருந்தா என்னம்மா, நீ எங்க இறங்கணும்னு சொல்லு, அங்க இறக்கி விட்டுறோம்.
3: நான் எங்கேயும் இறங்கல, எங்க அப்பா வந்துருவாரு. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
2: அப்ப எங்க கூட வந்துடு.
3: நீங்க யாரு?
1: உன்னோட அப்பா அம்மா?
3: நீங்க என்னோட அப்பா அம்மானா, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?
2: கண்டிப்பா. உனக்கு பிரியம்னா எங்க கூட வா.
3: அப்பனா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பீங்களா?
1: நிச்சயமா நிச்சயமாப்பா, கண்டிப்பா அனுப்புவோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், எங்களோட வர்றியா?
3: எனக்கு சோறெல்லாம் ஆக்க தெரியும்.
2: அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம்டா கண்ணு, அம்மாவே பாத்துக்குவேன். நீ எனக்கு பொண்ணா இருந்தா மட்டும் போதும். எனங்க, இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?
1: நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் தமேந்தி. இது கடவுள் நமக்காக அனுப்பின குழந்தை. நம்ம வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாருமா? இனி இந்த பொண்ணு தான் நம்ம குழந்தை.
2: எனக்கும் முழு சம்மதங்க. பாப்பா, உன் பேர் என்ன?
3: காவியா.
4: காவியா.

0: எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். மெழுகுவர்த்தியா தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு ஒளி வீசுகிற ஆசிரிய பெருமக்கள் எல்லாரையுமே நினச்சி பார்க்குற ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரிய பெருமக்களை அவங்களோட திறமைகளை சாதனைகளை போற்றும் விதமாக நல்லாசிரியர் விருது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. நம்ம மாவட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அம்மாவோட விருப்பத்தின் பேரில் மாநில அளவில் நல்லாசிரியர்களாக தெரிவு பெற்றவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு மாணவ மாணவியரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய கலெக்டர் அம்மா, நல்லாசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாரையுமே இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒரு ஆசிரியர் தங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு இங்கே அழைக்கிறேன். வாங்க, உங்களில் யார் வேணும்னாலுமே முன்வரலாம். உங்கள் சந்தோஷமான உணர்வுகளை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வாங்க.
1: மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம், என்னுடன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கத்தை தருது. நம் மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கிற இந்த கலெக்டர் அம்மா கல்வித்துறைக்கு அதிக கவனம் கொடுக்கறது அதிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது. அதை இந்த விழா முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் செஞ்ச ஒரு காரியத்தால் ஒரு அதிபுத்திசாலியான என்னோட ஒரு மாணவ கண்மணியை இழந்துட்டேன். பள்ளிக்கூடம் வராமல் இருந்த தாயில்லாத ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூட வர வைக்கிற முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தையோட பேர் காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாமல் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப கூட அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இழந்த அந்த காவ்யா, காவ்யா அனைவருக்கும் நன்றி.
0: மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய கலெக்டர் அம்மாவை உரையாற்ற அளிக்கிறேன்.
2: மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். குருக்களாகிய நம் தெய்வங்களை வாழ்த்து கிடைத்த அற்புதமான நாள் இது. அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏங்குற குழந்தைகளுக்கு வாஞ்சையுள்ள அப்பாவா அம்மாவா நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த சமூகமும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு சாட்சி வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் தான் அதுக்கு சாட்சி. நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, தொலைந்து போன அந்த மாணவி காவியா தான் அவங்களோட வடுவுக்கு காரணமாக இருந்ததா சொன்னாங்க. மை டியர் விமலா டீச்சர், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. நான் உங்களுக்கு விருது வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த உறுத்தலும் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கங்க. உங்கள் மனசில் இருக்கிற வடு இன்னையோடு அழியட்டும். தொலைந்து போன காவியாவிற்காக வடிக்கும் கண்ணீர் நீங்கள் தெய்வம் என்பதற்கு அடையாளம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்கள்லாம் என் காலில் விடக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணுமா, எந்திரிங்கம்மா. மொதல்

0: என்ன சொன்னீங்க விமலா டீச்சர்? உங்க காலில் நான் விழக்கூடாதா? நான் விழாம வேற யார் விழுவாங்க? புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். புது பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். ஒவ்வொரு நாளும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு தந்தது யாரு? நீங்க தான். தெரியலையா டீச்சர்? இன்னும் தெரியலையா டீச்சர்? என்ன நல்லா பாருங்க டீச்சர், எப்படி என்ன மறக்க முடிஞ்சது? உங்க காவியா டீச்சர்? இல்லை இல்லை, நான் தான் உங்க மகள் காவியா டீச்சர்.
1: யாரு? என்னோட காவியாவா? என்னோட காவியா? கலெக்டரா? இதை விட எனக்கு வேற என்ன

0: நான் ஒன்று கேட்கட்டுமா?
1: கேளுமா.
0: சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா?
1: நான் தான் எப்போவுமே ஒரு சாக்லேட் கையில் வச்சுருப்பேன்ல. ஆ, இரு ஒரு நிமிஷம். இந்தாம்மா.
0: ஞாபகம் இருக்கா விமலா டீச்சர், பல நாள் பள்ளிக்கு வராமல் உங்கள் முயற்சியால் வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்காக என்னை விட்டு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நான் திரும்ப வந்துட்டேன், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த விமலா டீச்சரை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கலாம், என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், ஆனால் அந்த சிறு வயதில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை வாழ வச்சிச்சு, என்னை உயர வச்சிச்சு. டீச்சர், எங்கள் பாட்டி இறந்து
1: உங்கள் அப்பா அடித்ததில் உங்கள் பாட்டி மயக்கம் ஆயிட்டாங்க. உன்னை விரட்டிகிட்டே வந்த உங்கள் அப்பா பாட்டி இறந்துருச்சுன்னு நினச்சி எங்கேயோ போயிட்டார். இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைம்மா.
0: பாட்டி இப்போ இருக்காங்களா டீச்சர்?
1: இல்லைம்மா. நீ இல்லாதது அவங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப விரக்தியாக இருந்தாங்க. ஏறக்குறைய நீ போன 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க.
0: அம்மா முகம் எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு எல்லாமே பாட்டி தான். எனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த என் பாட்டியை நினைக்கையில் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
1: வருத்தப்படாதம்மா.
2: கலெக்டர் காவ்யா, உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள்.
0: டீச்சர், இதுதான் என்னோட அப்பா. அப்பாவுக்கு பயந்து ஓடி போய் ரயிலில் ஏறினேன்ல, அங்கே தான் புது அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்தாங்க. அப்பா, நான் அடிக்கடி சொல்வேன்ல விமலா டீச்சர்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்கம்மா. அடிக்கடி உங்களை பற்றி காவ்யா சொன்னதே சொல்லுவா. வாழ்கிறதுக்கு வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், ஆனால் நம்பிக்கையான வார்த்தைகளை ஆசிரியரான உங்களால் தான் விதைக்க முடியும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.
0: டீச்சர், இந்தாங்க என்னோட நம்பர், நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட பேசலாம். நானும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரேன்.
1: அவசியமாக வாங்க கலெக்டர் அம்மா.
0: வா காவ்யான்னு சொல்லுங்கள் டீச்சர்.
1: வா மகளே காவ்யா.

0: நல்ல வேலை டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது நீங்க வரல, அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டிங்க்கு அனுப்பிட்டு நான் கிளினிக்ல இருந்தேன். செக்கப்புக்கு என்னோட நீங்க இருந்தீங்கன்னா விழாவுக்கு நீங்க போயிருக்கவே முடியாது.
1: உண்மைதான் தமயந்தி, அந்த விழாவுக்கு போனதால தான் காவியாவுக்கு பிடிச்ச அந்த விமலா டீச்சரை பார்க்க முடிஞ்சு.
2: ஆமாம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு மனசு நிறைவாக இருக்கு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினத பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன்.
1: ஆ, டிரைவர் காரை ஓரமாக நிப்பாட்டிருங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். தமிழ்தி மெதுவாக இறங்கு. காவியா நீயும் வாமா.
3: நான் செஞ்ச பாவம் என்னை இப்படி கோயில் வாசலில் உட்கார வச்சிருச்சு. பெத்த பிள்ளையும் பார்த்துக்கல, கட்டின பொண்டாட்டியும் பார்த்துக்கல. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீதான் தேவை.
0: நான் அந்த டீச்சரை பார்க்க முடியாம போச்சு காவியா. நாம போய் அவங்கள பார்க்கணும். நீ என்ன அவசியமா கூட்டிக்கிட்டு போ.
2: கண்டிப்பா, நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு தடவை டீச்சருக்கு ரோஜா பூ கொடுத்தேன். அப்பா அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
1: என்னம்மா சொன்னாங்க?
2: நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா.
1: ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தலாமா காவியா?
0: நல்ல காஸ்ட்லியான பட்டுச்சேலையா வாங்கி கொடுக்கலாமா காவியா?
2: அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க டீச்சர் எப்பயுமே அவங்களுக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்கற பள்ளிக்கூடத்துக்கு வேணா என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
1: ஓகே ஓகே, தாராளமா செஞ்சலாம்ப்பா.
2: வாங்கப்பா கோயிலுக்கு போலாம்.
1: காவியா இந்தாமா பழம், வரிசையா அந்த யாசை கேட்கறவங்களுக்கு நீ கொடு.
2: இந்தாங்க வாங்கிக்கங்க. ஏன் குனிஞ்சிருக்கீங்க? முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏன் என்னாச்சு?

0: ஆ காவ்யா, போலாமாம்மா, வாம்மா வா.
1: கலெக்டர் அம்மா கையில் அதே கத்தியால் கீரண காயம் கையில் தெரியுது. என் மக கலெக்டரா? என்ன ஒரு மிடுக்கு அவன் நடையில், அப்படியே அவன் அம்மா மாதிரி இருக்கா? என்ன தெரியலையா அவளுக்கு? எப்படி தெரியும்? உடம்பு மெலிஞ்சு வயிறு ஓட்டி போய் பரட்டை தலையோட முகமெல்லாம் தாடி, அப்பாவா எப்படி தெரியும்? நல்லாரு மகளே, நல்லாரு. என் மனசில் இருந்த ஆறாத வடு உன்னை பார்த்ததில் போயிடுச்சுமா. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. இன்னும் ஒரு தடவை கடைசியாக என் மகளை எங்காவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போகிறேன். வரட்டும் வரட்டும், சாமி கும்பிட்டு வரட்டும், காத்திருக்கேன் அந்த பக்கம். அந்தா அந்தா என் மக வரா, என் மக, என் ரத்தம், இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதோ அதோ நான் அப்போதே உட்காந்துருந்தனே, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராளே. அவ ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிருப்பாளோ. அந்தா வந்துட்டா, நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டா. ஐயோ, என்ன தேடுறா?
2: எங்க? இங்கே ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க?
3: ஐயே, அவர் அப்பவே போயிட்டாரு தாயே.
0: காவ்யா, ஏமா அவரை பத்தி விசாரிக்கிற?
2: அவர் என்னை பார்த்த பார்வை அப்படியே எனக்குள்ள ஊடுருன மாதிரி இருந்துச்சு, அந்த கண்கள்.
4: காவ்யா வாம்மா, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பாக்குற நீ. ஒவ்வொரு அப்பாவுக்கும் உன்ன போல ஒரு பிள்ளை இருக்க ஆசை கண்டிப்பா இருக்கும். வாமா போலாம்.
1: இப்படி கொடூரமா பார்த்து பழகின என் கண்களை எப்படி அவன் மறந்திருப்பா? மகளே, பாசம், அன்பு, பரிவு, இது எதுவும் காட்டாத தகுதி இல்லாத அப்பமண்ணா. கொடுமை மட்டும் செஞ்சு பழகின என்னோட கைகள் வலுவிழந்து போச்சுமா. உன் இழப்பில் நான் என்னை தொலைச்சு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. காலம் போயிருச்சு, என்னை வந்து தேடுனிய என் அருமை மகளே, இதுதான் ரத்த பாசமா? போதும், எனக்கு இது போதும். என்ன மாதிரி தகுதி இல்லாத அப்பாக்களுக்கெல்லாம் இதாமா தண்டனை? நீ இருந்தும் உன் கூட இல்லாமல் இருக்கிறது தான் தண்டனை. என் அருமை மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. நிச்சயமாக நான் உன்கிட்ட வந்து உன்னோட என்னால் இருக்க முடியாதுமா. உன்னை பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதுமா. நீ என்னை தேடின பார்த்தையா, அது என் மனசில் இருந்த வடுவை அழிச்சிட்டு தாம்மா போயிருக்கு. அந்த வடுவை அழிச்சிட்டு தான் போயிருக்கு. என்னை போல் அப்பாவுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. இருந்தும் இல்லாமல் இருக்கிறது தான் அனுபவிக்கிறேன் என் செல்ல மகளே, என் செல்ல மகளே. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வடு நாடகம். எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர். அமைப்பு மயிலப்பன்.
1: என்ன நேயர்களே, நாடகம் ரசிக்கும்படியாக இருந்ததா? எங்கேயாவது நாடகம் நாடக மேடையில் அரங்கேறதை நீங்கள் தெரிஞ்சிருந்தா நிச்சயம் அங்கே போங்க, நின்று ரசிங்க, அந்த நாடக கலைஞனை உற்சாகப்படுத்துங்க, ஆரவாரமாக கைத்தட்டுங்க, மகிழ்ச்சியாக கண்டு மகிழுங்க. தவ திரு சங்கரதாச சுவாமிகள் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதத்தில் இன்றைய குடைத்தன்றல்

நாடகத்தை சுமந்து வந்த தென்றலாக ஒளி உலா வந்தது. நாடகத்தை ரசிச்சிருப்பீங்க, உங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிலைய இயக்குனர், கொடைத்தன்றல் பகுதி, கோடை பண்பலை, கொடைக்கானல், இந்த முகவரிக்கு உங்களுடைய விமர்சனங்களை, பின்னூட்டங்களை அனுப்பி வையுங்க. வடு நாடகம் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய கொடைத்தன்றலிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.

0: இரவு வணக்கம் நேயர்களே. ஒரு பாடல் ஒலிக்கிறது, கேட்பது காதுகள் என்றாலும் அதை ரசிப்பது மனம்தான். ஒரு காலத்தில் நம்மை சிரிக்க வைத்த ஒரு பாடல், ஒரு பிரிவில் நம்மோடு இருந்த பாடல், ஒரு பயணத்தில் துணையாக வந்த பாடல், இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னால் ஒரு நினைவு ஒளிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நினைவுகளை தட்டி எழுப்ப இருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம் நிகழ்ச்சி. இன்றைய நினைவே சுகம் ஒழிக்க இருக்கிறது தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக. தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24 24 24 24 24 29 என்ற எண்களில் முன் இணைப்பிற்கு 0 45 42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணிகிறேன் அம்மா.
0: வணக்கம் ஐயா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அம்மா, இயக்குனர் டி ராஜேந்திரின் என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்தில் எந்த பாடல் கொடுத்தாலும் எனக்கு மன நிறைவுங்கம்மா. அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றியம்மா.

0: நினைவே சுயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க ஐயா.
1: நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாஜி கடற்கரை விஜய் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படம் வந்து வருஷம் எல்லாம் வசந்தம்.
0: சரிங்க ஐயா.
1: பாடல் வந்து முதன் முதலாய் உன்னை பார்த்தது என்ற பாடல் கொடுங்க. அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் இந்த பாடல் வந்து கொடுங்க மேடம்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: நன்றிங்க மேடம்.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைந்திருக்கும் நேயர் யார்? வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க ஐயா.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடம்படை பண்பலை பழனிசாமி டெய்லர்மா.
0: சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து தில்லுமுள்ளு.
0: சரிங்க ஐயா.
1: அதிலிருந்து ராகங்கள் 16 என்ற பாடல் கொடுமா. அனைத்து நேர்களுக்காகவும் நன்றி, வணக்கம்மா.
0: நன்றிங்க ஐயா.

0: 10:20 ஆயாச்சு. அடுத்ததாக இணையக்கூடிய நேயரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: இரவு வணக்கமா?
0: இரவு வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் ஜெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜ்மா.
0: சரிங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து சேரன் பாண்டியன்.
0: சரிங்க ஐயா.
1: அந்த படத்திலிருந்து காதல் கடிதம் அற்புதமான பாடல, இரவு நேரத்துல அனைத்து நேர அன்புள்ளவங்களுக்கும் பாடல் கேட்கட்டும்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: நன்றிமா.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர், வாங்க வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுகோடி வீட்டில் எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: இது தர்மத்தில் தலைவன் படம்,
0: தென்மதுரை
1: வைகை நதி பாடல்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 10:30 ஆயாச்சு. அடுத்து வர நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ, பேர் சொல்லுங்க.
1: நேம் முகேஷ் ப்ரோ.
0: ஆ, சரிங்கய்யா. என்ன பாடல் வேணும்?
1: கமல் படத்துல இருந்து ரீசன்ட் அந்த ஓல்ட் சாங் போடுங்க.
0: சரிங்கய்யா.
1: கமல் சாங் மூவில.
0: சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா இணைப்பில் இருந்தமைக்கு.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டத்திலிருந்து துறையூர் வட்டம் செக்கத்தம்பூர்ல இருந்து தீபா சங்கர் பேசுறேங்க மேடம்.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: ரோஜா பூல கேக்கறில இருந்து வெத்தல வெத்தல அந்த சாங் வேணும்.
0: சரிங்கம்மா.
1: வெத்தல வெத்தல வெத்தலையோ.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வேகமாவாடா வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாளம்ங்க
2: சந்தோஷம். டேய் சம்பட்ட கண்ணாள ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன் சம்மதமா.

சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி கூட்டி

0: சந்தோஷமாக வருவேங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

வித்து வர உங்கட்டதா எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நட.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: நான் தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர பகுதி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறமா.
0: சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பணக்காரன் பாடத்துல இருந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் அந்த பாடல் குடும்பம். வாய்ப்புக்கு நன்றிம்மா.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.

0: நாம் இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியில். இணைப்பில் வரும் அடுத்த நேயர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில இருந்து இபிஜி பேசுறேங்க மேம்.
0: சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: மேம், நாளெல்லாம் பௌர்ணமில இருந்து பூங்காத்தே பூங்காத்தேங்கிற சாங்ஸ் வேணும் மேம்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க.
1: மேம், என் ஜீவன் அங்க தூங்காம காத்துட்டு இருக்கு கௌரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன் மேம்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
1: ஓகே மேம், ஓகே.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க ஐயா.
1: நான் தருமபுரி மாவட்டம் உழவர் சந்தையிலிருந்து கோடை பண்பு நேர் முடிப்பு பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கும் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப மகிழ்ச்சி, நிகழ்ச்சி கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறமா.
0: சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் மணிரத்னம். அதுல காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையகமான சாங்க 102 கோடை பண்பு நேருக்கு அப்படியே காட்டுறது.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா.

இனிய பாடல்களோடும் அவற்றோடு இணைந்த அழகான நினைவுகளோடும் பயணித்த இரவு பயணம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நிவேதா பால்ராஜ். இசையை நேசியுங்கள், நினைவுகளை போற்றுங்கள்.

இரவு வணக்கம் நேயர்களே. சந்திரனின் ஒளியில் கவிஞர்களின் வைர வரிகளாலும் இசையமைப்பாளர்களின் இனிய இசையாலும் செதுக்கப்பட்ட இசை தேரானது ஏழு ஸ்வரங்களை குதிரைகளாக பூட்டி ராகங்களை காற்றில் சுமந்து கோடை பண்பலையின் உருப்பள்ளி ஐந்தின் இரவு சிறகோடு விண்ணை தாண்டி நிலவின் மடியில் இழைப்பாரும் இரிய இரவு வணக்கம். இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் பயணிப்பது செல்வி கதிரேசன்.

அழகான காலை பொழுதின் அன்பான வணக்கம் நேர்களே. இரவின் பனித்துளி காயும் முன் புலரவிருக்கும் இந்நாளில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறந்து மகிழ்வான நாளாக அமைய வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5.

0: 105 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் வலிமையான அலைவரிசை 100.5 உலக மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948 பாத்ர

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் வளமையான அலைவரிசை 100.5 உலக மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948 பாத்ர 17 பராபவ ஆவணி திங்கள் 22 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை.

இறைவனை இசை கொண்டு நினைக்கும் முகமாக, நன்றி பூக்களை நல்லிசை தந்து துதிக்கும் விதமாக இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

வேத சொற்களாய் காற்றலையில் கீதம் பாடி பாதம் நல்வழியில் சென்றிட நல் இசை நம்மை நாடி வரும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.